நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் வைகரை 5:49:21. மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபிட்சம், சௌபாக்கியம் நிறைந்த இனிய நாளாக என்றும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள். பணியில் நனைந்த ரோஜாவை போல் அழகாக பூத்திருக்கு புதிய நாள். சுறுசுறுப்பாக மனதை வைப்போம், உற்சாகமாக உடலை வைப்போம், குழந்தை போல் இதயம் வைப்போம், இன்றைய பொழுதை இனிய பொழுதாக மலர வைப்போம். இனிய நாளாக அமைந்திட நல்வாழ்த்துக்கள். நிகழும் சக வருடம் 1948 சிராவண மாதம் 26 2026 ஆகஸ்ட் திங்கள் 17 நாள் இன்று தித்திக்கும் திகட்டாத திங்கட்கிழமை தினம் காலை நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, எல்லையற்ற நிறைந்திருக்கும் ஆகாயத்துடன் ஆகாஷ்வாணி வானொலிக்கு 91 மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 59 வருடம் வெற்றி நடையில் நாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். இன்று பிறந்தநாள் காணும் வானலாவிய அனைத்துலக உயிர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மற்றும் இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. உங்களுடன் இணைந்திருப்பவர் சரவணன்.

நாளொரு குரல் வெகாமை என்ற 18வது அதிகாரத்திலிருந்து 174வது திருக்குறளை கேட்கலாம். இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சி அவர். இதன் பொருள், ஐம்புலன்களையும் வென்ற குற்றமில்லாத அறிவை உடையவர் யாம் வறுமை அடைந்தோம் என்று எண்ணியும் பிறர் பொருளை விரும்பார். மீண்டும் ஒருமுறை, இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சி அவர்.

நேரம் காலை 5:53. 10 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது நமது பத்தியலை. 1215 கிலோஹெர்ஸ் புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இன்றைய நிகழ்ச்சிகள் தங்கள் கவனத்திற்கு. மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரடி ஒளிபரப்பு இன்று காலை 11 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேர்களே, இன்று இரவு 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. இனி மற்ற நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க சூழலியல் பாதுகாப்பு வழங்குபவர் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இரவை பாசனத்தில் நாட்டு ரக சவுக்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இன்று காலை 6:55 சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சையில் தொடர்ச்சி வழங்குபவர் முனைவர் ஜே. ராஜமுருகன் அவர்கள். 7 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை அறிவோம் அறிவியல். கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே. பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் 3வது பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள். இன்று காலை 7:25 நலமாய் வாழ கேன்சர் அல்லாத ப்ராஸ்டேட் கட்டிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டம் ஏற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே. சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ். ஆதித்ய நாராயணன் அவர்களின் பாட்டு, எஸ்பி. ஆனந்த பத்மநாபா அவர்களின் வயலின், என். ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், சென்னையஞ்சல். இன்று காலை 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 12 டெக்குரு அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றலியல் துறை பேராசிரியர் முனைவர் பி. திலகன் அவர்களுடனான நேர்முகத்தை நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள். புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று மதியம் 12:30 பன்னிசை மாலை எம். தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடிய இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மேக்ஸிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம். சமையல் குறிப்புகள். 2:15 என்று பிணிவை. 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம். நடத்துபவர் கமலாஜா அவர்கள். மாணவர் நைட்டிக் ஸ்ரீ வச்சவா, சென்னையஞ்சல். இன்று மதியம் 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீதசாரல் உஷா ரவி அவர்கள் பாட்டு இடம்பெறும். 4 பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை யுவன் சங்கர் ராஜா. கதை வசனம் மற்றும் இயக்கம் வசந்த். இன்று மாலை 5 பொன்மாலை பொழுது ரோஜா என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50

நிகழ்ச்சி நிரல். இன்றிரவு 7 மணி முதல் 7:15 வரையும், 8 மணி முதல் 8:30 வரையும், 8:45 முதல் 8:58 வரையும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். சவுக்கு சாகுபடி குறித்த விழுப்புரம் மாவட்டம் தாதம்பாளையம் கிராம உழவர் ஆர். ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். இன்றிரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10 வரை சங்கீத வானிலை, 10:00 முதல் 11 வரை தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி நிரல். தங்கள் கவனத்திற்கு இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி ஜனார்த்தனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தெற்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். எஃப்எம் ரெயின்போவில் இன்று காலை 9:02 இணைய வழி நேர்விருப்பம், 10:02 கெட்செட்கோ கேம் ஷோ, 11:02 வளமான பாரதம். இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் புதுச்சேரி இந்திரா நகர் நோய் கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையம் குறித்த சித்திரம் அமைப்பு, மயிலாடுதுறை தசந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர். இன்று காலை 11:30 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வழங்குபவர் ஏபி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சமையல் குறிப்புகள், 2:15 காலத்தை வென்ற காணுங்கள், 3:00 ஹலோ டாக்டர் பாத வலி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பாலாஜி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7:00 வரை, 7:00 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்போம். நேர்கள் இதுவரை எஃப்எம் ரெயின்போ இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஹிந்தியில் செய்திகளை தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: 9 a.m. to 12 noon in shift 1. The NTA had conducted the UGC NET June 2026 examination from 22nd to 30th June across 87 subjects for the award of Junior Research Fellowship, eligibility for Assistant Professor, and admission to PhD programs. NTA had formed a committee to inquire into and look into these errors. The committee recommended that, in the interest of holding a fair and error-free examination, these three papers should be reconducted. Air India has announced that all its flights to and from Visakhapatnam will operate from the new Aluri Sitarama Raju International Airport at Bhogapuram from today, using the existing airport code VTZ. Air India informed that the airline will continue to operate 14 weekly flights between Bhogapuram and Delhi, providing convenient connectivity to major domestic and international destinations through its hubs. Spread over 77,342 square meters, the new terminal offers enhanced passenger comfort and operational efficiency. It has 22 check-in counters, 18 self-baggage drop units, advanced screening systems, modern baggage handling facilities, and 7 aero bridges for a seamless passenger experience. In Jharkhand, students protesting against irregularities in state's recruitment examinations burnt effigies of Chief Minister Hemant Soren, Congress leader Rahul Gandhi and RJD leader Tejasvi Yadav in Ranchi yesterday. Students raised slogans against the state government and reiterated their demand for the cancellation of JPSC and JSSC examinations, alleging irregularities in the recruitment process. The protesters have also announced plans to gherao the Chief Minister's residence on 20th of this month. Meanwhile, the state government made another attempt to resolve the issue through dialogue and invited the protesting students for talks at 2 p.m. today. The BWF Badminton World Championships will begin today at Indira Gandhi Indoor Stadium in New Delhi. Indian shuttlers will begin their campaign on the opening day today. In the women's singles, former world champion and 9th seed PV Sindhu will be up against Sophia Noble of Ireland, while the women's doubles duo of Teresa Joly and Gayatri Gopichand will face Paula Lopez and Lucia Rodriguez of Spain in the first round. In the evening, Indian debutant Ayush Shetty will face world number 1 and defending champion Shi Yuqi of China in the men's singles category. In the men's doubles discipline, the ace Indian duo and fifth seeds Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty have already proceeded to the second round after receiving a bye. Meanwhile, the Indian duo of M.R. Arjun and Hariharan Amsakarunan will take on the Irish duo of Scott Gildy and Paul Reynolds. In the mixed doubles category, 15th seed pair of Dhruv Kapila and Tanisha Krasto have also proceeded to the round of 32 after a bye. In men's cricket, India will resume their first innings at the overnight score of 460 for 9 on day 3 of the first test match of the series, the Gal International Stadium in Sri Lanka today. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம் 8 நொடி.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் சூழலியல் பாதுகாப்பு கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: இக்காலத்தில் சூழலியல் ஈகாலஜி எனும் சொல் பழக்கத்துக்கு வருவதற்கு வெகு காலத்துக்கு முன்பே பழந்தமிழர் இயற்கையை இறையாக கொண்டு தம் வாழ்வின் அடிப்படையாக உணர்ந்து சூழல் சார்ந்து வாழ்ந்துள்ளனர். சங்க நூல்கள் ஐந்திணை என பகுக்கப்பட்டமை வெறும் புவியமைப்பு பாகுபாடு மட்டுமல்ல, அறிஞர்கள் அதனை நுண்ணிய சூழலியல் சார்ந்த பாகுபாடு என்பர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பவை அவ்நிலத்தோடு இயைந்து வாழ்ந்த மக்கள் இயற்கைக்கு எந்தவித கேடும் விளைவிக்காமல் அவ்வச்சூழலை விழிப்புடன் பாதுகாத்தனர். பழங்காலத்தில் தாவரங்களை மனிதர்கள் தமது உறவினர் போல் கருதினர். விலங்குகளில் தம் வளர்ப்பில் உள்ளவற்றை பெயரிட்டு அழைக்கும் இயல்பும் இருந்தது. செடிகளை நட்டு வளர்ப்பதை குடும்ப உறுப்பினர் போல் கருதியுள்ளனர். விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி என தொடங்கும் நற்றிணை பாடலில் சிறு பெண் ஒருத்தியிடம் அவள் தாய், உன்னை விட சிறந்தது உனக்கு பின் வளர்ந்த உன் தங்கை என ஒரு செடியை சுட்டியதை நும்மினும் சிறந்தென்று நுவ்வையாகும் என அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே எனும் அடிகள் புலப்படுத்தும். தங்கள் வீட்டு செடியையும் மரத்தையும் வெறும் தாவரமாக பார்க்காமல் அவற்றை தம் சொந்த உடன்பிறப்பு போல் எண்ணி நெய்யும் பாலும் ஊட்டி போற்றி வளர்த்து அற்றை தமிழரின் இந்த இயற்கை பொருளிடம் கொண்டிருந்த அன்பு உயர்வானது. ஆடு மாடுகளை வளர்ப்போர் அவற்றுக்கு மனிதர்கள் போல் பெயரிட்டு அன்புடன் பழகுவதை இன்றளவும் காண

0: முடிகிறது. ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய மரங்களையும் உயிரினங்களையும் அவ்வப்பகுதிகளில் வாழ்ந்தோர் பேணி வளர்த்துள்ளனர். விலங்குகள் தாவரங்களைப் போல் சங்கத் தமிழர்கள் சிறந்து விளங்கினர். ஊருணி நீர் நிறைந்தற்று எனும் திருக்குறள் தொடர் ஊருக்கு அல்லது ஊரில் உள்ளோர் பயன் கொள்வதற்கு என்று ஊர் நடுவிலோ அல்லது அண்மையிலோ குளம் போன்ற நீர்நிலையை அமைத்து பாதுகாத்துள்ளனர். ஊருணி என்பது அதனையே சுட்டும். பழந்தமிழரின் நீர் மேலாண்மைக்கு அது எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்குகிறது. கரிகாலன் கட்டிய கல்லணை ஈண்டு நாம் நினைவு கூறியது நீரின்று அமையாது உலகெனின் என்பதன் அடிப்படையாக நீர் உயர்வாக பாதுகாக்கப்பட்டது. அக்காலத்தில் மனிதர்களின் வாழ்விடங்களும் விலங்குகளின் வாழ்விடங்களும் தனித்தனியே அமைந்திருந்தன. அக்கால புலவர்கள் வெவ்வேறு இடங்களில் வாழும் பறவைகளையும் அவை தேவையின் பொருட்டு ஓரிடம் விட்டு தொலைவிடம் நோக்கி இடம்பெயர்வதையும் உற்று நோக்கியுள்ளனர். புலம்பெயர் பறவைகளில் செங்கால் நாரையை அடையாளம் கண்டுள்ளனர் அக்கால புலவர்கள். குளம் தொட்டு வளம் பெருக்குதல் என்னும் நீதி நூல் அடியின் மூலம் அக்கால தமிழர்கள் நீர்நிலைகள் உருவாக்குவதையும் பாதுகாப்பதையும் மிக உயர்ந்த சமூக அறமாக கருதியுள்ளனர் என அறிகிறோம். புலால் உண்ணாமை மற்றும் உயிர்கொலை செய்யாமையை நீதி நூலார் வலியுறுத்துவதன் வழி தன்னுயிர் போல் மண்ணுயிர் காக்கும் அவர்தம் உணர்வு வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இன்று புலால் உண்ணும் பழக்கம் மக்களிடம் பெருகுவது பல்லுயிர் பெருக்கத்துக்கு மாறான ஒன்றாகவே அமைந்துவிடக்கூடும். எந்த நோக்கிலாக இருந்தாலும் இயற்கையை சிதைப்பது மனிதகுலம் தம்மைத்தாமே அழிவுக்கு உள்ளாக்கிக் கொள்வதாகவே பொருள்படும். எனவே சூழலியல் காக்க இயன்றவரை இயற்கையோடு இயைந்து வாழ நாமும் முற்படுவோம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் சூழலியல் பாதுகாப்பு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேயர்களே, மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரடி ஒளிபரப்பு இன்று காலை 11 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

நேரம் காலை 6:15 2 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இனி வருவது தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள். இறைவனின் நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடலை பாடியவர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

ஒவ்வொரு காலையும் நாம் புதியதாக பிறக்கின்றோம். இன்று என்ன செய்கிறோம் என்பதே அந்த நாளை பொருள் உள்ளதாக மாற்றுகிறது. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் ஜாலி ஆபிரஹாம்.

நேரம் காலை 6:24 14 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தேவாங்கர் கீழ வீதியில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி விழாவில் இன்று விடையாற்றி உற்சவம் நடைபெறும். மற்றொரு சேவை செய்தி. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து நடத்தும் புதுச்சேரி கலை விழா ஃபெட்டிடி புதுச்சேரி 2026 புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று மாலை 6:30 முதல் இரவு 9:30 வரை நடைபெறும். சேவை செய்தி கேட்டீர்கள். நேயர்களே, தங்கள் பகுதி ஆன்மீக தகவல்கள் ஆகாஷ்வாணி சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திராநகர் புதுச்சேரி என்ற முகவரிக்கோ அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் தகவல்களை அனுப்பலாம். அன்பும் அமைதியும் இறைவனின் மிகப்பெரிய வரங்கள். அவற்றை நாள்தோறும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தெய்வீகராகும் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் ஹாஜி எஸ் சையத் அலி.

உண்மையான பக்தியே தெய்வீக ஆசீர்வாதங்களை திறக்கும் திறவுகோல். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியவர் வாணி ஜெயராம்.

0: நேயர்கள் இதுவரை தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 32 நாள் திங்கட்கிழமை நேரம் காலை 6:35. உழவர்களுக்கான செய்திகளில், இரவை பாசனத்தில் நாட்டு ரக சவுக்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: காத்தமுத்து தென்னந்தோப்புக்கு வரேன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் வர காணுமே.
2: சரி, அவர் வர்றதுக்குள்ள தென்னை மரத்துல ஏறிய ரெண்டு இளநீர் வெட்டி சாப்பிட்டு வருவோம், ஏறுவோம்.
1: அப்பாடா, ஒரு வழியா தென்னை மரத்துல ஏறி உக்காந்துட்டோம். சரி, ரெண்டு இளநீர் வெட்டி சாப்பிடுவோம். ஆஹா, இளநீரை நல்லா தித்தி பாருக்குது. அங்கே பாரு, தென்னை மரத்தில் எவ்வளவு குயில்கள். ஆஹா, பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு.
3: தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே என்ன தேடி

0: தென்னந்தோப்புல கருத்த முத்து இருக்கிறதா சொன்னாங்க வீட்டில். இங்கே வந்து பார்த்தா ஆளை காணோம், ஆனால் சைக்கிள் நிற்கிது. எங்கே போயிருப்பார்? இது என்னடா, அது ஒரு தென்னை மட்டை மேலேந்து விழுது, அது எல்லையை வெட்டி சாப்பிட்டா ஒரு மட்டை மட்டும் விழுது. ஐயோ, யாராவது பேயா? என்னது, யாரும் சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு.
1: நான் தான் கருத்த முத்து.
0: என்னது, கருத்த முத்தா?
1: ஆமா.
0: அப்பா கருத்த முத்த, எங்கப்பா இருக்கிற? பயமா இருக்குப்பா.
1: கருத்த முத்தா பயந்துட்டாப்பா. மேலப்பாருப்பா, தென்னை மரத்துல மேலப்பாரு.

0: எப்பா கருத்தமுத்து?
1: ஆமா.
0: ஏப்பா தென்னை மரத்துல உட்காந்துட்டு என்னப்பா பண்ற?
1: கருத்தமுத்த, நீ இங்க வருவனு தெரியும், அதனாலதான் உன்னை பயமுறுத்துறதுக்காக தென்னை மரத்துல ஏறினா யாருனதோ யாருனா அப்படியே ஒரு ரெண்டு இளநீ வெட்டி சாப்பிடலான்னு சாப்பிட்டேன்பா.
0: எப்பா நீ சாப்பிட்டதுதான் சாப்பிட்ட, எதுக்குப்பா மட்டைய திடீர்னு போட்ட?
1: உன்னை பயமுறுத்துறதுதான்.
0: சரிப்பா சரிப்பா, என்ன பயமுறுத்துனதுல எனக்கு ஈர குலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நீ முதல்ல பார்த்து இறங்கி வாப்பா.
1: ஆ சரி சரி காதுமுத்த. இறங்கிட்டுப்பா காதுமுத்த. இப்படி கயிற்று கட்டில உட்காருப்பா, ரொம்ப பயந்து போயிருக்கிறா. இப்படி உட்காரு உட்காரு.
0: ஆமாப்பா, காலை நேரத்தில் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா.
1: இந்த நீ ஒரு எல்லி சாப்பிடு வெட்டுறான்.
0: ஆ சரிப்பா சரிப்பா.
1: இந்த குடிப்பா குடிப்பா.
0: கொண்டாப்பா கொண்டாப்பா. ஏப்பா இளநீ ரொம்ப நல்லா இருந்ததுப்பா.
1: என் வீட்டு மரம்ல இளநீ சூப்பராக இருக்கும், தண்ணியை தித்திக்கும். கதமுத ஒன்று கேக்கலாம்னு பார்த்தேன். ஆ ஆ ஞாபகம் வந்துருச்சுப்பா, போன வாரம் மேற்கால ஒரு ஏக்கர் நிலம் வாங்கினேன், அதில் தண்ணி ஏற மாட்டேங்குதுப்பா, அதனால் சவுக்க பயிரிடலான்னு ஒரு ஐடியா. அதான் என் பொஞ்சாதையும் சொன்னாங்க இந்த சவுக்க பயிரிடுங்கன்னு, அதனால தான் உங்ககிட்ட விவரம் கேட்குறேன். என்ன ரகமான சவுக்க பயிரிடலாம்?
0: கருத்தமுத்து, பொதுவாக சவுக்கங்கிறது வேற வழியே இல்லைன்னாலப்பா நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களை விளைவிக்கக்கூடிய ஒரு விவசாயி.
1: சரி,
0: முடிஞ்ச வரைக்கும் உணவுப் பொருளை கொடுக்கக்கூடியதான் நம்ம விளைவிக்கணும். வேற வழி இல்லாத நிலமா இருந்துச்சுன்னா மட்டும்தான்ப்பா இந்த மாதிரி மரங்களுக்கு போகணும். நீ சொல்றத பார்த்தா தண்ணி வேற சரியா ஏறலங்கிற.
1: ஆமாம் காத்தமுத்த,
0: இந்த மாதிரி நிலத்துக்கு சவுக்க நல்லதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப சில பேர் சொல்லுவாங்க வீரிய ஒட்டு ரகம் ஜிங்குனியானா அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது சவுக்குல, அது நல்ல உயரமா நல்லா பம்பையா போகுது, நல்ல மரம் நல்லா பருத்து நல்லா பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை விட நாட்டு சவுக்கு தான்ப்பா ரொம்ப நல்லது.
1: காதமுத்த, நாட்டு சவுக்கு ரொம்ப நல்லது.
0: ஆமாப்பா, ஏன்னா விலையும் அதிகமா கிடைக்குது. இப்ப இந்த கட்டடம் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா, அந்த கட்டுமான பணியில, அப்புறம் அந்த காங்கிரீட் மேற்கூரை போறாங்க இல்லையா, அதுக்கு சென்டரிங் அமைக்கிறது, இதுக்கெல்லாம் சவுக்கு மரங்களை தான் முட்டுக்காலா பயன்படுத்துறாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா மெல்லிசா இருக்குன்னா அந்த வாழை விவசாயம் பண்றவங்க எல்லாம் வாழைக்கு முட்டு கொடுக்கறதுக்கும் சவுக்கு பயன்படுத்துறாங்க. அதனால சவுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கதான்ப்பா செய்யுது,
1: அதுவும் அந்த நாட்டு சவுக்க.
0: ஆமாப்பா, நீ நாட்டு சவுக்கே பண்ணு, ஏன்னா அது வந்து எப்படி நம்ம வித்துடலாம்.
1: ஆமா,
0: அதனால உனக்கு இப்ப என்ன தெரியணுங்கிற?
1: அதான் என்ன ரக சவுக்க பயிரிட்டா நல்ல லாபம் தரும்?
0: அதான் சொல்லிட்டேனப்பா, நாட்டு சவுக்கே போடு அப்படின்னு.
1: சரி, நிலம் எப்படி தயார் பண்றது, சாகுபடி முறை என்ன, உர நிர்வாகம் என்ன, இது சம்பந்தமான நிறைய தொழில்நுட்பங்களை பத்தி சொல்லுப்பா.
0: சரிப்பா சரிப்பா சொல்றேன்ப்பா. இரவ பசனமா நீ செய்ப்பா, ஏன்னா கொஞ்சம் தண்ணி உனக்கு வசதி இருக்கு, அதனால கொஞ்சம் பாருக்கு ரமிச்சு அந்த மேட்டுப்பகான பகுதிக்கு முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை கொண்டு போற வழியை பாரு.
1: சரி சரி
0: சரியா. முதல்ல அந்த நிலத்துல ஒரு 20 கிலோ சணப்ப தக்க பூண்டு இத விதப்பு செஞ்சு அது வளர்ந்த பிறகு அந்த பூ பூக்கிற சமயத்துல மடக்கி உழுது போட்டுணும்ப்பா.
1: ஓஹோ
0: சரியா.
1: சரி சரி.
0: அதுக்கு பிறகு ஆட்டுக்கடையோ மாட்டுக்கடையோ கட்டி அப்புறம் மீண்டும் ஒரு முறை உழவு ஓட்டணும். 3 அடி அகலம் 3/4 அடி உயரம் கொண்ட பாறுகளை அமைக்கணும். பாருக்கு பார் 1.5 அடி இடைவெளி இருக்கணும். இதை நம்ம வாய்க்கால நம்ம பயன்படுத்திக்கலாம். பாருடைய ஒரு ஓரத்துல மட்டும் சவுக்கு கன்றுகளை நம்ம நடணும். 3/4 அடி ஆழம் குழி எடுத்து ஒரு 250 கிராம் மண்புழு உரம் அதை அதுல போட்டு நம்ம கன்றுகளை நடவு செய்யணும். கன்றுக்கு கன்று 3 அடி இடைவெளி இருக்கணும்ப்பா. இது பாத்துக்கப்பா.
1: சரி சரி சரி.
0: கன்று நடவு செஞ்ச அன்னைக்கு உயிர் தண்ணி விடணும். அதுக்கு பிறகு மண்ணோட தன்மைக்கு ஏற்ப நம்ம தண்ணி பாய்ச்சணும்ப்பா. சரியா.
1: சரி சரி.
0: தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துவதற்கு தான் நம்ம பார் அமைக்கிறோம். இந்த சவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி தேவையில்லாத ஒரு பயிர் தான். வாய்க்கால்ல நம்ம தண்ணி பாய்ச்சிரோம் இல்லையா, அதனால அந்த பார் இருக்குல்ல அதுல வந்து நம்ம ஒரு 3 மாசத்து பயிரா இருக்கக்கூடிய நிலக்கடலை அப்புறம் உளுந்து இதெல்லாம் ஊடு பயிராக சாகுபடி செஞ்சு நம்ம ஒரு லாபம் பார்க்கலாம். பின்னாடி ஒரு 7 மாதம் ஆகி போச்சுன்னா நம்ம வந்து பக்க கிளைகள்லாம் எடுத்து விட்டு கவாத்து செய்யணும்.
1: ஓஹோ,
0: கவாத்து செஞ்சு நம்ம அப்படியே நேராக விட்டுருணும்ப்பா.
1: ஓஹோ, சரி சரி.
0: சில பேர் 1 வருஷம் கழிச்சு கூட கவாத்து செய்கிறாங்க. அது வந்து கன்றுடைய வளர்ச்சியை பொறுத்துப்பா. நம்ம அதுக்கு பிறகு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிட்டு வரணும். நடவு செஞ்ச

0: ஆண்டு நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாசனா போதும்பா, சவுக்கு அவ்வளவு தண்ணி தேவையில்லை.
1: சரி சரி சரி.
0: ரெண்டாவது வருஷத்துல இருந்து ஒரு 20 நாள் 25 நாளைக்கு ஒருத்தர கூட தண்ணி பாய்ச்சலாம். இந்த மாதிரி பாத்துக்க, முடிஞ்ச வரைக்கும் நல்லா நேரா மரத்தை கொண்டு போய் விட்டீங்கன்னா நமக்கு நல்ல லாபம் பின்னாடி கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கவாத்து செய்யறப்ப நமக்கு மிளார் நிறைய விழுந்து கிடக்கும்.
1: ஆமா,
0: சவுக்க மிளாறு.
1: அதை என்ன பண்ணலாம்?
0: எப்பா ஒரு காலத்துல கிராமத்துல அதை எடுத்துட்டு போய் அடுப்பெரிப்பாங்க.
1: செங்கல் சூழலையா?
0: வீட்லயே அடுப்பறிப்பாங்கப்பா மிளார் வச்சு. இப்ப எல்லாம் வந்து எல்லாம் கேஸ் ஸ்டவ் ஆகி போச்சு.
1: ஆமா, காலம் மாறி போச்சு.
0: அதனால சும்மா கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க.
1: அந்த சவுக்கு மிளார வச்சுட்டு அப்புறம் என்னதம்மா பண்றது?
0: அதுக்கெல்லாம் இப்ப ஒரு மிஷின் வந்திருக்கு. அந்த மிளார எல்லாம் நல்லா பொடியா கட் பண்ணி பாரு இடைவெளியில நம்ம வாக்கியா இருக்குல்ல, அதுல போட்டு மக்க விட்டோம்னா அருமையான தழைச்சத்து நமக்கு கிடைச்சிடும்.
1: ஓஹோ, நல்ல ஐடியாச்சா.
0: புரியுதா? 3 வருஷம் கழிச்சு இந்த மரம் நல்லா விலைக்கு போகும். உனக்கு வந்து அதிகமா இந்த 3 வருஷமும் செலவு இருக்காது. நீ அடிக்கடி போய் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. சவுக்கும் வந்து நமக்கு வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் தான்.
1: பின்னாடி
0: வந்து உனக்கு நல்ல லாபம் இருக்கும்.
1: சரி சரி,
0: அதனால நீ தாராளமா செய்யலாம்ப்பா.
1: சரி காதமுத்து, நான் கூட பயந்துட்டே இருந்தேன் சவுக்க போட்டா என்ன நஷ்டத்துல வருமானன்னு. நீ சொல்றத பார்த்தா நல்ல லாபம் வரும் பழுது 4-5 வருஷத்துக்குள்ள.
0: ஆமாப்பா, நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் தான்.
1: அப்ப நாட்டு சவுக்கே நான் பயிரிடுறேன்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, கட்டாயம் பண்ணுப்பா.
1: சரி சரி சரி
0: சரி, போயிட்டு வரட்டுமா?
1: பார்த்து போயிட்டு வாப்பா.
2: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் இரவை பாசனத்தில் நாட்டு ரக சவுக்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடையவர்கள் இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இதற்கென இன்று காலை திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 10:30 அளவில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு அவருக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குவதுடன் சிறப்பிடம் பெற்ற 50 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் வழங்க உள்ளார். பின்னர் தஞ்சாவூரில் தனியார் பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற மறைந்த முன்னாள் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் 1வது நினைவு நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்றார். தேசத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இல கணேசன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். அரசியலை தாண்டி தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் இல கணேசன் தீவிர பற்று கொண்டிருந்ததாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: இலா கணேசன் ஜி அவர்கள் மறைந்து விட்டார் என்றும் இன்னும் ஓராண்டு கடந்து விட்டது என்றாலும் ஏதோ நம்மோடு அவர் இணைந்து செயல்படுவதைப் போலவே ஒரு உணர்வு இருக்கிறது. அவரது செயல்பாடுகளும் நகைச்சுவை பங்கு அவர் பேசுவதும் அவர் எளிமையான தோற்றமும் என்றைக்கும் நம்முடைய நெஞ்சத்தை விட்டு அகலாது. சோர்வில்லாமல் இடைவிடாத முயற்சிகளை செய்கின்றவர்கள் விதியை புறங்காட்டி ஓடச் செய்வார்கள் என்கின்ற குரலுக்கு ஏற்ப தன் வாழ்நாளை அமைக்கொண்டவர் எல்ஜி அவர்கள். அரசியலை தாண்டி தமிழ் மண்ணின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு இருந்த பேரார்வம் மகத்தானது. தீராத இலக்கிய ஆர்வத்தால் புற்றாமரை என்ற இலக்கிய அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எத்தனையோ வேலைப்பளவுக்கு இடையிலும் மாதந்தோறும்

0: இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கு அவர் ஒருபோதும் தவறியதில்லை. இதில் அவர் காட்டிய ஆர்வம் தமிழ் ஆர்வர்களை கூட ஆச்சரியப்படுத்தும். கம்பராமாயணம், பக்தி இலக்கியங்களில் அவரது புலமை அவரது மேடை பேச்சுகளிலே எப்பொழுதும் எதிரொலிக்கும்.
1: அதைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் தொடர்பான நூல் ஒன்றை வெளியிட்டார். இந்நூலை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இப்படுகொலையை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்துள்ள விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனி இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்கார வடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் பிரசாதத்தை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாகவே தயாரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாநிலத்தில் உள்ள முக்கியமான திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கு அரசின் 100 நாள் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்க உள்ளது. இதில் 10,000-க்கும் மேற்பட்ட கால்வாய்கள், சுமார் 800 ஏரிகள் மற்றும் குளங்கள் சீரமைக்கப்பட உள்ளன. சென்னையை தவிர பிற 37 மாவட்டங்களில் சுமார் 508 கோடி ரூபாய் மதிப்பில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் மழை நீரை முழுமையாக சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் கடந்த 30ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தமிழகத்தில் காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை பாதித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே கர்நாடகாவின் அணைகளில் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றத்தை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசின் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. எண்ணூர் முகத்வார பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் உயிரிழந்து மிதந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிற்சாலை கழிவுகளால் நீர் மாசுபட்டு மீன்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீரில் கலந்துள்ள ரசாயன கழிவுகளை உடனடியாக அகற்றி நீர்நிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மற்றும் மீன்களின் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் வெளியேற்றத்தை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்த

0: இழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள கடும் காட்டுத்தீ காரணமாக 27 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. கிரேட்டர் நொய்டாவில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலின் 32 நிறுவன நாள் விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி பங்கேற்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் 23 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் PV சிந்து, காயத்ரி கோபிசந்த், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, ரங்கிரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கிருஷ்ணகிரியில் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டி நேற்று தொடங்கியது. 2 நடைபெறும் இப்போட்டியில் 20 மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 600 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11 பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:55, 29
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் ஜி. ராஜமுருகன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. பூஞ்சைகள் இல்லாமல் இயற்கை சுழற்சி முழுமையாக இயங்க முடியாது என்பதால் அவை பூமியின் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கு இன்றியமையாத உயிரினங்களாக கருதப்படுகின்றன. பூஞ்சைகள் இயற்கையில் மிக முக்கியமான சிதைப்பான்களாக செயல்படுகின்றன. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இறந்த பிறகு அவற்றின் உடல்கள் இயற்கையில் தேங்காமல் இருக்க பூஞ்சைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. இறந்த இலைகள், மரக்கிளைகள், பழங்கள், விதைகள், விலங்குகளின் உடல்கள் மற்றும் பிற கரிமக் கழிவுகளில் உள்ள செலுலோஸ், லிக்னின், பெக்டின் போன்ற சிக்கலான கரிமச் சேர்மங்களை பூஞ்சைகள் தங்களால் சுரக்கப்படும் என்சைம்களின் உதவியுடன் எளிய கனிமச் சேர்மங்களாக மாற்றுகின்றன. இந்த சிதைவு செயல்முறையின் மூலம் மண்ணில் மீண்டும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துகள் சேர்க்கப்படுகின்றன. இவ்வாறு ஊட்டச்சத்துகள் மீண்டும் மண்ணுக்கு திரும்புவதால் புதிய தாவரங்கள் வளர தேவையான சத்துக்கள் தொடர்ந்து கிடைக்கின்றன. இதுவே ஊட்டச்சத்து சுழற்சி, நியூட்ரியன் சைக்கிளிங் எனப்படுகிறது. பூஞ்சைகள் இல்லையெனில் இயற்கையில் கரிமக் கழிவுகள் அதிகமாக தேங்கி மண் வளம் குறைந்து சுற்றுச்சூழல் சமநிலை பாதிக்கப்படும். பூஞ்சைகள் மண்ணின் வளத்தை அதிகரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கரிமப் பொருட்களை மட்கச் செய்வதன் மூலம் மண்ணில் மட்கு உருவாகிறது. மட்கு மண்ணின் நீர் பிடிக்கும் திறனை அதிகரித்து மண்ணை மென்மையாகவும் வளமானதாகவும் மாற்றுகிறது. இதனால் தாவர வேர்கள்

0: எளிதாக வளர்ந்து அதிக அளவில் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகின்றன. மண்ணின் அமைப்பு மேம்படுவதால் காற்றோட்டமும் அதிகரிக்கிறது. இந்த நிலை தாவர வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றதாக அமைகிறது. குறிப்பாக இயற்கை விவசாயத்தில் பூஞ்சைகளின் இந்த பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. பூஞ்சைகளின் மிகவும் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் பங்களிப்புகளில் ஒன்று மைக்கோரைசா ஆகும். இது தாவர வேர்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் இடையே உருவாகும் பரஸ்பர நன்மை தரும் கூட்டுறவு உறவாகும். பூஞ்சைகளின் நுண்ணிய ஹைஃபாக்கள் மண்ணில் தூரம் பரவி வேர்கள் எட்ட முடியாத இடங்களிலிருந்தும் நீர் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களை உறிஞ்சி தாவரங்களுக்கு வழங்குகின்றன. அதற்கு பதிலாக தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் உருவாக்கும் சர்க்கரை மற்றும் பிற கரிம உணவுப் பொருட்களை பூஞ்சைகளுக்கு வழங்குகின்றன. இந்த உறவின் காரணமாக தாவரங்களின் வளர்ச்சி வேகம் அதிகரிக்கிறது. வறட்சி, உப்புத்தன்மை, மண் மாசுபாடு போன்ற கடினமான சூழ்நிலைகளையும் தாவரங்கள் சிறப்பாக தாங்குகின்றன. மேலும் மண்ணில் வாழும் சில நோய்க்கிருமிகளின் தாக்கத்திலிருந்தும் தாவர வேர்களை பாதுகாக்க மைக்கோரைசா உதவுகிறது. எனவே நவீன வேளாண்மையில் மைக்கோரைசா உயிரி உரமாக பயன்படுத்தப்படுகிறது. பூஞ்சைகள் உயிரியல் கட்டுப்பாட்டிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சில பூஞ்சைகள் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்க்கிருமிகளை இயற்கையாக கட்டுப்படுத்துகின்றன. இதன் காரணமாக வேதியியல் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு குறைகின்றது. இதனால் மண், நீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறைவதுடன் மனிதர்களின் உடல் நலத்திற்கும் பாதுகாப்பு கிடைக்கிறது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஜி. ராஜமுருகன் அவர்கள்.
2: நேரம் காலை 7:16. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது சிந்தனை மலர். கௌதம புத்தர் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்கலாம். கோபத்தை நயத்தாலும் தீமையை நன்மையாலும் வெல்ல வேண்டும். மீண்டும் ஒருமுறை, கோபத்தை நயத்தாலும் தீமையை நன்மையாலும் வெல்ல வேண்டும். நேயர்கள் இதுவரை கௌதம புத்தர் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்டீர்கள்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: பயனுள்ளதா,
3: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
2: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
3: தினமும் காலை 8:02 8:30
2: நமது முதன்மை அலைவரிசையில்
3: தகவல் தளம்.

0: நேரம் காலை 7:02. நான்கு நொடி நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது
1: புதுவை புதுமையில். நேயர்கள் கேட்கவிருப்பது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு என்பது குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் மூன்றாம் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு, இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு.
1: அறிவியல் சார்ந்த உண்மைகள், நம்ம கொசுக்களை சார்ந்த உண்மைகள் நமக்கு தெரியும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து எங்களுக்கு மூணு காரணிகளை வந்து ரொம்ப விரிவா படிக்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு வந்து நோய் பரவல் எப்படி இருக்குன்னு பாக்குறது. அதுக்கு மூணு காரணிகள் இருக்கு. ஒன்னு வந்து ஏஜென்ட்ங்கிறது முகவர். அவர் வந்து யாருன்னா வைரஸா இருக்கலாம் அல்லது வந்து பாக்டீரியாவா இருக்கலாம். அந்த முகவர் யாருன்னு நீங்க முதல்ல அதை பத்தி படிக்கணும். அதுக்கு அடுத்து ஹோஸ்ட், விருந்தோம்பி. அந்த முகவருக்கு யார் இடம் கொடுக்குறா, சாப்பாடு யார் போடுறா, அவர் தங்குறதுக்கு யார் இடம் கொடுக்குறா, தங்கி இருக்கும் பொழுது இவங்க குடும்பம் ஆகிறதுக்கு வேண்டிய சூழ்நிலைகள் யார் கொடுக்குறா, இது வந்து விருந்தோம்பின் பேர். அந்த விருந்தோம்பி லிஸ்ட்ல வந்து நம்மளும் வரும். அது வந்து நீங்க வந்து டெங்கு கொசுக்கு வந்து நீங்க நைட்ல அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அவர்ல 6 to 11 அது குளூமி அட்மாஸ்பியர் பாக்குது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், கீழே ஒரு இருட்டு இருக்கும், இதுல வந்து இந்த அட்மாஸ்பியர் அதுக்கு பிடிக்கும். அப்புறம் வந்து ஃபிளைட்டிங் ரேஞ்ச் இருக்கு. நாக்டர்னல் நாக்டர்னல்ங்கிறது இரவு நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது. அது பேரு நாக்டர்னல் பேரு. ஆந்தை பாத்தீங்கன்னா நைட் அவர்ஸ்ல இருக்கும். பகல்ல எங்க
0: இருக்குன்னு
1: இது டயனல் டே டைத்துல ஆக்டிவா இருக்கக்கூடியது டெங்கு கொசு. அதனாலதான் வந்து ரிதம். அதுக்கு இந்த இது ஒண்ணுங்க. அப்புறம் இன்குபேஷன், ஒரு வைரஸ் வந்து அடைகாக்கிறதுக்கு. அதாவது ஒரு வைரஸ் உள்ள இழுத்துச்சுன்னா ரத்த உணவின் போதுதான் நமக்கு கிடைக்குது. கிடைக்கும் பொழுது அந்த வைரஸ்கள் வந்து 3 to 14 அல்லது 10 செல்கள்ல பெருக்கமடைஞ்சு மறுபடியும் கடிக்கும் பொழுது அது சலைவாவை வந்து நமக்கு ரத்தம் முறையாமல் இருப்பதற்காக முதல்ல ரூமீனியரை தான் சொல்றாங்க. அது வந்து ஒரு பெரிய இது. ஏன்னா ஆன்டி கொயாகுலன்ட் பேர். இப்ப நமக்கே வந்து பிளட் பேங்க்ல ரத்தம் சேகரித்து வச்சிருக்கிறது ஹெப்பாரின். ஹெப்பாரின் அட்டையில இருக்கு. அட்டையில இருக்கிறது பிரிச்சு எடுத்து அதை வந்து ரத்தத்துல வந்து சேர்க்கறாங்க. நம்ம ஸ்டோர் பண்ற ரத்தத்துல நீங்க இன்ஜெக்ட் பண்ணிடணும், இல்லைன்னா கிளாட் ஆயிடும். அது வந்து டைம் பாத்தீங்கன்னா 3 minutes. 3 minutesல வந்து ஒருத்தருக்கு கிளாட் ஆகணும். பிளீடிங் வந்து 3 minutesக்கு மேல போயிடுச்சுன்னா அது வேற டிசீஸ் ப்ராப்ளம்னு அர்த்தம். அந்த பிளீடிங் டைத்துல வந்து வேணும். இதுக்கு பிளீடிங் டைம் நம்ம கிளாட் ஆகக்கூடாது நம்மளுடைய ரத்தம். அதுக்காக இது வந்து உமிழ்நீரே முதல்ல அனுப்புது. அந்த உமிழ்நீர்ல வந்து ஆன்டி கொயாகுலன்ட் இருக்குங்கிறான். அதாவது ஹெப்பாரின் போன்ற பொருட்கள் மஸ்கிட்டோனுடைய உமிழ்நீரிலும் இருக்கு. அது வந்து நீங்க இன்ஜெக்ட் பண்ணும் பொழுதுதான் இந்த முகவர்கள் பாக்டீரியாவோ அல்லது வைரஸ்களோ அந்த உமிழ்நீர் வழியாக தான் நமக்கு உட்செலுத்தப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ இது எல்லாமே வந்து அறிவியல் சார்ந்த உண்மைகள் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அதாவது நோய் கடத்திகள்ல, நோய் கடத்திகள் இப்போ ஃபிளைட் ரேஞ்ச் என்ன, மலேரியா மஸ்கிட்டோஸ் வந்து 3 kilometers 12 மணிக்கு வரும். நைட்ல ஒரு 11 to 12 தான் வரும் உங்களை வந்து கடிக்கிறதுக்கு. ஒரு இடத்துல மலேரியா அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்க பிடிக்கணும்னா அந்த மஸ்கிட்டோவை நீங்க இரவு நேரத்துல 11 to 12 வரைக்கும் நமக்கு.
0: எதிரி நாட்டு விமானப்படை வந்து இரவு நேரம்.
1: அதனாலதான் கொசுக்கள் மூலமா பரவக்கூடிய நோய்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த கொசு தான் கண்டுபிடிச்சது, 6 PM to 6 AM சாயங்காலம் எங்களை இறக்கி விட்டாங்கன்னா 6 மணிக்கு பொழுது போனோடனே விடீர 6 மணி வரைக்கும் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 to 7 வரக்கூடிய கொசுக்கள் 8 மணிக்கு வராது. 8 to 9 வர கொசுக்கள் வந்து 10 மணிக்கு வராது. அப்ப இது வந்து நீங்க சொல்ற ரிதம் வந்து இதுல வந்துடும். இந்த பயாலஜிக்கல் கிளாக் இருக்குங்களே அது வந்து ஒவ்வொரு இனத்திற்கும் மாறுபடுது அப்படிங்கறத வந்து இப்ப நாங்க ஒகேனக்கல்ல போய் 12 hours பிடிச்சோம். பிடிக்கும்போது 23 இனங்கள் கண்டுபிடிச்சோம். அந்த ஒவ்வொரு இனத்துக்கும் பாத்தீங்கன்னா 8 மணிக்கு மேல அந்த இது இருக்காது, அடுத்து கொசு வரும். அது வந்து எங்களுடைய என்டமாலஜிஸ்ட் எங்க சீனியர்லாம் வந்து அதை வவுச் பண்ணிட்டே இருப்பாங்க. சிக்ஸ் டு செவன் கலெக்ட் பண்ணதை கொண்டு வாங்கம்பாங்க. கொண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வகையான கொசுக்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அப்படி சப்பீக்டர்ஸே கிடைக்கும். அப்புறம் 9 மணிக்கு மேல 10 மணிக்கு அந்த பேட்ச் வரும்பொழுது வேற ஒரு கொசுக்களுடைய இனங்கள் மாறிடும். ஸோ இதெல்லாம் தான் அறிவியல் சார்ந்த உண்மைகள். நம்ம கொசுக்களை சார்ந்த உண்மைகள் நமக்கு தெரியும் பொழுதுதான் கட்டுப்பாட்டு நிகழ்வு. நான் வந்து 6 மணிக்கு போயிட்டு நான் பார்த்துட்டேன் மலேரியா மஸ்கிட்டோ இல்லை அப்படின்னா அது வேலிடான டேட்டா இல்லை. அது வர நேரத்துக்கு நீங்க போயிருக்கணும். அப்ப 11 to 12 அப்படிங்கிறது அனாஃபிலிஸ் ஸ்டீஃபன்சி, அனாஃபிலிஸ் குளிசிபிசிஸ், அப்புறம் ஃப்ளூவைடலிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சயின்ஸ் இருக்கு சார்.
0: சார், மனுஷன் வந்து டைத்தை கீப் அப் பண்றோமோ இல்லையோ, விலங்குகள் வந்து பக்கவா கீப் அப் பண்றாங்க.
1: பயங்கரமான பயனாமிக்ஸே பெரு சார். அதாவது இந்த சப்ஜெக்ட் வந்து இவ்வளவு பெரிய அளவுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஃபோரன்சிக் என்டமாலஜி வந்துருச்சு. ஃபோரன்சிக் என்டமாலஜிங்கிறது ஒரு பாடியை நீங்க புதைச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து எத்தனை நாட்களுக்கு முன்னாடி புதைக்கப்பட்டதுங்கிறத வந்து ஈக்கல் வச்சு கண்டுபிடிச்சலாம். பெரிய யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான்ச் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. 10 நாளைக்குள்ள நீங்க புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய மேகட் வந்துடும். எந்த ஆழத்துக்கு நீங்க புதைச்சாலும் வந்து சில ஈக்கல் சார்கோஃபேகாங்கிறது வந்து ஃபிளஷ் ஃபிளை அது வந்து

0: அதை தேடி போயிடும்,
1: மண்ணு தோண்டியே உள்ள போயிடும்.
0: நீங்க வந்து பெரிய கான்கிரீட் போட்டு கட்டிருப்பீங்க, சைட்ல இருந்து மண்ணுல போயிட்டு அந்த பாடி எடுத்து சாப்பிட்டுரும், சாப்பிட்டுட்டே இருக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது அது இனப்பெருக்கம் பண்ணும்பொழுது முட்டையிலேருந்து வரக்கூடிய அந்த லார்வாக்களுக்கு பேர் வந்து மேகாட்னு பேர். அந்த மேகாட்டி போய் பாடி எடுத்து தோண்டும்போது மேகாட் இருக்குன்னா இந்த ஸ்பீஷிஸ் இருக்குன்னா அதனுடைய லைஃப் டேபிள் நம்மள்கிட்ட இருக்கும். இது எக்ல இருந்து வந்து பொரியறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகுது, இது பேர் லைஃப் டேபிள்னு பேர். இது ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் லைஃப் டேபிள். இதுதான் இப்போ நமக்கு பேசிக் ரிசர்ச் நம்ம பண்றோம்னா என்டமாலஜில. ஸோ ஈனம் எடுத்துக்குப்பா, அது முட்டை போடுது, அதுல இருந்து எத்தனை லார்வாக்கள் வெளில வருது, எத்தனை நாள்ல அந்த லார்வாக்கள் எத்தனை தோல் உரிக்குது, கூட்டு பருவம் எப்ப வருது, முதிர்ந்த
1: திரும்பவும் அது வந்து
0: இது வந்து லைஃப் டேபிள். அப்ப வந்து நீங்க கடாவர்ல இருந்து நீங்க அல்லது ஒரு டெட் பாடில இருந்து எடுக்கக்கூடிய மேகட்டை வச்சுக்கிட்டு அதை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா அது கூட்டு பருவம் அடைஞ்சது, அதுக்கப்புறம் இந்த வகையான ஈக்கள் வந்து வாழ்நாள் எவ்வளவு, அப்ப அத்தனை நாளைக்கு முன்னாடி தான் இந்த பாடி புதைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது ஒரு பெரிய ஃபாரன்சிக் சைட்ல பெரிய என்டமாலஜியும் யூஸ் ஆகுது. அதனால வந்து அதனுடைய பைனாமிக்ஸ்ங்கிறது இந்த பூச்சிகளினுடைய லைஃப் டேபிள், அதனுடைய வாழ்க்கை அப்சர்வ் பண்றதே ஒரு பெரிய. இதுல வந்து இதுவும் அது உருமாற்றம், இந்த உருமாற்றம்ங்கிறது தான் மெட்டமார்போசிஸ். எக்ல இருந்து அடல்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகுது? இப்ப கொசுக்கள் என்ன பின்னடைவு அப்படின்னா, இந்த 10 நாட்கள் வந்து நீர்ல இருக்கு, இந்த நீர்ல இருக்கிறத வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய பின்னடைவு. அதனால வந்து அவங்களுக்கு நோய்களுடைய கட்டுப்பாட்டுல வெக்டர் கண்ட்ரோல் வரும்பொழுது முதிர்ந்த கொசுக்களை அழிப்பதற்கு ஒரு ரசாயன பொருள்களை நம்ம யூஸ் பண்றோம், இன்செக்டிசைட் பூச்சிக்கொல்லிகள் யூஸ் பண்றோம். பட் லார்வா வந்து தண்ணியில இருக்கு இல்லைங்க, நல்ல தண்ணி, அது வந்து டொமஸ்டிக்காவும் யூஸ் ஆகுது. அதில் கொண்டு போய் நீங்க வந்து எல்லா நச்சு
1: கலக்க முடியாது,
0: கலக்க முடியாது. அப்போ வந்து ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மட்டும் கொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் தேவைப்படுது. நீங்க போய் ஒரு தப்பி தவறி குடிச்சிட்டோம் தண்ணி அப்படின்னா நமக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டார்ஜெட் ஆர்கனைஸ், நமக்கு டார்ஜெட் நீங்க கிடையாது, பட் கொசுக்களுக்கு மட்டும் நமக்கு உள்ள ஒரு பிரத்யோகமான பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. அது வந்து நமக்கு வந்து விலங்குகளுக்கும் தீமையா இருக்கக்கூடாது, ஒன்லி நம்ம கொசுக்கள் லார்வாக்கள் மட்டுமே சாக வேண்டும். இது வந்து லார்வல் சோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு இப்ப அது பார்த்துட்டு
1: இருக்கு. சில மீன்கள் கூட
0: கப்பீஸ்ங்கிற இந்த லாரிவோர ஸ்பீஷிஸ் இருக்கு பாருங்க, அது என்ன அப்படின்னா அந்த லார்வாக்களை விரும்பி உண்ணக்கூடிய மீன்கள். அதுக்கப்புறம் அந்த டிராகன் ஃபிளை இருக்கு பாருங்க, அது வந்து முட்டை போடுற இடம் வந்து தண்ணி தான், ஏதாவது இந்த தும்பி, தும்பியினுடைய முட்டை தட்டான், அது வந்து விரும்பி சாப்பிடும் அந்த லார்வா, அதையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னா சுற்றுப்புறத்திற்கு தீங்கு விளைவிக்காத, மனிதன் விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்காத பயோசைட்ஸ் என்ன இருக்கு. இப்போ ஒரு பாக்டீரியா யூஸ் பண்றோம், இப்போ வந்து பேசிலஸ்ங்கிற ஒரு பாக்டீரியாவை பவுடர் மாதிரி ஆக்கி தண்ணியில் போட்டால் உயிர் வந்துடும், அந்த பாக்டீரியாவை அந்த லார்வாக்கள் சாப்பிடும், லார்வாக்கள் சாப்பிடும் பொழுது இறந்து போயிடும். அது வந்து இப்போ நம்ம விசிஆர்சியில் டாக்டர் பல்ராமன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் தான் இது பண்ணாங்க. அது வந்து பேசிலஸ் துரிஞ்சினிசிஸ் அண்ட் பேசிலஸ் ஸ்பாரிகஸ் வந்து இப்போ மார்க்கெட்லேயே கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி தண்ணியில் போட்டிங்கன்னா அது உயிர் பெற்றும், அந்த பாக்டீரியா உயிர் ஆகிடும். இப்போ பவுடராக இருக்கிறது வந்து உயிர் வந்துடும்.
1: இந்த பேசிலஸ் துணிஞ்சா சார் இந்த பீட்டி கத்திரிக்காச்சு, அப்புறம் அது கொஞ்சம் சரி வராதுன்னு பயந்தாங்க. பருத்தில எல்லாம் கொஞ்சம்
0: பருத்தில பயோகண்ட்ரோல், பயோகண்ட்ரோல் வந்து பயோசைடா யூஸ் பண்ணும் அந்த பாக்டீரியாவை.
1: சார் பொதுவா இப்ப பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ச்சியா ஒரு வாரம் 10 நாளைக்கு மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா டெங்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அது என்ன காரணம் சார்? அதுக்கு அந்த முட்டை பொரியறது அந்த இதுக்கு அந்த டைம் எல்லாம் அது செட் ஆகுது அது மாதிரி?
0: ஆமாம், அதாவது வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட்டத்தில் நீர் தேங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது. ஏதாவது டெங்கு கொசுக்கள் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, நீங்கள் தரையில் நீங்கள் போய் என்ன பார்க்க சொன்னால் நான் பார்க்க மாட்டேன். தரையில் தண்ணி தேங்கி இருக்கு சார் மழை பெஞ்சவுடனே, அங்கே டெங்கு கொசு பரவுது ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுங்க, அந்த அறிவியல் அவருக்கு தெரியல, அவர்கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. அதை வந்து நமக்கு ஒரு மருந்து போட்டுட்டு வந்துடுவோம். ஆனால் வந்து எனி இப்போ சிமெண்ட் ரோடு இருக்கு பாருங்க, சிமெண்ட் ரோடில் தேங்கி இருக்கக்கூடிய நீரே போதும். அதாவது எனி சப்ஸ்ட்ரேட்டம், அதாவது கீழே தரை இல்லாம ஏதாவது ஒரு
1: கொஞ்சம் தண்ணி தூய்மையா நிக்கிற மாதிரி
0: தூய்மையா நிக்கணும். கீழே வந்து உங்களுக்கு என்ன ஓடா இருக்கலாம், ஈவன் முட்டை ஓட்டல கூட நாங்க பாத்திருக்கோம். அதுக்கு பிறகு வந்து மண் பாத்திரங்கள்
1: தரையில வந்து ஒரு சேறு கலந்த தண்ணியா இருந்தா அங்க டெங்கு
0: கண்டிப்பா,
1: செம்மண் தண்ணியா இருக்குன்னா அதுல வர
0: மலேரியா கொசுக்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது என்ன சொல்றோம்னா, ஏன் டெங்கு வரும் அப்படிங்கிற சாத்தியம் அப்படின்னா, நான் சொன்னதுதான், டயர்ல இருக்கக்கூடிய எக்கு, அதே மாதிரி மொட்டை மாடியில வேண்டாத பொருள்கள் நம்ம வச்சிருப்போம், அது எதற்கு இருக்குன்னே நமக்கு தெரியாதுங்க. தண்ணி வந்த பிறகு அதுல போட்டிருக்கோம். இப்ப வந்து மான்சூன் வந்துருச்சு, அதை போய் மறுபடியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல பிரீடிங் இருக்கும். இப்ப இது மாதிரி நிறைய சோர்சஸ் வந்து இருந்தது, காமா இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா மழை வந்த பிறகு வந்து அதனாலதான் அலர்ட் பண்றது இருக்கு. இன்னொரு
1: சன் ஷேட்ல தண்ணி நிக்கிறது, சின்ன சின்ன டப்பாக்கள், மூடி பாட்டில்கள், சில நேரத்துல இளநி எல்லாம் சாப்பிடுறாங்க, அப்படியே
0: இளநி
1: போட்டு போயிடுறாங்க, பிளாஸ்டிக் கப்பு, இதெல்லாம் தண்ணி நிக்கிற இடமா இருந்ததுதான் முடிஞ்சது.
0: அதனாலதான் மான்சூன் அலர்ட் பண்றோம். இதுல வந்து உங்களுக்கு எல்லாருமே டெங்கு உள்ளவங்களை கடிச்சிட்டு தான் மான்சூன் சமயம்

0: சமயத்துல வந்து கடிக்கணும்னு இல்லை. ஏற்கனவே வந்து டெங்கு உள்ள கொசுக்கள் வந்து முட்டையிட்டு வச்சிருக்கு, அந்த முட்டைக்குள்ள வைரஸ் இருக்கு, அது வந்து பெரிய ஒரு சைலண்ட் பாம்ப் அது. அந்த இது நான் சொல்லிட்டேன், அந்த எக்கு வந்து கருப்பொருள் அப்படி இருக்கு. இப்ப அந்த வைரஸ் உள்ள ஒரு எக்கு வளர்ச்சி அடையுது, வளர்ச்சி அடைஞ்சு முதிர்ந்த கொசுவா மாறுது. அப்ப முதிர்ந்த கொசுக்குள்ளேயே வந்து வைரஸ் இருக்கு, அதை யாரையும் டெங்கு உள்ளவரை கடிக்கணும்னு ஒரு அவசியம் ஏற்படல.
1: பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள், அப்புறம் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு என்பது குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பெ பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் மூன்றாம் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இத்துடன் இன்றைய அறிவும் அறிவியல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
3: நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் பாத வலி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பாலாஜி அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. 500க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் குடிநீரின் தரம் குறித்து கணக்கு தணிக்கைத்துறை வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அதுகுறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இதன் ஒரு பகுதியாக ரயில்வே கட்டமைப்பு முழுவதும் சுமார் 20,000 இடங்களில் புதிய நீர் சேமிப்பு தொட்டிகள் அமைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வழக்கமான நீர் தர பரிசோதனைகளை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிடப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கணக்கு தணிக்கை அலுவலகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறைகள் களையப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் உறுதி அளித்துள்ளது. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளனர். சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான முன்னுரிமைகள் குறித்தும் சுழற்சி பொருளாதாரம், பேரிடர் மேலாண்மை, காட்டுத்தீ தடுப்பு உள்ளிட்டவை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நாளை பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். இன்று அவர் நேபாள ராணுவ தலைமை தளபதியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை சிவபுரியில் உள்ள நேபாள ராணுவ அகாடமி

தலைமையில் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்ற உள்ளார். ஜெனரல் தீரஜ் சேத்தின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். ஓய்வூதிய பலன்களை பெறுவது குறித்த கலந்தாய்வு பயிலரங்கத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். முக்கிய கனிமங்களின் 8வது கட்ட ஏலம் குறித்த

0: இன்று வழங்குகிறார். ஓய்வூதிய பலன்களை பெறுவது குறித்த கலந்தாய்வு பயிலரங்கத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். முக்கிய கனிமங்களின் 8வது கட்ட ஏலம் குறித்த பயிலரங்கமும் விளக்க நிகழ்ச்சியும் பட்னாவில் இன்று நடைபெறுகிறது. இதனை மத்திய சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே இன்று தொடங்கி வைக்கிறார். கிராஃபைட், கேலியம், டங்ஸ்டன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கனிம தொகுதிகளின் ஏலம் குறித்து இதில் விளக்கப்படும் என நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் சுரங்க அமைச்சகம், இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகள், தொழில்துறையினர் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர். பீகாரில் புதிதாக 100 நவீன பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஜமுய் பகுதியில் புதிய பேருந்து நிலையத்தை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சாலை போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தவும் மக்களுக்கு நவீன வசதிகளை வழங்கவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். 100 புதிய பேருந்து நிலையங்களை கட்டமைக்கும் மாநில அரசின் நடவடிக்கை பீகாரின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என்று அவர் தெரிவித்தார். மின்சாரம், கல்வி, சுகாதாரம், தொழில்துறை என அனைத்து துறைகளின் மேம்பாட்டுக்காகவும் அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் நல்லாட்சிக்கான உதாரணமாக திகழ்ந்ததாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். வாஜ்பாயின் 25 அடி உயர சிலை நிறுவும் பணிகளுக்கு இந்தூரில் நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோகன் யாதவ், சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் இந்த சிலை அமைக்கப்படும் என்றார். இச்சிலை சிறந்த நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களுக்கு அடையாளமாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். இச்சிலை ஒரு அடையாள சின்னமாக மட்டுமல்லாமல் வாஜ்பாயின் கருத்துக்களை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதாக அமையும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசிய கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. ஹரியானாவின் கர்னூலில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். பல்கர் நடைபெற்ற பேரணியில் மத்திய இணையமைச்சர் திரு கிஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். சத்தீஸ்கரில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடைபெற்றன. மாநிலத்தில் நக்சல் பாதித்த கிராமங்களில் பல இடங்களில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனிடையே பஸ்தர் பகுதியில் நக்சலைட்டுகளாக இருந்து சரணடைந்தவர்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சல் பாதிப்பு அறவே இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருமாறி உள்ளது. பஸ்தர் பகுதி தற்போது வளர்ச்சியை நோக்கி பீடுநடை போடுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கொண்டேகாவ் மாவட்ட ஆட்சியர் நுபுர் ராசிபண்ணா. நக்சல்கள் இல்லாத சத்தீஸ்கர் மாநிலத்தை உருவாக்கிய மத்திய அரசு மனம் திருந்தி வாழ நினைக்கும் நக்சலைட்டுகளின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொண்டேகாவ் மாவட்டம் உட்பகுதியில் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற திறன் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் நக்சலைட்டுகளாக செயல்பட்டு மனம் திருந்தி வாழும் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுடைய மறுவாழ்வு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையின் பயிற்சியாளர் சீனிவாசன்.
3: வந்து நக்சல்லேருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க, இங்கே லோக்கலில் யார் பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கும் எல்லாம் வேலை கொடுத்துருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ஸோ இப்போ கொஞ்சம் அந்த பயம் எல்லாம் ஒன்றும் இல்லை.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் மக்களின் வளர்ச்சி பாதையில் இருந்த தடைக்கற்களை மத்திய அரசு முழுமையாக அகற்றிவிட்ட நிலையில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் முன்னேற்ற பாதையில் நடக்க தொடங்கியுள்ளனர்.

0: என்பது குறிப்பிடத்தக்கது.
1: சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
2: மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, பீகார், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பாலசூர், மயூர்பஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இம்மாவட்டங்களைச் சேர்ந்த 2,00,000 மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 293 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது. கேந்திரபாரா, பூரி ஆகிய மாவட்டங்களிலும் தொடர் மழை பெய்து வருகிறது. மயூர்பஞ்ச், பத்ரக், கியோன்ஷர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ரெனேட்கள் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ராணுவ அணியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் 3 அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்குவங்கம் மற்றும் ஒடிசாவில் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் காலை 7:25. 8 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது
4: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
5: இன்றைய நிகழ்ச்சியில் கேன்சர் அல்லாத புரோஸ்டேட் கட்டிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
6: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் புரோஸ்டேட் வளர்ச்சி, அதாவது கேன்சர் அல்லாத சாதாரண புரோஸ்டேட் கட்டி, அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த புரோஸ்டேட் கட்டி என்பது நம்ம வந்து பினைன் புரோஸ்டேடிக் ஹைப்பர்ட்ராஃபி இல்ல பினைன் புரோஸ்டேடிக் ஹைப்பர் பிளேசியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னன்னா, புரோஸ்டேட் சுரப்பி வந்து ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான சுரப்பிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சுரப்பி வந்து ஏஜ் ஆக ஆக 50 மேற்பட்டவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அது வளர்ச்சி அடையும் போது அது சிறுநீர் பாதையில் இருக்கிறதுனால அந்த வளர்ச்சி என்ன பண்ணணும்னா, சிறுநீர் கழிக்கிறதுல சில சிரமங்களை ஏற்படுத்தும். என்ன வகையான சிரமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி யூரின் போகிறது, யூரின் வந்தால் உடனே போக முடியாமல் போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போகிறது, இல்லை யூரின் வந்தால் உடனே போகணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கும், போகிறதுக்குள்ளே லீக் ஆகிறது. நைட்டில் வந்து நம்ம நார்மலாக ஒரு தடவை யூரின் போறதுங்கிறது நார்மல், ஒரு தடவைக்கு மேல நீங்க யூரின் போனீங்கன்னா அது வந்து வியாதின்னு தான் அர்த்தம். இது வந்து எல்லா வயதானவர்களுக்கும் இருக்கும். இப்போ 50 மேற்பட்டவங்களுக்கு நம்ம செக் பண்ணோம்னா ஒரு 60-70% பேருக்கு இந்த புரோஸ்டேட் வளர்ச்சி இருக்கும். அது சில பேருக்கு சிம்டம்ஸ், அதாவது தொந்தரவு ஏற்படுத்தும், சில பேருக்கு எதுவுமே ஏற்படுத்தாத அமைதியாக கூட இருக்கலாம். இது என்ன வகையான தொந்தரவுங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த புரோஸ்டேட் வளர்ச்சி அப்படிங்கிறது இது வந்து நம்ம கேன்சர் போல பயப்பட வேண்டாம், சாதா வளர்ச்சி ஸ்மூத்தாக தான் இருக்கும். இதனோட மாத்திரை மருந்துகள் மூலமாகவே ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில உடல் வாழ்வுமுறை மாற்றங்கள் வழியாக கூட இதை நம்ம கொஞ்சம் சிம்டம்ஸை மேற்படுத்தலாம். உதாரணமாக யூரினை அடக்கி வச்சு போகாமல் இருக்கிறது, 2 இரவு படுக்கும்போது வந்து டயூரிட்டிக் சிறுநீர் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய உணவுப் பொருட்களையோ மாத்திரைகளையோ உட்கொள்ளாமல் இருக்கிறது, நைட் படுக்கும்போது ரொம்ப குளிர்ச்சியான அட்மாஸ்பியரில் படுக்கும்போது யூரின் உற்பத்தி நைட் அதிகமாகும், அப்போ வந்து அந்த ரிட்டன்ஷன் இல்லை யூரின் போகாமல் அடைச்சிக்கிறது இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வியாதி கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம்னா யூரின் வராமல் அடைச்சி போயிடும், அப்போ வலி கொடுக்கும். அப்புறம் நம்ம சிறுநீர் கழிக்கிறதுக்கே வந்து டியூப் போடணும், கத்தீட்டர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த வியாதியோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பல அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிட்டன்ஷன் அந்த மாதிரி வந்ததுன்னா கத்தீட்டர் போட்டு யூரின் பையை வந்து ரெஸ்ட் எடுக்க வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து மாத்திரை மருந்துகள் மூலமாக போட்டு ஒரு குறிப்பாக ஒரு 2 தொடர்ச்சியாக போட்டோம்னா அந்த நீர்ப்பை சுரப்பி வந்து புரோஸ்டேட் வந்து சுருங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6 மாதத்தில் 50% அதோட ஏற்கனவே இருந்த வளர்ச்சியை விட சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சில பேருக்கு மாத்திரை போட்டும் கேட்கல, திரும்ப திரும்ப யூரின் தங்கிறதுனால என்ன பண்ணோம்னா, யூரின் வந்து நம்ம பிளாடரில் வந்து 300 ml யூரின் இருக்கும், ஆனால் நம்மளால் 100 ml யூரின் தான் போக முடியும், மீதி 200

0: நம்ம பிளாடர்லேயே தங்கிடும். இந்த தங்குற யூரின் வந்து எப்படி ஸ்டேஷனரியாக இருக்கிற வாட்டரில் வந்து பாசி படியுதோ அதே மாதிரி தங்குற யூரினில் வந்து ஸ்டோன்ஸு இன்ஃபெக்ஷன் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து யூரின் தங்குறது அதிகமாக இருந்தால், யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்தால், இல்லை யூரின் வராமல் அடைச்சி போய் மாத்திரை போட்டும் கேட்காமல் இருந்தால், இல்லை யூரினில் ரத்தம் லீக் ஆகிட்டே இருந்தால் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியிருக்கும். அறுவை சிகிச்சைங்கிறது இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்டாஸ்கோபிக் தான். நம்ம பினைன் ப்ராஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கேன்சர் மாதிரி பெரிய ஆப்ரேஷன்லாம் இல்லை. யூரின் போகிற பாதை வழியாகவே நம்ம ஒரு சிறு டியூப் மூலமாக ப்ராஸ்டேட்டை வந்து நம்ம சின்ன சின்ன பிட் பிட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுப்போம். முன்னாடி வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமாக நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுப்போம். இப்போ வந்து அதை லேசர் மூலமாக ஃபுல்லாக கட் பண்ணி சிப்ஸ் மாதிரி எடுத்து அதை நம்ம பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் அட்வான்ஸ்டு தெரப்பீஸில் வந்து ஹைட்ரோ தெரப்பி, வாட்டர் வேப்பர் தெரப்பி அதெல்லாம் வந்திருக்கு. பட் அது எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது, சில இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். அது என்னென்னா அந்த ஃபோர்ஸ்னால அந்த டிஷ்யூவை வந்து அது வேப்பரைஸ் பண்ணிடும், காற்றுல கலக்கிற மாதிரி வேப்பரைஸ் பண்ணிட்டு அது வந்து அந்த சைஸை குறைச்சிரும். அதனால வந்து நமக்கு யூரின் போகிறது ஃப்ரீயாக இருக்கும். இது குறிப்பாக இந்த வந்து எல்லா வயதானவர்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொந்தரவு இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணால் இதில் கண்டிப்பாக ப்ராஸ்டேட் சைஸ் தெரிஞ்சிடும், யூரின் எவ்வளோ தங்கியிருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு தான் நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பிளான் பண்ணணும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கேன்சர் அல்லாத புரோஸ்டேட் கட்டிகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர்.

0: நேரம் காலை 7:30 நான்கு நொடி. வானொலி அலைகள் காற்றின் ஒலி அலைகளோடு நாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்றது உண்டு. அது என்ன, வெறும் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தையா இல்லை அர்த்தத்தோடு சொன்ன வார்த்தையா அப்படின்னு யோசிச்சா அதில் நிஜமாகவே அர்த்தம் இருக்குதுன்னு தான் தெரியுது. ஆதாரபூர்வமாக அதுக்கு சில நிரூபணங்களும் இருக்குது. நார்மன் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர். அவருக்கு ஏதோ ஒரு விதமான அழற்சி நோய், இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் அது. டாக்டர்கள்லாம் அதுக்கு என்ன விதமான வைத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சொல்லிவிட்டாங்க. அதுக்கு வைத்தியமே இல்லைன்ட்டாங்க. டாக்டர்கள் தான் சொல்லிவிட்டாங்களே, அதனால் இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஆஸ்பத்திரி ரூமை காலி பண்ணார். ஓட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டார். அங்கே போனார். தினமும் அவருக்கு பிடிச்ச தமாஷான படங்களை எல்லாம் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். சிரிப்பு வரக்கூடிய புத்தகங்களையெல்லாம் படித்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு இருந்த தொந்தரவு குணமாக ஆரம்பிச்சிட்டது. இதை கேள்விப்பட்ட உடனே பழைய டாக்டர்கள்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க, அவர் உடம்பை சோதனை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் உடம்பு குணமாகறதுக்கு உதவியாக இருந்தது சிரிப்பு தான் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். இருந்தாலும் சிரிப்பு வந்து எந்த முறையில் எந்த விதத்தில் உதவி பண்ணுது அப்படிங்கிறத இன்னமும் சரியாக புரிஞ்சிக்க முடியல. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் புரியுது. அது என்னென்னா, சிரிப்பு வந்து சுவாசத்தை மேம்படுத்துது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, உடம்பு குணமாகறதுக்கே உரிய சில ஹார்மோன்கள் அதிகமாக உருவாகி வர்றதுக்கு வழி செய்யுது. இந்த அளவுக்கு தான் சிரிப்போட செயல்பாட்டை நாம் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டியது இன்னும் ஏராளமாக இருக்குது. அதையெல்லாம் விவரமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போவே தாராளமாக சிரிக்கலாம், அதில் என்னத்துக்கு சிக்கணும், காசா பணமா? சிரிப்புன்னா ஹாஹான்னு சத்தம் போட்டு சிரித்தாதான் உடம்புக்கு நல்லதுன்னு இல்லை. லேசான புன்னகை கூட உடம்புக்கு நல்லது செய்யுமா? லேசாக புன்னகை பூத்தா அந்த சமயத்தில் நாம் எப்படி ஆகுது நம்ம உடம்புன்னா, உடம்பு பூரா அமைதி அடையுதான். இதையும் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சி தான் சொல்கிறாங்க. எப்போவாவது மனசு சங்கடமாக இருக்கிறப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணி முகத்தில் புன்னகையை கொண்டுக்கிட்டு வந்து பாருங்கள். அதோடய சுகம் வந்து உங்களுக்கு அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். கண்ணும் உதடும் மலரும் பொழுது இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம் அப்படிங்கிறாங்க அனுபவித்து பார்த்தவங்க. வாழ்க்கையில் நாம் தமாஷாக இருக்கணும்னா அதுக்கு சில வழிகளையும் அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் உற்சாகமாக இருக்கிறவங்க கூடவே அதிகமாக பழகணும், அவங்க கூடவே அதிக நேரம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். அழுது வடிகிறவங்ககிட்டயே இருக்கக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணுங்க, அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிறவர் எப்பவும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறவராக இருந்தால் கொஞ்சம்

0: நாளில் உங்கள் முகமும் அப்படியே ஆகிடுமா, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ரெண்டாவது, எடுத்ததுக்கெல்லாம் சீரியஸ் ஆகிடக்கூடாது, எதையும் நிதானமாக வந்து யோசிக்கணும். அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக நாம் பகட்டாக நடந்துக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச தமாஷான வீடியோ படங்கள், புத்தகங்கள் இதையெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சேர்த்து வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி உண்டாக்கிக்கலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப வெற்றிகரமாக பிஸ்னஸ் பண்ணுறவரான். அவர் எப்படின்னா, அடிக்கடி ரயிலில் பிரயாணம் பண்ணுறப்போ நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக படிச்சுக்கிட்டே போகிறான். நியூஸ் பேப்பரில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு எட்டி பார்த்தா, அதுக்குள்ளே ஒரு காமிக் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரான். என்னங்க அப்படின்னு கேட்டால், என் மனசு லேசாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்பாரான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிரிப்புன்னா எல்லா விதமான தமாஷும் உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிடக்கூடாதான். ஜேம்ஸ் கரோல் அப்படிங்கிற அமெரிக்க உளவியல் நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அடுத்தவங்களை குறை சொல்கிறது, கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இது மாதிரியான நகைச்சுவையெல்லாம் நல்லது செய்கிறது இல்லைங்கிறார் அவர். அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாத ஜோக்குகள் தான் எப்பவும் நல்லது. யாராவது ஜோக்கு சொன்னால் தாராளமாக சிரிக்கணும். ஒருத்தர் வந்தார், இன்னொருத்தரை கூட அழைச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினார். அவர் தன்னுடைய முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிட்டு இருந்தார். என்னங்க விஷயம் அப்படின்னு விசாரித்தோம். வந்தவர் எங்களை பார்த்து சொன்னார், சார் இவர் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம்னார். என்னன்னு, ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னால் உடனே சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்றார் சார் அப்படின்னார். ஜோக்கை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பித்தா அது ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொன்னோம். சிரிக்க ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம் இல்லை சார், ஆனால் அப்படி ஆரம்பிக்கிற சிரிப்பு அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டேங்கிறார். நாள் கணக்கில் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னார் அவர்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேரம் காலை 7:35. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலைய நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் நகர் உலா.

இன்றைய நகருல நிகழ்ச்சியில நாம வந்து கேட்க இருப்பது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஏலகிரி மலை குறித்து தான். திரைசை பாடல்களுடன் கேட்க போறோம்.

ஏலகிரி மலை. இதனை ஏலமலை, ஏலக்குன்று என்றும் அழைக்கிறார்கள். ஏலகிரி என்பது மலை வாழிடம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி திருப்பத்தூர் சாலையில் உள்ளது. ஏலகிரி மலை கடல் மட்டத்திலிருந்து 1700.20 மீட்டர் உயரத்தில் 4 மலைகளால் சூழப்பட்டு அமைதியான சூழ்நிலையில் அமைந்துள்ளது. ஏலகிரியின் மொத்த பரப்பளவு 30 சதுர கிலோமீட்டர். ஏலகிரி மலை ஊட்டி கொடைக்கானல் போல் ஒரு வளர்ச்சியுற்ற சுற்றுலா இடமாக இல்லாவிட்டாலும் துணிவு விளையாட்டுகளான ஏவூர்தி நழுவுதல், அதாவது பாராகிளைடிங் சொல்லுவாங்க, மலையேற்றம், ட்ரெக்கிங் போன்றவற்றை மேம்படுத்துவதன் மூலம் இதனை சுற்றுலா இடமாக்கும் பணிகள் இப்பொழுது நடந்து வருகின்றன. ஏலகிரியில் 14 சிறு கிராமங்களும் சில கோவில்களும் அழகுற அமைந்துள்ளன. அடிப்பகுதி வட்ட வடிவமாகவும் பக்கவாட்டில் செங்குத்தான பாறைகளும் கொண்டு பார்ப்பதற்கு ஒரு பீடபூமி போல் இம்மலை காட்சியளிக்கிறது. மலையின் வடக்கு மற்றும் வடகிழக்கு சரிவுகளிலும் மலை உச்சியிலும் பசுமை மாறா மரங்கள் காணப்படுகின்றன. பொதுவாக இம்மலைப்பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை 31 பாகை செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11 பாகை செல்சியஸும் பதிவாகிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் பழனி பாரதி பாடல் வரிகளில் அஜினிஷ் லோக்நாத் இசையில் ஹரிச்சரண் சின்மயி ஆகியோர் இணைந்த குரலில் 2025 ஆண்டு வெளிவந்த காந்தாரா எ லெஜண்ட் சாப்டர் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

ஏலகிரி மலை குறித்து தான் நகர் உலாவில் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேலூர், சென்னை, சோலையார்பேட்டை, வாணியம்பாடி, திருப்பத்தூர் போன்ற இடங்களிலிருந்து ஏலகிரி மலைக்கு பேருந்துகள் உண்டு. 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோலையார்பேட்டை ரயில் நிலையமே அருகில் உள்ள ரயில் நிலையமாக உள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து 219 கிலோமீட்டர் தொலைவிலும், பெங்களூர் விமான நிலையத்திலிருந்து 193 கிலோமீட்டர் தொலைவிலும் ஏலகிரி மலை அமைந்துள்ளது. இம்மலை ஏலமலை, ஏலக்குன்று என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டு வந்தது. சமஸ்கிருத மயமாக்கலின் ஒரு பகுதியாக ஏலகிரி என்று மாற்றப்பட்டது. ஆனால் மக்கள் வழக்கில் ஏலகிரி மலை என்ற பெயர் நிலைத்தது. இந்த மலைக்கு மிக அருகில் உள்ளது நவீரமலை ஆகும். ஏலகிரியில் புதிய கற்காலத்தை சேர்ந்த ஏராளமான கற்கோடாரிகள் அத்தனாவூர், நிலாவூர் போன்ற மலை கிராமங்களில் கிடைத்துள்ளன. உள்ளூர் மக்களால் அவை பிள்ளையாரப்பன் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றன. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் மைதீன் பாடல் வரிகளில் அஜ்மல் தஹிசின் இசையில் ஆதித்யா ஆர்கே ஆகியோர் இணைந்த குரலில் 2025 ஆண்டு வெளிவந்த இந்திரா திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 7:45 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: நகர் உலாவில் நம்ம ஏலகிரி மலை குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஏலகிரியில் எழுத்துள்ள நடுக்கற்கள் பல காணப்படுகின்றன. நிலாவூரில் உள்ள கதவ நாச்சியம்மன் கோவிலில் பல்லவர் கால 3 நடுக்கற்கள் உள்ளன. அவை உள்ளூர் மக்களால் வெளிச்சாமிகள் என்று அழைக்கப்பட்டு வணங்கப்படுகின்றன. மங்களம் கிராமத்தில் பள்ளிக்கூடத்து ராமசாமி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் கிபி 7 நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகளுடன் கூடிய நடுக்கல் கண்டறியப்பட்டது. அதில் திருப்பத்தூரை பகைவர்கள் முற்றுகையிட்டபோது அதை எதிர்த்து ஏலமலையில் உள்ள தாயலூரை சேர்ந்த மழப்பையன் என்ற வீரன் போரிட்டு மாண்டான் என்ற செய்தியை நடுக்கல் கல்வெட்டு தெரிவிக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே மக்கள் இம்மலையில் வாழ்ந்து வருகின்றனர். இன்று சுமார் 4000 பேர் இம்மலை முழுவதுமாக விரவியுள்ளனர். மக்களில் பெரும்பாலானவர்கள் மலைவாழ் மக்களாக உள்ளனர். இருளர்கள் என்று அழைக்கப்படும் மலைவாழ் குழுக்களும் இங்குள்ளனர். திப்பு சுல்தான் படையை சேர்ந்த போர் வீரர்கள் இப்பீட பூமியில் குடியேறி வாழ்ந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் திபு நினன் தாமஸ் இசையில், ராகேஷ் பாடல் வரிகளில் சிலம்பரசன், ஸ்வேதா மோகன் ஆகியோர் இணைந்த குரலில் 2025 வெளிவந்த டீசல் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் காலை 7:52:11. ஏலகிரி மலை குறித்து தான் நகர் உலாவில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏலகிரி மலையின் மறுபுறத்தில் மலையின் கீழ்ப்பகுதியில் சமவெளியிலிருந்து சற்று உயரத்தில் சலகம் பாறை அருவி உள்ளது. திருப்பத்தூரிலிருந்து பிச்சனூர் வழியே 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஏலகிரி மலையில் உருவாகும் அட்டாறு சடையனூர் என்னும் இடத்தில் 15 மீட்டர் உயரத்தில் இருந்து அருவியாக கொட்டுகிறது. இந்த அருவி சலகம்பாறை அருவி என்று அழைக்கப்படுகிறது. மலையில் காணப்படும் பல்வேறு வகையான மூலிகை தாவரங்கள் ஊடாக ஆறு வருவதால் அருவியில் நீராடுவது நோய்களை நீக்கும் என்ற நம்பிக்கையும் உண்டு. ஏலகிரி மலையின் மேல்பகுதியில் உள்ள நிலாவூரிலிருந்து நேரடியாக 6 கிலோமீட்டர் மலைத்தடம் வழியே கீழிறங்கினால் அருவியை அடையலாம். எனினும் இவ்வழி இப்பொழுது மூடப்பட்டுள்ளது. சிவலிங்க வடிவத்தில் ஒரு முருகர் கோவில் அருவிக்கு அருகில் அமைந்துள்ளது. பூங்கானூர் ஏரி கட்டப்பட்ட

ஏரியாகும். 10 முதல் 20 அடி ஆழம் வரையுள்ள இவ்வேரியின் தண்ணீர் கொள்ளளவு 4.88 மில்லியன் கனஅடி ஆகும். ஏரியை சுற்றிலும் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைவழி அமைக்கப்பட்டுள்ளது. ஏரிக்கு அருகில் குழந்தைகள் பூங்கா ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. அழகிய பூஞ்செடிகளும் விளையாட்டுக் கருவிகளும் குழந்தைகளை கவரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. பூங்கா காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திறக்கப்படுகிறது. மேலும் 20 நிமிட படகு சவாரி, துடுப்பு படகு, கால்மிதி படகு அமைந்துள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சந்தோஷ் நாராயணன் இசை மற்றும் குரலில் முத்தமிழ் பாடல் உரைகளில் 2016 ஆம் ஆண்டு வெளிவந்த இறைவி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நகர் விழாவை நிறைவு செய்து வரும் பாடல் ஜென் மார்டின் இசையில் பிரியாமளி அபிஷேக் ஆகியோர் இணைந்த குரலில் 2025 ஆம் ஆண்டு வெளிவந்த ஓஹோ எந்தன் பேபி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை நகர் உலாவில் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை குறித்து தான் திரைசை பாடல்களுடன் நாம் கேட்டோம். ரசித்திடுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

0: இன்னைக்கு கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. இந்தியா 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் மாநாட்டை புதுடெல்லியில் நாளை நடத்தவுள்ளது. இம்மாநாட்டிற்கு மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமை தாங்குகிறார். மீள்திறன், புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருள் அடிப்படையில் இந்நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. பணியாளர், பொதுத்துறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடெல்லியில் 2026ஆம் ஆண்டிற்கான தேசிய அனுபவ விருதுகளை வழங்குகிறார். புதுச்சேரியில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கான ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். சுதந்திர தின விழாவை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற தியாகிகளை கௌரவிக்கும் தேநீர் விருந்து நடைபெற்றது. விழாவில் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளதாகவும் அனைத்து துறைகளிலும் புதுச்சேரி முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் கூறினார். மேலும் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழு அதிகாரம் தேவைப்படுவதால் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக முதலமைச்சர் கூறினார். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் 2026-27ஆம் கல்வியாண்டிற்கான கலை, அறிவியல் மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவுகளுக்கான முதலாம் ஆண்டு சேர்க்கை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த சேர்க்கை இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறும். மத்திய அறிவியல் விருது பெற தகுதியான பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் புத்தாக்க முயற்சிகளில் ஆர்வமுள்ள மாணவர்கள் இன்ஸ்பயர் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் அழைப்பு விடுத்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று தொடங்கி வரும் 23ஆம் தேதி வரை புதுடெல்லியில் உள்ள இந்திராகாந்தி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் காலை 8:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது தகவல் தளம். இன்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் நாம கேட்க இருப்பது தர்பூசணி பழம் குறித்து தான். திரைசை பாடல்களுடன் கேட்க போறோம்.

தண்ணீர் பூசணி, தரை பூசணி எனவும் அழைக்கப்படுகிறது. இது வெளிப்புற தோல் பகுதி பச்சை மஞ்சள், சில வேளை வெள்ளையாகவும் அதன் உட்புறம் சாராகவும் இனிப்பான சதைப்பகுதியை கொண்டும், சிவப்பிலிருந்து மென் சிவப்பாகவும் சில வேளை மஞ்சளாகவும் பழுக்காத போது பச்சையாகவும் காணப்படுகிறது. கோடைக்கு ஏற்ற பழம் எது என்று கேட்டால் பளிச்சென்று நம் அனைவருக்கும் நினைவு கூறுவது தர்பூசணி தான். இது 1 கிலோ முதல் 12 கிலோ வரை வெவ்வேறு எடைகளில் கிடைக்கிறது. இதன் சிவந்த சதைப்பகுதி இனிப்பானது, அதோடு தாகம் தணிக்கும், பசி போக்கும், வயிற்று பெருமல் குறைக்கும், பித்தசூட்டை போக்கும், ஜூஸாக குடித்தால் வயிற்று எரிச்சல், அடி வயிற்று கோளாறுகளையும் உடனடியாக சரி செய்யும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் விவேக் பாடல் வரிகளில் ரவி குரலில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் 2025 ஆண்டு வெளிவந்த மதராசி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தர்பூசணி அல்லது தரைப்பூசணி அல்லது வத்தகை என்றும் அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் வாட்டர் மெலன் சிட்ரலஸ் லானட்டஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பூக்கும் தாவரமாகும். இதன் பழம் தர்பூசணி பழம், வர்த்தக பழம், கோசா பழம், தர்பூசணி தண்ணீர் பழம், குமட்டி பழம்,

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. இந்திய விமான நிலைய ஆணையத்தில் ஏஏஐ

காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் 129 இடங்களும், மேனேஜர் பிரிவில் சிவில் 145 இடங்களும், நிதி 34 இடங்களும், ஆபரேஷன் 28 இடங்களும், எலக்ட்ரிக்கல் 16, தீயணைப்பு 14 உட்பட மொத்தம் 389 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், சட்டம், எம்பிஏ, சிஏ. வயது வரம்பு 7/9/2026 18-27 வரை மற்றும் 18-32 வரை இருத்தல் அவசியம். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹1,000. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/9/2026. மேலும் விவரங்களுக்கு aai.aero என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும். மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தி. இந்திய பாதுகாப்பு அச்சு நாணய நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் நிதி 9, HR 4, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் 4, பாதுகாப்பு 3, IT 2 மொத்தம் 22 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ பிஇ, எம்பிஏ, சிஏ. வயது வரம்பு 18-30 வரையும், 18-35 வரையும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹1,000. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹200. விண்ணப்பிக்க கடைசி நாள் 24/8/2026. மேலும் விவரங்களுக்கு spmcil.com என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். நேரம் காலை 8:09:52. தகவல் தளத்தில் நாம் தர்பூசணி பழம் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தர்பூசணிக்கு தண்ணீர் பழம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. சூட்டை தணிக்கும் சிறந்த அதிக நீர் சத்து கொண்ட பழம் இது. 94% தண்ணீர் இருப்பதால் வெயிலுக்கு ஏற்ற பழம். இதில் இருக்கும் மற்றொரு சிறப்பம்சங்கள் பொட்டாசியம், விட்டமின் ஏ மற்றும் சி, புரோட்டீன், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, நியாசின், வைட்டமின் B12, வைட்டமின் இ போன்றவைகள் உள்ளது. மேலும் இதில் எந்தவித கலோரிகளும் இல்லாததால் இதயத்திற்கும் கண்களுக்கும் நல்லது. சிறுநீரகத்தை நச்சு நீக்குவதில் தர்பூசணி பழம் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. தர்பூசணியில் நீர்ச்சத்து நிறைந்துள்ளதே இதற்கு காரணம். சிறுநீரக பாதிப்புகளின் அபாயத்தை குறைப்பதில் இந்த தர்பூசணி நிபுணத்துவம் வாய்ந்தது. தர்பூசணியில் உள்ள லைகோஃபின் கலவை சிறுநீரக வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. தர்பூசணி சிறுநீரகத்தில் பாஸ்பேட், ஆக்சலேட், சிட்ரேட் மற்றும் கால்சியம் ஆகியவற்றை சமன் செய்கிறது. அதோடு சிறுநீர் பையில் கற்கள் சேருவதை தடுக்கும் மருந்தாகவும் உதவுகிறது. நிகழ்ச்சியில் வரும் பாடல் யுவன் சங்கராஜா இசையில் மதன் கார்கி பாடல் வரிகளில் மதிச்சியம் பாலா குரலில் 2025 வெளிவந்த மாரிசன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: national flag, making it to the Guinness World Records. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Pramod. And now, before we end the bulletin, the headlines once again. Self-enumeration for Census 2027 to begin today in Ladakh and identified snowbound areas of Jammu and Kashmir. NTA to reconduct UGC NET exams for three subjects, English, Sociology and Commerce, following complaints of errors in these papers. Protesting Jharkhand students to hold fresh round of talks with state government in Ranchi today. IMD issues red alert for very heavy rainfall in Odisha and Gangetic West Bengal. Annual pilgrimage to Himalayan Shrine of Burha Amarnath begins in Jammu and Kashmir. And BWF Badminton World Championships to begin today in New Delhi. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் காலை 8:30 6 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். தொடர்வது தகவல் தளம். தகவல் தளத்தில் நாம் கேட்டுக்கொண்டு இருப்பது தர்பூசணி பழம் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தர்பூசணி நீர் சத்து அதிகமாக இருக்கிறது, எனவே உடல் சூடாக இருக்கும் நேரத்தில் நீர் சத்து அளித்து அதை தணிக்க உதவுகிறது. மேலும் இதை சாப்பிட்டவுடன் வயிறு நிரம்பிய உணர்வை அளிப்பதால் எடை இழப்புக்கு பெரும் உதவியாக இருக்கும். அதோடு உடலில் உள்ள மோசமான கொழுப்பை குறைக்கவும் உதவுகிறது. தர்பூசணி ஜூஸில் நல்ல அளவு ஆக்சிஜனேற்றிகள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளன. மேலும் லைகோஃபின் போன்ற ஆக்சிஜனேற்றிகள் உள்ளன. இது உடலில் உள்ள ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராடவும் சிறந்த இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உதவுகிறது. சிவப்பு சாற்றில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் சருமத்தை பிரகாசமாக்கவும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது. மிதமான முறையில் நுகரும் பொழுது நீரிழிவு நோயாளிகளுக்கு தர்பூசணி பாதுகாப்பானது என்றும் இது அதிக கிளைசமிக் குறியீட்டை கொண்டுள்ளது. ஆனால் அதன் அதிக நீர் உள்ளடக்கம் காரணமாக குறைந்த கிளைசமிக்ஸை, அதாவது சிறிய பகுதிகளில் சாப்பிடும் பொழுது இரத்த சர்க்கரை அளவை இது கணிசமாக பாதிக்காது. சர்க்கரை நோயாளிகள் ஒரு நாளைக்கு 150 கிராம், அதாவது 1 கப் தர்பூசணி சாப்பிடலாம். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் தேனிசை தென்றல் தேவா குரலில் நிலவை பார்த்திபன் பாடல் வரிகளில் கெவின் டி காஸ்டா இசையில் 2025 வெளிவந்த கடுக்கா திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளத்தில் நாம் தர்பூசணி பழம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தர்பூசணியில் அதிக அளவு நீர் சத்து இருக்கிறது. இவை சோர்வை நீக்கி சுறுசுறுப்பை கொடுக்கும் ஆற்றல் கொண்டது. அதேபோல் உடல் உறுப்புகளில் உருவாகும் இன்ஃப்ளமேஷனை தடுக்கவும் உதவுகிறது. குறிப்பாக மாலை நேரத்தில் நடைப்பயிற்சிக்கு பின்னர் தர்பூசணி சாப்பிடுவது கூடுதல் நன்மையை தரும். தர்பூசணி வெறும் நீர் சத்து நிறைந்த பழம் மட்டுமின்றி ஆண்களின் பாலியல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க தேவையான இரண்டு விதமான எல் சிட்ருலின் மற்றும் லைகோஃபின் என்னும் சத்துக்களையும் அதிகம் கொண்டது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி, ரிஸ்வான் ஆகியோர் இணைந்த குரலில், மதன் கார்கே பாடல் வரிகளில். யுவன் சங்கர் ராஜா இசையில் 2021 ஆண்டு வெளிவந்த மாநாடு திரைப்படுத்துவர் பாடலை கேட்கலாம்.

நேர்களே, புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று மதியம் 12 மணி அளவில் டெக் குரு அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வளங்கள் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றலியல் துறை பேராசிரியர் முனைவர் பி திலகன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் இன்று மதியம் 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்துடன் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். தகவல் தளத்தில் நாம் தர்பூசணி பழம் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தர்பூசணியில் அதிக அளவு தண்ணீர் இருப்பதால் உடல் நீரிழப்பு ஏற்படாது, உடலுக்கு குளிர்ச்சியை அளிக்கிறது. மாலை அல்லது இரவில் தர்பூசணி சாப்பிடுவது அல்லது அதன் சாறு குடிப்பது உடலை குளிர்விக்கும். எனவே இரவில் தர்பூசணி சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. தர்பூசணியை வெட்டிய உடனே சாப்பிடுவது நல்லது. நீங்கள் அதை குளிர்சாதன பெட்டியில் அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியிருந்தால் அதில் துளைகள் உள்ள ஒரு மூடியால் மூடி வைக்கவும். இது பழத்தில் அதிகப்படியான ஈரப்பதம் படிவதை தடுக்கிறது மற்றும் பாக்டீரியாக்கள் வளருவதை தடுக்கிறது. இருப்பினும் நிபுணர்களின் கூற்றுப்படி தர்பூசணியை வெட்டியவுடன் 2 முதல் 3 மணி நேரத்திற்குள் சாப்பிடுவது சிறந்தது. மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு தர்பூசணி சிறந்ததாக கருதப்படுகிறது. இரத்த குழாய்களை விரிவடைய செய்து இதயம் சீராக இயங்க உதவுகிறது. இதில் உள்ள லைகோடின் சத்து எலும்புகளை விரிவடைய செய்யும். ஆஸ்டியோபிளாஸ்ட் மற்றும் ஆஸ்டியோகிளாஸ்ட் போன்றவை உடல் சக்தியை ஒருங்கிணைந்து எலும்பு உறுதியாக உதவுகிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஹென்றி குருவில்லா, மதுஸ்ரீ மற்றும் ஏ ஆர் ரகுமான் இணைந்த குரலில். ஏ ஆர் ரகுமான் இசையில் வாலி கற்பனை நிலையில் 2008 வெளிவந்த சக்கரகட்டி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேரம் காலை 8:49 46 தகவல் தளத்தில் நாம் தர்பூசணி பழம் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதன் ரகங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நியூ ஹாம்ஷியர், மிட்ஜெட், சுகர் பேபி, ஆஷா, ஜெயமூடோ, பெரிய குளம் 1, அர்கா மாணிக், அர்கா ராஜஹன்ஸ், துர்காபுரா மீதா, கேசர், அர்கா ஜோதி, பூசா பேதனா மற்றும் அம்ருத் என கலப்பின ரகங்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. கோடையில் தர்பூசணி சாப்பிடுவது கிட்டத்தட்ட அனைவருக்கும் பிடிக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக தர்பூசணி சாப்பிடுவதால் தீமை ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியுமா? தர்பூசணி சாப்பிடுவதால் ஏற்படும் தீமைகள் பற்றி இப்போ பார்ப்போம். தர்பூசணியில் நிறைய தண்ணீர் உள்ளது. இதை உடலை நீரேற்றமாக வைத்திருக்கும். ஆனால் அதிகமாக சாப்பிடுவது சோர்வு மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தர்பூசணியில் தண்ணீருடன் அதிக அளவு நார்சத்து உள்ளது. இது வயிற்றுப்போக்கு, வாய்வு, அமிலத்தன்மை போன்ற செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நிகழ்ச்சியில் வரும் பாடல் கிப்ரன் இசையில் விஜய் பிரகாஷ், சாதனா சர்கம், சாருலதா மணி ஆகியோர் இணைந்த குரலில் 2014 ஆம் ஆண்டு வெளிவந்த திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளத்தில் நாம் தர்பூசணி பழங்குறதாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதன் நிறைவு பகுதிக்கு நாம் இப்போ வந்தாச்சு. தர்பூசணியை அதிகம் சாப்பிட்டால் கல்லீரலில் வீக்கம் ஏற்படும், எனவே குறைந்த அளவில் சாப்பிடுவது நல்லது. தர்பூசணி ஒரு குளிர்ச்சியான விளைவை கொண்டுள்ளது, எனவே அதன் நுகர்வு சளி மற்றும் இருமலின் போது தீங்கு விளைவிக்கும். 100 கிராம் தர்பூசணியில் 30 கலோரிகள் உள்ளன. தினமும் 300 கிராமுக்கு மேல் சாப்பிடக்கூடாது. இரவில் தவறுதலாக கூட தர்பூசணி சாப்பிட வேண்டாம். இது உங்கள் செரிமானத்தை கெடுக்கலாம், எரிச்சல் சிண்ட்ரோம் போன்ற பிரச்சனைகள் வரலாம். அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும். வரும் பாடலுடன் தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஹரிகரன் ஸ்ரேய கோஷல் இணைந்த குரலில், விவேக் பாடல் வரிகளில் டி இமான் இசையில், 2019 ஆம் ஆண்டு வெளிவந்த விஸ்வாசம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை தகவல் தளத்தில் தர்பூசணி பழம் குறித்த திரைசை பாடல்களுடன் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் அபிமானம் என்னடு என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ராகம் பேகடா, ஆதிதாளம்.

இசை நிகழ்ச்சியில் எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி சரணம் சரணம் எனத் தொடங்கும் அருணாச்சல கவிராயர் பாடல், ராகம் சௌராஷ்டிரம், மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமரின் கதிசக்தி முன்முயற்சியின் கீழ் சுமார் 18.66 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு அமைச்சகங்களின் மொத்தம் 396 உள்கட்டமைப்பு திட்டங்கள் இன்று வரை ஒப்புதலுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இத்திட்டங்களில் 256 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 198 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலின் 32வது நிறுவன நாள் விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாஸ் ஜோஷி பங்கேற்கிறார். யுஜிசி நெட் June 2026 தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய 3 தாள்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை இன்று அறிவித்துள்ளது. ஆங்கிலம், வணிகவியல் தேர்வு September 9 சமூகவியல் தேர்வு September 10 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுடெல்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் 23 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்திய சார்பில் PV சிந்து, காயத்ரி கோபிச்சந்த், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, ரங்கி ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் காலை 10:07. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்போவி முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள். ஆகாஷ்வாணியை நினைத்தாலே இணைக்கும் ஆகாஷ்வாணி பாடல்களை கேட்டாலே இணைக்கும் முகநூலில் நேயர்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பும் பொழுது எப்பொழுதும் அனைவருக்கும் இணைக்கும் தான். நேயர்களே, உங்கள் விருப்ப பாடல்களை நீங்களும் உலகவாழ் நேயர்கள் கேட்டு மகிழ ஆசைய அப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் முகநூல் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் கேட்டாலே இணைக்கும் பதிவில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த திரைசை பாடல்களை பதிவிடுங்கள். நாங்கள் ஒளிபரப்ப தயாராக உள்ளோம். நேயர்களே, புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் வகையில் கடந்த 2 நாட்கள் இடம்பெறாத நேயர்களின் விருப்ப பாடல்கள் இன்று இடம்பெறும். நேரம் இருப்பின் இன்று விருப்ப பாடல் கேட்ட நேயர்கள் பாடல்கள் வரிசைப்படி ஒளிபரப்பாகும். நிர்வாகம் அறிவுறுத்தல்படி இதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடன் இணைந்திருப்பவர் சரவணன். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் பயணங்கள் முடிவதில்லை.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்வே மாயம் திரைப்படத்திற்காக பாடல் விருப்பம் தெரிவித்துள்ளார் சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன்.

நேரம் காலை 10:13 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்பப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சென்னை சூரியமூர்த்தி இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் உயர்ந்தவர்கள்.

கேட்டாலும் இனிக்கும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பிரகாஷ் டிபிஎஸ், கர்நாடகா மயிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ் ஷியாமலா இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் காலை 10:23, 24 கேட்டாலை நிற்கும் முகநூலில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் சின்ன காஞ்சிபுரம் சீனிவாசவர்தன். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் மனிதரில் இத்தனை நேரங்களா?

நேரம் காலை 10:37:53 கேட்டாலை இடிக்கும் முகநூல் நேர் விழுப்ப பாடல்களே. அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் 16 வயதிலே.

கேட்டாலே இன்றைக்கு முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிறைவாக காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய் குமார், சரண்குமார், தீப்தி இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் ரோஜா.

நேர்கள் இதுவரை கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டீர்கள். பாடலுக்கு கோவை கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியன், கொடிக்கல் பாளையம் ஷாகுல் அபிதராஜா, கடலூர் துறைமுகம் சுரேஷ், சத்தீஸ்கர் ஹிர்மணி வர்மா, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், தூத்துக்குடி சி பாலசுப்பிரமணியன், சத்தீஸ்கர் மகாராஜ் கீர்த்தன், வேட்டவளம் குமார், நாலு வேதபதி கே பி ராஜதுரை, ஆரணி அர்ஜுனன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், குறிஞ்சிகேணி அசூர்தீன், தர்மபுரம் துரைராஜ், சுவாமிநாதன் ரேணுகாதேவி ஆகியோர் பாடலுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நேயர்களே, மாண்புமிகு குடியரசு துணைத்தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரடி ஒளிபரப்பு இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
1: குடியரசு துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு இன்னும் சில நொடிகளில் இடம்பெறும்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 11 மணி. ஆகாஷவாணி

மாண்புமை இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை.

0: திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலைக்கு வணக்கம் கூறி உங்களை வரவேற்பது சித்ரா திருவாளன் மற்றும் விஜயலட்சுமி ராம்குமார்.
1: வணக்கம் நேயர்களே. சோழவள நாட்டின் பண்டைய தலைநகரான திருவாரூர் அன்று கலாச்சாரத்தின் ஆணி வேராக திகழ்ந்தது. இன்று உயர்கல்வியினையும் ஆய்வு படிப்பினையையும் வழங்கி வரும் கல்விக் களஞ்சியமாகவும் விளங்குகிறது. திருவாரூரில் 2009 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியன்று மேனாள் தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் முன்னிலையில் இந்திய நடுவண் அரசின் மேனாள் அமைச்சர் கபில் சிபில் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தன் பயணத்தை தொடங்கிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இன்று 55,000 சதுரடி பரப்பளவில் தன்னுடைய சொந்த வளாகமான நீலக்குடியில் 17 ஆண்டுகளாக ஆய்வுக் கல்வியிலும் ஆழிபோல் விரிந்து நல்லறிவு புகட்டி வருகின்றது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். வேதாரண்யம் விளக்கழகு, திருவாரூர் தேரழகு, திருவிடையை மருதூர் திருவழகு, மன்னார்குடி மதிலழகு என்பார்கள். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகமும் அழகுதான். பொன்பரப்பிய திருவீதியாம் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா இன்று சீரும் சிறப்புமாக இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. நகரின் வீதியெங்கும் விழா கோலம். மாண்பமை துணை குடியரசுத் தலைவர் வரவேற்கும் விதமாக, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கும் விதமாக பதாகைகள், மாவிலை தோரணங்கள், பூக்களால் அழகிய மாலைகள், வாழை மரங்கள் என மத்திய பல்கலைக்கழகம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு கல்விக்கண் திறக்கும் வளாகமாக மிளர்கிறது. முன்னதாக 5:30 அளவில் மாண்பமை துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தனி விமானம் மூலம் திருவாரூர் புறப்பட்டு சென்றார். அவரை பல்கலைக்கழகத்தில் அற்புதமாக சிறப்பான முறையில் வரவேற்றார்கள். இந்த பட்டமளிப்பு விழாவில் மேல்நிலை குழுவினர், உயர்நிலை குழுவினர், செயற்குழுவினர், நிதிக்குழுவினர், கல்விக்குழு உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இந்த விழாவில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் கோ பத்மநாபன் அவர்கள் தலைமை வகிக்கின்றார். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பு வகிக்கும் முதுநிலை பேராசிரியர் சுலோச்சனா சேகர் அவர்கள் வரவேற்புரையாற்றி அறிக்கையினை வழங்குகின்றார். தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலத்தின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், உயர்கல்வித்துறை அமைச்சர் பி விஸ்வநாதன், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வி மோகனச்சந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இந்த விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் சிறந்த பட்டதாரிகளுக்கு தங்க பதக்கங்களை வழங்கி பட்டம் பெறும் மாணவர்களிடையே உரையாற்றவும் இருக்கின்றார்.
0: மேனாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் வாய்மொழி.

உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் எதிர்கால மாணவர்கள் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கை சவால்களை சமாளிக்க வெற்றி நடை போட வழிவகுத்து கொண்டே இருக்கிறது. 13 புலன்கள், 28 துறைகளின் கீழ் 66 பிரிவுகளில் கல்வி வாய்ப்புகள், 24 இளங்கலை, 27 முதுகலை, 29 ஆய்வு படிப்புகள், 3 பிஜி டிப்ளமா. நேர்களே, திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் கல்வி அணி வகுப்பு துவங்கி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கே 11வது பட்டமளிப்பு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. அந்த பட்டமளிப்பு விழாவில் பாரத திருநாட்டின் மாண்புமை துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி விழா பேருரையும் ஆற்ற உள்ளார். திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் படிப்புகளின் பட்டியல் ஏராளம் ஏராளம். 4 ஒருங்கிணைந்த இளங்கலை படிப்புகள், அதாவது பிஏ பிஎட் தமிழ், பிஏ பிஎட் ஆங்கிலம், பிஏ பிஎட் ஹிந்தி, பிஎஸ்சி பிஎட் கணிதம், 5 ஒருங்கிணைந்த முதுநிலை படிப்புகளாக ஒருங்கிணைந்த எம்எஸ்சி இயற்பியல் வேதியியல் கணிதம், உயிரி தொழில்நுட்பம், ஒருங்கிணைந்த எம்ஏ பொருளாதாரம், ஒருங்கிணைந்த எம்பிஏ இசை, 2 முதுகலை படிப்புகள் பிஜி ப்ரோக்ராம்ஸ், எம்ஏ செம்மொழி தமிழ் ஆய்வுகள், ஆங்கிலம் ஹிந்தி வரலாறு பொருளாதாரம் மக்கள் தொடர்பியல், எம்எஸ்சி வேதியியல் பயன்பாட்டு உளவியல், புவியியல் நிலவியல் நோய் பரவலியல் மற்றும் பொது சுகாதாரம் தோட்டக்கலை ஆகியவையும் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றது. பதிவாளர் ஆர் திருமுருகன் தலைமையில் பட்டம் பெறும் மாணவர்கள் அரங்கினுள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நேர்களை பட்டமளிப்பு விழா நேரலைக்கு திருவாரூருக்கு அழைத்துச் செல்கின்றோம்.

0: தமிழகத்தின் ஆளுநர் அவர்களும் உடனிருக்கிறார். மற்றும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள் அனைவரும் உடனிருக்கிறார்கள். இப்பொழுது இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை சொல்லியபடி மேடையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். விழா இன்னும் சில நொடிகளில் தொடங்க உள்ளது.
1: Followed by the national anthem and the Tamil Thai Vaazhthu.

தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் மனிதனமும் வழிபடுகின்ற சர்வ சக்தியையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்து மேடையிலே என்னோடு அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களும் அறிஞர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை நான் முதலிலே உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு மேடையிலே எனக்கு முன்னாலே நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு மிக அற்புதமாக ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழகம் மற்றும் கேரளத்தினுடைய மேதகு ஆளுநர் ஸ்ரீமான் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர்ஜி அவர்களே, நம்முடைய நாகப்பட்டினம் மக்களவையினுடைய உறுப்பினர் பாசத்திற்கினிய அருமை சகோதரர் திரு செல்வராஜ் அவர்களே, தி சான்சலர் ஆஃப் அவர் யூனிவர்சிட்டி ஸ்ரீமான் ப்ரொஃபஸர் ஜி பத்மநாபன் ஜி அவர்களே, வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி சீனியர் ப்ரொஃபஸர் சுலோச்சனா சேகர்ஜி அவர்களே, இங்கே வருகை புரிந்து அமர்ந்திருக்கின்ற வேளாங்குறிச்சி ஆதீனம் பூஜனிய சாமிஜி அவர்களே, பெற்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, நாளைய நல்லுலகத்தில் இந்தியாவை உலகின் உச்சிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற வேட்கையோடு இன்றைக்கு பட்டமளிப்பு விழாவிலே பட்டங்களை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற எனது அருமை மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி, இட் கிவ்ஸ் மீ இம்மன்ஸ் பிளஷர் டு பி வித் யூ ஆல் ஃபார் தி 11th convocation of the Central University of Tamil Nadu. Today is the memorable milestone in the life of this university and more importantly in the lives of the young graduates who assembled here to get their degrees. We gather to celebrate the transformative power of education, the pursuit of knowledge and the dedication, perseverance and resilience that have brought each one of you to this significant moment of your life. My heartiest congratulations to every graduate who is going to receive the degree today. This achievement belongs not only to you, but belongs to your parents who have dedicated their scarce resources on you, who always dream on you, who always for the welfare of you, who always want, pray that you should be successful in your life. And also the teachers, mentors, and well-wishers, all faculty members, teaching and non-teaching staff of our university, whose encouragement and sacrifice made this day possible, and their role in shaping you is commendable, and we all appreciate their selfless efforts. I am especially delighted to be back in Tamil Nadu, a land renowned for its rich cultural heritage, timeless traditions, and extraordinary contributions to learning, literature, science, music, technology, and civilization. For me, this homecoming is deeply personal.

0: All of you, amongst the gold medalists also, women are more than men, with 37 out of the total 50 gold medalists being women. That is another significant achievement of our university. I wish each one of you graduating students here the future filled with success, fulfillment, good health, and the satisfaction of making a meaningful difference to the society. May your journey contribute to building the India of our dreams, an India that is prosperous, inclusive, innovative, compassionate, and well-developed. That is the dream of all of us, and the dream will become reality because of your dedication, your hard work, your initiative. My blessings and best wishes are with all of you in all your future endeavors. You should be so successful. இன்று இங்கே பட்டம் பெற்றுள்ள மாணவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்வில் வெற்றி பெறவும், பலம் பெறவும், நலம் பெறவும், மகத்தான சாதனைகளை படைக்கவும் அவர்களுடைய கற்பனையில் தோன்றுகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நாட்டு மக்களுக்கும் உலகத்திற்கும் நடைமுறையிலே வகுத்தளிக்கவும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நிச்சயமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பான் என்று இறைவனுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஜெய் ஹிந்த், லாங் லிவ் மதர் பாரத். நன்றி, வணக்கம்.
1: Thank you, sir. Honorable Chancellor, may I request you to confer the degrees and diplomas on the graduates.

சீரும் சிறப்புமாக நடைபெற்றது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா. இன்று 1103 மாணவர்கள் பட்டம் பெற்றுள்ளார்கள். 50 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்கள். இதில் மொத்தம் 616 மாணவிகள், 487 மாணவர்கள் இன்று பட்டம் பெற்றுள்ளார்கள். 45 பல்வேறு துறை முனைவர் பட்டங்களும் இன்று வழங்கப்பட்டன. மதிப்புமிக்க தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின்படி 2 ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியாவின் முதல் 100 பல்கலைக்கழகங்களில் தனது இடத்தை பிடித்ததன் மூலம் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் குறிப்பிடத்தக்க சாதனையை படைத்துள்ளது. திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம்

0: 2009 நாடாளுமன்ற சட்டத்தால் நிறுவப்பட்ட 12 மத்திய பல்கலைக்கழகங்களில் முதல் பல்கலைக்கழகமாக தரவரிசையில் உள்ளது என்ற செய்தியுடன் இந்த நேரலையை நிறைவு செய்கிறோம். நேயர்கள், இதுவரை கேட்டது மாண்புமை இந்திய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்ட திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 12:27:24. இனி கேட்கலாம் தேசபக்தி பாடல்கள்.

நேரம் 12:30 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி பன்னிசை மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக குற்றம் நீ என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவார பாடல் கேட்கலாம்.

இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் எம் தண்டபாணி தேசிகர் அவர்களின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக காதலாகி கசிந்த எனத் தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவார பாடலை கேட்கலாம்.

0: இன்று பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் எம் தண்டபாணி தேசிகர் அவர்களின் பாடலை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழல் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக் குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அதிக அளவில் மத்திய பல்கலைக்கழகங்கள், நிர்வாகவியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 12 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனால் மருத்துவக் கல்விக்கு உத்வேகம் அளிக்கப்படுவதுடன் ஏராளமான ஏழை எளிய மக்களும் தரமான உயர்தர சிகிச்சை பெற்று

0: வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலை குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் இரண்டு நாள் பொதுத்துறை வங்கிகள் மாநாட்டில் பேசிய அவர், வங்கித்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்களை இந்த உயர்நிலை குழு அரசுக்கு பரிந்துரைக்கும் என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் முயற்சியில் பொதுத்துறை வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொது நிதி நிறுவனங்களும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறினார். வங்கி நிறுவனங்களும் நிதி நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவதன் அவசியத்தை திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 உயிரிழந்தனர். சாவன் மாதத்தில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு பூஜையின்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டபோது இந்த விபத்து ஏற்பட்டது. படுகாயமடைந்த 10 பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மாநில அரசு செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 15வது இந்தியா தாய்லாந்து கூட்டு ராணுவ பயிற்சிக்காக இந்திய ராணுவ குழு இன்று புறப்பட்டுச் சென்றது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மைத்ரி எனப்படும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் நகரப்பகுதிகளிலும் ஊடுருவும் தீவிரவாதிகளை கண்டறிந்து ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளது. ராணுவத்தினருக்கான களப்பயிற்சிகள், வகுப்புகள் உள்ளிட்டவையும் இதில் இடம்பெற்றுள்ளன. ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றை கையாள்வதற்கான நடைமுறைகள் குறித்தும் இதில் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ராணுவம், விமானம் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் இந்த பயிற்சியில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கவுள்ள இப்பயிற்சி இம்மாதம் 31 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுயமாக பதிவு செய்யும் முறை இன்று தொடங்கியது. இம்மாதம் 31 வரை இதற்கான இணையதள வசதி செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 1115 கிராமங்கள் மற்றும் 3 நகராட்சிகளில் இந்த சுய பதிவு முறை தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வசிக்கும் இடம், தொழில் உள்ளிட்ட 40 கேள்விகள் இந்த சுய பதிவு செய்யும் படிவத்தில் இடம்பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு தலா 15,000 ரூபாய் இடைக்கால நிவாரணத்தை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா விடுவித்துள்ளார். குவஹாத்தியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவாகர், கோலாகட், ஜோர்ஹட், சரைதியோ ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு உடனடியாக இந்த தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலர் திரு சுதாகர் தலேலா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முன்னோட்டமாக பிரிக்ஸ் பொது சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மனிதாபிமான அணுகுமுறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் பிரிக்ஸ் மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 350 மேற்பட்ட கூட்டங்கள் இந்த மாநாட்டையொட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்றதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை உறுப்பு நாடுகளுக்கு இடையே வலுப்படுத்துவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு பிரிக்ஸ் உச்ச

0: மாநாடு நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளின் எதிர்பார்ப்புகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் இம்மாநாடு வலியுறுத்தும் என்று அவர் கூறினார். பன்முக கட்டமைப்புக்கான ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்துவதற்கான தளமாக இது அமையும் என்று திரு சுதாகர் தலேலா தெரிவித்தார். நடப்பாண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி தொடங்குகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைவினைப் பொருட்கள் தயாரிப்பான டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலையை சத்தீஸ்கட் மாநில பழங்குடியின மக்கள் போற்றி பாதுகாத்து வருகின்றனர். தங்களது கலை பாரம்பரியத்தை டோக்ரா பழங்குடியின மக்கள் இந்த சிற்பங்கள் மூலம் வெளிப்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மக்களின் மிகச்சிறந்த அடையாளங்களில் ஒன்றாக டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலை தயாரிப்புகள் திகழ்கின்றன. டோக்ரா கலை என்பது இந்தியாவின் பழமையான உலோக சிற்பக்கலைகளில் ஒன்றாகும். இது பெரும்பாலும் மெழுகு வார்ப்பு முறை மூலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த கலைக்கு சுமார் 4000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் இருப்பதாக கருதப்படுகிறது. டோக்ரா சிற்பங்கள் பொதுவாக வெண்கலம், பித்தளை உள்ளிட்ட உலோகங்களால் உருவாக்கப்படுகின்றன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பழங்குடியின வாழ்க்கை, தெய்வ உருவங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகள் ஆகியவை சிற்பங்களின் முக்கிய கருப்பொருளாக உள்ளன. இந்த சிற்பங்களின் தனி சிறப்பு அவற்றில் காணப்படும் கையால் செய்யப்பட்ட இயற்கையான வடிவமைப்பு மற்றும் நுணுக்கமான அலங்கார வேலைப்பாடுகள் ஆகும். தங்களின் வாழ்க்கை முறையை முழுக்க முழுக்க டோக்ரா பாணி சிற்பக்கலையில் உருவாக்கி சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினர் சாதனை படைத்து வருகின்றனர்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக சத்தீஸ்கர் மாநிலம் குண்டேகாவ் கிராமத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். அந்த விடுதியில் வரவேற்பறையில் ஏற்பட்ட தீ படிப்படியாக 4 மாடி கட்டடத்தில் பரவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாலை நேரத்தில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் லாலா சூறாவளி தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். பிக் ஐலண்ட் தீவில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டதில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாலா சூறாவளி குறித்து தெரிவித்துள்ள ஹவாய் மாகாண ஆளுநர் திரு ஜோஷ் கிரீன் உடைமைகளுக்கு மட்டும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்பு பெரிய அளவில் இல்லை என்றும் கூறியுள்ளார். அப்பகுதிகளில் தொடர்ந்து மிக கனமழை பெய்து வருகிறது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று உணவு இடைவேளையின் போது இலங்கை முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 99 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தில்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று சீனாவின் யூ கே ஷியை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து அயர்லாந்தின் சோஃபியா நோபலை எதிர்த்து விளையாடுகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: அவன் மிகவும் அடக்கமானவன் என்று அவள் ஹஹூலிடம் சொன்னாள். எப்போதும் சிரித்த முகத்தோடையே இருக்கிறான். ஆமாம் என்றான் ஹஹூல். அவர்கள் எல்லோருமே ரொம்ப நல்லவர்கள். அவர்கள் மரியாதை தவறமாட்டார்கள். சிரித்த முகத்தோடையே பேசுவார்கள். ஆமாம், இதோ ஒரு கண்ணியமான யோக்கியமான புத்தி நிறைந்த மனிதன் இருக்கிறான். இவன் ஒரு பயங்கரமான ஆசாமி.

என நாங்கள் நினைக்கிறோம். எனவே உங்களுக்கு சிரமமில்லாவிட்டால் இவனை வெறுமனே தூக்கில் போட்டுவிடுங்கள், போதும் என்று அவர்கள் சொல்வார்கள். அப்புறம் அவர்கள் சிரித்து கொண்டே அவனை தூக்கிலும் போட்டு விடுவார்கள். போட்ட பிறகும் சிரித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இங்கே சோதனை போட வந்தானே ஒருத்தன், அவன் வேறு மாதிரி பேர்வழி. அவன் ஒரு பன்றி பிறவி என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னாள் தாய். அவர்களில் யாருமே மனித பிறவிகள் அல்ல. அவர்கள் மக்களை செவிடாக்கும் சம்மட்டிகள்தான் அந்த பிறவிகள். நம்மை மாதிரி ஆட்களையெல்லாம் மட்டம் தட்டி சீர்படுத்தி கையாள்வதற்கு சுலபமானவர்களாக நம்மை மாற்ற முனையும் கருவிகள்தான் அவர்கள். அவர்கள் நம்மை அதிகாரம் செய்யும் மேலிடத்தின் கை கருவிகளாக ஏற்கனவே தம்மை மாற்றிக்கொண்டு விட்டவர்கள். தங்களுக்கு இட்ட எந்த ஆணையையும் எந்தவித முன்பின் யோசனையுமின்றி உடனே நிறைவேற்றி வைத்து விடுவார்கள். கடைசியாக ஒரு நாள் அவளுக்கு தன் மகனை பார்ப்பதற்கு அனுமதி கிடைத்துவிட்டது. ஞாயிற்றுக்கிழமையன்று சிறைச்சாலை ஆஃபீஸில் ஒரு மூலையில் அவன் மிகவும் பணிவோடு அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அட்டும் அழுக்கும் நிறைந்த அந்த தாழ்ந்த கூரை கொண்ட அறைக்குள்ளே வேறு பலரும் இருந்தார்கள். அவர்களும் கைதிகளை பார்ப்பதற்காக காத்து கிடப்பவர்கள்தான். அவர்கள் அங்கு அப்படி காத்து கிடப்பது அதுவே முதல் தடவை அல்லாததால் அங்குள்ள மனிதர்கள் நாளாவட்டத்தில் ஒருவருக்கொருவர் பழகி கொண்டு விட்டார்கள். எனவே சிலந்தி வலை பின்னுவதைப் போல அவர்கள் அமைதியாக ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். மடியிலே ஒரு ஜோல்னா பையோடு உட்கார்ந்திருந்த தொளத்தொளத்த முகம் படைத்த ஒரு தடித்த பெண் பிள்ளை பேசத் தொடங்கினாள். உங்களுக்கு சங்கதி தெரியுமா? இன்றைக்கு காலையில் தேவாலயத்தில் பிரார்த்தனை நடந்தபோது பாதிரியார் ஞான பாடல் பாடுகின்ற பையன் ஒருவனின் காதை திருகினாராம். அந்த பையன்களும் சுத்த போக்கிரி பயல்கள் என்று ஒரு வயதான கணவான் பதில் சொன்னார். அவர் உடுத்தியிருந்த உடையை பார்த்தால் அவர் யாரோ ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி மாதிரி இருந்தது. குட்டை கால்களும் நெட்டை கைகளும் துருத்தி நீண்ட மோவாயும் வழுக்கை தலையும் கொண்ட சித்திரக்குள்ள பிறவியான ஒரு மனிதன் அந்த அறைக்குள் நிலை கொள்ளாமல் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தான். இடையிடையே உடைந்து கரகரத்த குரலில் ஏதேதோ உத்வேகத்தோடு பேசிக்கொண்டான். விலைவாசியோ விஷம் போல் ஏறிக்கொண்டே இருக்கிறது. மனிதர்களோ வர வர மோசமாகிக் கொண்டே வருகிறார்கள். இரண்டாம் தரமான மாட்டுக்கறியின் விலை கூட பவுண்டுக்கு 14 கோபேக்காம். ரொட்டி விலையையோ 2.5 கோபேக்குக்கு ஏறிப்போய்விட்டது. இடையிடையே கைதிகள் வந்து போய்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக சாம்பல் நிறமான ஆடையும் கனமான தோல் செருப்புகளும் அணிந்திருந்தார்கள். மங்கிய ஒளி நிறைந்த அந்த அறைக்குள்ளே நுழைந்தவுடன் அவர்கள் திருக திருக விழித்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு காலில் விலங்குகள் பூட்டப்பட்டிருந்தன. சிறையின் சகல சூழ்நிலையுமே விபரீதமான அமைதியுடனும் விரும்பத்தகாத எளிமையுடனும் இருந்தது. தங்களது நிற்கதியான நிலைமையை அவர்கள் வெகு காலத்துக்கு முன்பே ஏற்று பழகி மறத்து போய்விட்டவர் போலவே தோன்றினர். சிலர் தங்கள் சிறை தண்டனையை பொறுமையோடு அனுபவித்தார்கள். சிலர் உற்சாகமே அற்று சோம்பி உறங்கி காத்து நின்றார்கள். இன்னும் சிலர் ஒழுங்காக வந்திருந்து உற்சாகமோ விருப்பமோ அற்று கைதிகளை பார்வையிட்டு கொண்டு சென்றார்கள். தாயின் உள்ளமோ பொறுமையிழந்து துடித்து தவித்தது. அவள் தன்னை சுற்றியுள்ள சூழ்நிலையை எதுவுமே புரியாமல் பார்த்து கொண்டாள். அங்கு நிலவிய சோகமயமான எளிமையை கண்டு வியந்தாள். அவளுக்கு பக்கத்தில் சுருங்கிய முகமும் இளமை ததும்பும் கண்களும் கொண்ட முதியவள் ஒருத்தி இருந்தாள். அவள் தனது மெலிந்த கழுத்தை திருப்பி பிறர் பேசிக் கொள்வதையெல்லாம் காது கொடுத்து கேட்டாள். கண்கள் படபடக்க அவள் ஒவ்வொருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று பெலகேயா அவளை நோக்கி மெதுவாய் கேட்டாள். என் மகனை, அவன் ஒரு கல்லூரி மாணவன் என்று பதில் அளித்தாள் அந்த கிழவி. நீங்கள்? மகனைத்தான், அவன் ஒரு தொழிலாளி. அவன் பேர் என்ன? பாவல் விலாசவ். கேள்விப்பட்டதே இல்லை. உள்ளே வந்து ரொம்ப காலமாகிறதோ? சுமார் 7 இருக்கும். என் மகன் அவன் வந்து 10 முடிய போகிறது என்றாள் அந்த முதியவள். அவளது குரலில் ஏதோ ஒரு பெருமிதம் துணிப்பதாக பெலகேயாவுக்கு தோன்றியது. ஆமாம் ஆமாம் என்று அந்த வழுக்கை தலை கிழவன் சலசலக்க தொடங்கினான். மனிதர்களுக்கு பொறுமையே போய்விட்டது. எல்லோரும் ஏறி

0: பயந்து பேசுகிறார்கள். ஒவ்வொருவரும் சத்தம் போடுகிறார்கள். விலைவாசியோ மேலே மேலே போகிறது. ஜனங்களோ அதற்கு தக்கபடி நாளுக்கு நாள் நலிந்து வருகிறார்கள். இதற்கு ஒரு முடிவுக்கான யாவனுமே முன்வர காணும். நீங்கள் சொல்வது ரொம்ப சரி என்றான் அந்த ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி. ஒழுங்கினம் கடைசி கடைசியாக போதும் நிறுத்து என்று கத்தத்தான் வேண்டும். அந்த குரல், அந்த சக்தி வாய்ந்த குரல்தான் இன்று நமக்கு தேவை. ஒவ்வொருவரும் இந்த சம்பாஷணையில் கலந்து கொண்டார்கள். அவர்களது பேச்சு உயிர் பெற்று ஒலித்தது. எல்லோரும் வாழ்க்கையை பற்றிய தம் அபிப்பிராயத்தை சொல்ல வேண்டும் என்பதில் பேரார்வம் காட்டினார்கள். எனினும் அவர்கள் அனைவருமே தனிந்த குரலில்தான் பேசிக்கொண்டார்கள். அவர்கள் பேசிக்கொண்டது அனைத்தும் தனது கருத்துக்களுக்கு முற்றிலும் மாறுபட்டவை என்பதை தாய் உணர்ந்து கொண்டாள். வீட்டில் இருந்தவர்கள் அந்த மனிதர்களை விட எவ்வளவு உரத்தும் தெளிவாகவும் எளிதாகவும் பேசிக்கொள்வார்கள். சதுரமாய் கத்தரித்து விடப்பெற்ற சிவந்த தாடியோடு கூடிய ஒரு கொழுத்த சிறை அதிகாரி வந்தான். அவனது பேப்பரை சொல்லி கூப்பிட்டான். அவளை அவன் ஏற இறங்க பார்த்தான். பிறகு கெந்தி கெந்தி நடந்து கொண்டே சொன்னான், என் பின்னால் வா. அந்த சிறை அதிகாரி முதுகை பிடித்து தள்ளி அவனை சீக்கிரம் முன்னேறி நடக்க செய்ய வேண்டும் போலிருந்தது அவளுக்கு. பாவல் ஒரு சின்ன அறையில் முகத்தில் புன்னகை தவிட கைகளை நீட்டியவாறே நின்றான். அவள் அவன் கையை செல்லமாக பற்றி பிடித்தாள். சிறுக சிரித்தாள். படப்படவென்று இமை கொட்டி பார்த்தாள். நலமா, நன்றாக இருக்கிறாயா என்றாள் அவள். அவளுக்கு பேச வார்த்தையே கிடைக்கவில்லை. தடுமாறி குழறினாள். அம்மா, நிதானப்படுத்திக்கொள், பொறு என்று அவளது கையை பற்றி பிடித்தவாறு சொன்னான் பாவல். இல்லை, நான் நன்றாய்தான் இருக்கிறேன். உன் அம்மாவா என்று பெருமூச்சுடன் கேட்டான் சிறை அதிகாரி. பிறகு அவன் பலமாக கொட்டாவி விட்டுவிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் விலகி விலகி நில்லுங்கள், இடையில் கொஞ்சம் இடம் இருக்கட்டும் என்றான். பாவல் அவனது ஆரோக்கியத்தை பற்றியும் வீட்டு விஷயங்களை பற்றியும் விசாரித்து கொண்டான். அவள் வேறு பல கேள்விகளை எதிர்பார்த்தாள். அந்த கேள்விகளை எதிர்நோக்கி அவன் கண்களையே வெறித்து நோக்கினாள். ஆனால் பயனில்லை. அவன் எப்போதும் போலவே அமைதியாக இருந்தான். கொஞ்சம் விழுத்து போயிருந்தான். அவனது கண்கள் முன்னைவிட பெரிதாகி இருந்தன போல தோன்றின. சாஷா உன்னை விசாரித்தாள், தன்னை மறந்துவிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டாள் என்றாள் தாய்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 kHz கேட்டு மகிழுங்கள்.
3: நேரம் 1:26. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மகளிர் நேரம். நேர்களே, உற்சாகமான ஒரு மதிய வேளையில் உணவு அருந்தும் வேளையில், உணவு என்பது வெறும் பசியை தீர்ப்பது மட்டும் இல்லைங்க, அது அன்பு அள்ளித்தரும் ஒரு அழகான மொழி. ஒவ்வொரு சமையலிலும் ஒரு கைப்பக்குவம் மட்டும் இல்லாமல் அந்த சமையலை சுவைப்பவர்களின் மீதான அக்கறையும் கலந்திருக்கு. அந்த அன்பு சுவையோடு இதோ உங்கள் மகளிர் நேரம் சமையல் நிகழ்ச்சி வந்தாச்சு. இணைஞ்சாச்சு உங்கள் செல்லத்தோழி. இன்னைக்கு நான் உங்களுக்கு நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த வகையில் முதலாவதாக ஒரு ஸ்வீட் ரெசிபி, இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பாரம்பரியமான உணவு ஆடி கும்மயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், பாசிப்பருப்பு 1 கப் எடுத்துக்கணும், உளுத்தம்பருப்பு 2 மேஜை ஸ்பூன்

எடுத்துக்கணும். அரிசி 4 டேபிள் ஸ்பூன், பொடித்த வெல்லம் 2 கப், நெய் 1/2 கப், தண்ணீர் 6 கப். இது செய்முறை, தனித்தனியாக பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி லேசான பழுப்பு நிறம் வரும் வரை வறுத்துக்கணும். மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் நெய் ஊற்றி கும்மாய பொடியை வறுத்துக்கணும். இந்த அரைச்ச வறுத்த பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அரிசி நல்லா ப்ரௌனிஷ் கலராக வந்ததும் பொடி செஞ்சு வச்சுக்கணும் மிக்சியில். இன்னொரு பாத்திரத்தில் பொடிச்ச வெல்லத்தை போட்டு தண்ணீர் ஊற்றி கொதிக்க விட்டுறணும். கொதிச்சதும் கும்மைய பொடியை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். அது கெட்டியானதும் மீதமுள்ள நெய்யும் சேர்ந்து நல்லா கலந்துக்கணும். நெய்யை வந்து சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக ஊற்றி அல்வா பதத்துக்கு வர்ற வரைக்கும் கிளறணும். நெய் பிரிஞ்சு வந்ததும் நெய் தடவிய பிளேட்டில் மாற்றி சூடாக பரிமாறலாம். நம்மளோட சுவையான மிகவும் பாரம்பரியமான ஆடி கும்மையம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த மதிய வேளையில் இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிறிய பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம் நேர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் மகளிர் நேரம் சமையல் நிகழ்ச்சியோடு. பாடல் கேட்கலாம் 3 திரைப்படத்திலிருந்து, ஆஜிஷ் மற்றும் அனிருத் குரலில்.

9 நொடிகள் ஆயிடுச்சிருக்கு. இன்னைக்கு மகளிர் நேரம் சமையல் நிகழ்ச்சியில் அழகான ஒரு சுவையான இனிப்பு வகைகளை பற்றி தான் நான் உங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிழங்கு ஹல்வா. இது செய்ய தேவையான பொருட்கள் வள்ளிக்கிழங்கு 4 எடுத்துக்கணும், வெல்லம் 1 கப், ஏலக்காய் பொடியாக பொடி செஞ்சு எடுத்துக்கணும், முந்திரி 10, நெய்யில் பொன் முறுவலாக வறுத்து எடுத்துக்கணும், நெய் 1 கப். முதல்ல வள்ளிக்கிழங்கை 2 துண்டுகளாக வெட்டி ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து மசிச்சு எடுத்துக்கணும். அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் போல் எடுத்து வச்சுக்கணும். அடிகனமான பாத்திரத்தில் இந்த நெய்யை 1 ஸ்பூன் சேர்த்து இந்த வள்ளிக்கிழங்கு மசியலையும் சேர்த்து வதக்கிட்டே இருக்கணும். அதற்கூடவே வெல்லம் 1 கப் பொடித்தது, அதை அந்த கரைசலை வெள்ளை கரைசலை வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா வெள்ளத்தில் வந்து சில தூசிகள் மண் கல்லெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்து வடிகட்டி எடுத்து இந்த கலவையில் ஊற்றிக்கணும். ஊற்றிய பிறகு இந்த கலவையை அந்த அடிகனமான பாத்திரத்தில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டினதும் நெய் பிரிந்து வர அளவுக்கு சிறிது சிறிதாக நெய்யை 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி சிறிய சிறிய பாகங்களாக சேர்த்துக்கிட்டே வரணும். கடைசியாக சிறிதளவு உப்பு. எப்போவுமே நம்ம இனிப்பு வகைகளில் கொஞ்சமாக உப்பு சேர்க்கும்போது அதனோட சுவையை தூக்கி கொடுக்கும்ன்ட்டு வீட்டில் உள்ள பெரியவங்களாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். வள்ளிக்கிழங்கு அல்வா ரெடி. கடைசியாக இது மேலே பொரிச்ச முந்திரியை, நெய்யில் வறுத்த முந்திரியை போட்டு இறக்குனா நம்மளோட சுவையான சூப்பரான வள்ளிக்கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரை வள்ளிக்கிழங்குன்றது குழந்தைகளுக்கு ரொம்பவே நன்மைகள் பயக்கும். இதனோட நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா இது செரிமான சக்தியை, இதில் உள்ள நார்ச்சத்து வயிறு தொடர்பான கோளாறுகளை நீக்கி செரிமானத்தை சீராக்குது. அடுத்ததாக கண் பார்வையை மேம்படுத்துது. இதில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதால கண் பார்வைக்கு தெளிவு பெற உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தியை தருதுன்னு சொல்கிறாங்க. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கிருமி தொற்றுகளிலிருந்தும் காக்குது நம்மளை. சர்க்கரை நோய் கட்டுப்பாடு, இதன் குறைந்த கிளைசமிக் குறியீடு இரத்த சர்க்கரை அளவை திடீரென உயர்த்தாமல் கட்டுக்குள் வைக்கதாகவும் உதவுதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு நன்மைகள் அளிக்கும் சக்கரவள்ளி கிழங்கு அல்வாவை நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கும் குடும்பத்தார்களுக்கும் செய்து கொடுத்து மகிழலாம் நேர்களே. இன்னும் பல சுவாரஸ்யமான இனிப்பு வகைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சமையல் நிகழ்ச்சி மகளிர் நேரம் நிகழ்ச்சியில. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை இளவரசியுடன். ஒரு சிறிய பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம் நேர்களே. அசல் திரைப்படத்திலிருந்து

நேரம் 1:14:36. இன்னைக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இனிப்பு வகைகளை தாங்க உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கேன். சமையல் என்பது ரெசிபி மட்டும் இல்லைங்க, நம் நினைவுகளையும் சேர்த்து சமைக்கிற ஒரு அழகான கலை. நம்ம ஸ்டவ்வில் சமைக்கும்போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சு பாருங்களேன், சுமாராக இருக்க சமையல் கூட சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான டிஷ் என்ன நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன்னா, பூசணிக்காய் நெய் அப்பம். இந்த டிஷ் செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி, 2 மணி நேரம் ஊற வச்சு, ஒரு 5 மணி நேரம், 2 முதல் 5 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கணும். அடுத்ததாக 1/2 கப் மஞ்சள் பூசணிக்காய், நல்லா தோல் சீவி உள்ளே இருக்க கொட்டைகளெல்லாம் நீக்கி சிறிய சிறிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து 1¾ கப் வெல்லம் சேர்த்துக்கணும். இதில் ஏன்னா 2 கப் பச்சரிசி சேர்க்கும் போது அதுக்கேற்ற வெல்லம், உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் இனிப்பு அதிகம் விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 கப் வெல்லமும் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து கரைச்சி வடிகட்டி ரெடியாக வச்சுக்கணும். 1/2 கப் தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், நெய் தேவைக்கேற்ப. இந்த எல்லா பொருட்களையும் ரெடியாக வைங்க. இதனோட செய்முறை விளக்கத்தை ஒரு சிறிய பாடலுக்கு பின் சொல்ற நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் மகளிர் நேரம் நிகழ்ச்சியோடு. பாடல் கேட்கலாம் வட சென்னை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:21 நேர்கள் கவனத்திற்கு இன்று மாலை 4 மணிக்கு பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இவன் சங்கர் ராஜா.

கதை வசனம் இயக்கம் வசந்த். நேர்களே, இன்றைக்கி மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சமையல் பற்றின இனிப்பு வகைகளை தான் நாம் இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். நான் என்ன டிஷ் சொல்லியிருந்தேன்னா பூசணிக்காய் நெய்யப்பம். இதுக்கு தேவையான பொருட்களாம் கண்டிப்பாக ரெடியாக எடுத்து வச்சிட்ருப்பீங்க. இப்போ வாங்க செய்யலாம். பச்சரிசியை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு வெள்ளத்தையும் இது கூட சேர்த்து அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். பூசணிக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி குக்கரில் வேக வச்சு ஆற வச்சு மிக்ஸ்

பச்சரிசியை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு வெல்லத்தையும் இது கூட சேர்த்து அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். பூசணிக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி குக்கரில் வேக வச்சு ஆற வச்சு மிக்சியில் அதையும் அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். தேங்காயை வந்து நெய்யில் வறுத்து அரைச்சி வச்சுருக்க வெள்ள மாவுடன் பூசணி விழுது மற்றும் வறுத்த தேங்காய் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்தில் எடுத்து கலந்து வச்சுக்கணும். அடுப்பில் ஒரு பணியார சட்டி வச்சு நெய் அல்லது எண்ணெயை ஊற்றி சூடானதும் மிதமான சூட்டில் கரண்டியில் மாவை ஒவ்வொரு குழியிலும் விட்டு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சா சுவையான பிரமாதமான பூசணிக்காய் நெய்யப்பம் தயார். கண்டிப்பாக மஞ்சள் பூசணிக்காயில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவாக இருக்குது. வெள்ளத்தில் வந்து இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது. இது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுக்கும் பட்சத்தில் இந்த காய்கறிகளை அவங்க விளக்கினா கூட அவங்களுக்கு இது நல்ல ஊட்டச்சத்து அளிக்கும் ஒரு நல்ல பண்டமாகவே இருக்கும். இது இந்த குறிப்பு தேவைக்கேற்ப வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகம் இனிப்பு சாப்பிட்றவங்களாக இருந்தால் 2 கப் அளவுக்கும் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். சுவையான சூப்பரான பூசணிக்காய் நெய்யப்பம் தயார். ஒரு சிறிய பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம் நேர்களே. பேட்ட திரைப்படத்திலிருந்து நாகாஷ் அசீஸ் மற்றும் கங்கா குரல்களில் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களை. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் சவுக்கு சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதாம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா. ஆமா, 6 முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: நேரம் 1:49, 46 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மகளிர் நேரம். மகளிருக்கான பிரத்யேகமான சமையல் நிகழ்ச்சி. இன்றைக்கி சமையல் குறிப்புகள் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக என்ன இனிப்பு வகை பார்க்க போகிறோன்னா, பாரம்பரிய சிறுதானியமான கம்பு வச்சு தான் ஒரு பாயசம் பண்ண போகிறோம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், கம்பு 1 எடுத்துக்கணும், வெள்ளம் 1/2 கப், நெய் 2 டேபிள்ஸ்பூன், காய்ச்சி ஆற வைத்த பால் 1/4 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கணும், ஏலக்காயை பொடி செஞ்சு வச்சுக்கணும், முந்திரியை நல்லா நெய்யில் வறுத்து பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கணும், 10 முந்திரி. இது செய்முறை பார்த்திங்கன்னா, ஒரு கம்பை சுத்தம் செஞ்சு 5 ஊற வச்சுக்கணும். அல்லது முளை கட்டின கம்பையும் இதுக்கு பயன்படுத்தலாம், அதில் ஊட்டச்சத்து அதிகமாகவே இருக்கும். கம்பை தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி கம்பு பால் எடுத்து தனியாக வச்சுக்கணும். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வெள்ளத்தில் நீர் சேர்த்து கரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கணும். எப்பவுமே வெள்ளம் உபயோகிக்கும் போது அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டால் அதில் இருக்க தூசி தும்புகள் எல்லாமே நம்மக்கிட்ட அந்த வெள்ளக்கரைசியிலேருந்து எடுத்துடலாம். அடுத்தது ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து அதில் நெய் ஊற்றி கம்பு பாலையும் சேர்த்து கை விடாமல் கலரணும். அடுப்பில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் கெட்டி பதம் வந்ததும் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கிளறணும். வெள்ளப்பாக பால் நன்றாக கொதிச்சு வந்ததும் சிறிது சிறிதாக சேர்த்து கிளந்துக்கணும். ஏலக்காய் தூள் மற்றும் நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்து பரிமாறினா சுவையான சூப்பரான கம்பு பால் ரெடி. பாரம்பரிய சிறுதானியமான கம்பில் இரும்பு சத்து, கால்சியம், புரதம் மற்றும் வைட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு. இது உடலுக்கு வலிமை தந்து செரிமானத்தை மேம்படுத்தி கெட்ட கொழுப்பை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதயத்தையும் பாதுகாக்குது. மேலும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் உடல் எடையை குறைக்கவும் கம்பு பெரிதளவில் உதவுதுன்னே சொல்கிறாங்க. இதனோட நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அரிசியை விட பல மடங்கு அதிக இரும்பு சத்து இருக்குது. இது ரத்த சோகையை தடுக்க உதவுது. கண்

மற்றும் தோலுக்கு எவ்வாறு உதவுதுன்னா, இதில் உள்ள பீட்டா கரோட்டீன் விட்டமின் ஏ உற்பத்திக்கு உதவுது. இதனால் கண் பார்வை தெளிவடைய உதவுது. செரிமானம், இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதால மலச்சிக்கல் நீங்கி வயிறு தொடர்பான கோளாறுகளும் சரியாகும். எடை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தர்றதால இதை உடல் எடையை குறைக்க முயல்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவு. ஆனால் உடல் குறைக்க நினைச்சிங்கன்னா, வெல்லம் இந்த மாதிரி சர்க்கரையை தவிர்த்துட்டு கம்பை வந்து கஞ்சியாக காய்ச்சி குடித்தா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இன்னும் பல சுவாரஸ்யமான இனிப்பு வகைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். சத்தியம் திரைப்படத்திலிருந்து ராகுல் நம்பியார் குரலில்.

ரொம்பவே ஒரு அருமையான பாடலுக்கு அப்புறம் நிகழ்ச்சியில் தொடர்ந்தாச்சு. இன்றைக்கி மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் சூடான சுவையான இனிப்பு வகைகள் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் அடுத்ததாக என்ன ரெசிபி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, பன்னீர் பால் கொடுக்கட்டை. ஆஹா, இந்த மதிய வேளையில் சாப்பிட்ற நேரத்தில் கண்டிப்பாக இந்த இனிப்பு வகைகள்லாம் பேசும்போது நமக்கே சாப்பிட்ணும்னு தோணுது இல்லைங்களா. இதை செய்ய தேவையான பொருட்கள்: அரை கப் பன்னீர் எடுத்துக்கணும், கால் கப் அரிசி மாவு, அரை லிட்டர் பால், 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 4 முதல் 5 குங்குமப்பூ. குங்குமப்பூ எப்பயுமே யூஸ் பண்ணுறப்ப கதகதப்பான பாலில் முதல்லயே அதை போட்டு வச்சிடணும். அதனோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி அதை வந்து நம்ம செய்கிற ரெசிபியில் சேர்க்கும்போது அதனோட ஃப்ளேவர் நல்லாவே இறங்கும். அடுத்ததாக கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துக்கணும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. பன்னீர் பால் கொழுக்கட்டை, பன்னீரை நல்லா துருவிக்கணும், அரிசி மாவோட கலந்துடணும், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் பன்னீரையும் அரிசி மாவையும். இது சிறிய கொழுக்கட்டை உருண்டுகளாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ் அடி கனமான பாத்திரத்தில் ஸ்டவ்வில் பால் விட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். அடுத்து கொதிக்கிற பாலில் இந்த பன்னீர் அரிசி மாவு உருண்டைகளை நல்லா வேக வச்சுக்கணும். இது வெந்ததுமே அழகாக அந்த உருண்டைகள் வந்து மேலே எழும்பும். அத்துடன் குங்குமப்பூ சேர்த்து வேக வச்சுக்கணும். குங்குமப்பூ வந்து ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அந்த கதகதப்பான பாலில் போட்டு வச்சுருக்கோம் குங்குமப்பூ கலவையை இந்த பால் கொழுக்கட்டையில் எடுத்து ஊற்றிடணும். நல்லா வெந்ததும் கொழுக்கட்டைகளை மேலே எழும்பி வந்துடும். கடைசியாக சர்க்கரை சேர்த்து நன்கு கொதித்த பால் சுண்டி கெட்டியானதும் ஏலக்காய் தூள் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அருமையான நிறத்தோட குங்குமப்பூ வாசத்தோட சுவையான பன்னீர் பால் கொழுக்கட்டை தயார். கண்டிப்பாக எல்லோரும் பால் கொழுக்கட்டை பண்ணியிருப்பீங்க. இது வந்து இது இன்னொரு ஒரு வெர்ஷனாக பன்னீர் பால் கொழுக்கட்டை. தேவைப்பட்டால் நெய்யில் வறுத்த முந்திரியை சேர்த்து சூடாக பரிமாறலாம், இல்லைனா குளிர்சாதன பெட்டியிலையும் வச்சு சில்லுனும் சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்கள் கடைகளில் கிடைக்கிற அந்த ரசமலாய் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. பன்னீர்ன்றது ரொம்பவே அதிக ஊட்டச்சத்து நிறைந்தது, அதுவும் வெஜிடேரியன் சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கெல்லாம். இதில் தயாரிக்கப்படும் பன்னீரில் புரதம், கால்சியம் மற்றும் விட்டமின் டி நிறைஞ்சிருக்கு. இது எலும்பு மற்றும் பற்களின் வலிமையை அதிகரிக்குது, உடல் எடையை கட்டுப்படுத்தவும் இது உதவுது, இதயத்தையும் ஆரோக்கியமாக வைக்குதுன்னு, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தணும் சொல்கிறாங்க. இதனோட முக்கியமான நன்மைகள்: கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகமாக உள்ளதால் எலும்புகளுக்கும் பற்களுக்கும் பலமூட்டுது, புரத சத்து அதிகமாக இருக்கிறதால தசைகளின் வளர்ச்சிக்கு தேவையான புரதம் அதிகமாக இருக்குது, செரிமானம் விஷயத்துலையும் இது உதவுது. பன்னீர் வந்து மிதமாக சாப்பிட்டால் செரிமான மண்டலம் நன்றாக வேலை செய்யும். கண்டிப்பாக இந்த பன்னீர் பால் கொழுக்கட்டை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள், இன்னும் பல சுவாரஸ்யமான ஸ்வீட் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். நேர்களே, அருள் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீ மதுமிதா குரல்களில்

6:46 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மகளிர் நேரம் சமையல் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிறைய உங்களுக்கு இனிப்பு வகைகள் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்ததா என்ன இனிப்பு செய்ய போறோம்னா பீட்ரூட் பேரிச்சை அல்வா. இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள், ஒரு கப் பீட்ரூட்டை எடுத்து நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்கணும். அடுத்தது 5 முதல் 6 பேரிச்சம்பழத்தில் பழத்தை ஒரு சூடான பாலில் கொட்டையை நீக்கிட்டு எடுத்து ஊற வச்சுக்கணும். 1 கப் பால், 1/4 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் நெய். இப்போ இந்த அல்வாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நேயர்களே? 6 பேரிச்சம்பழத்தை கொட்டையை எடுத்துட்டு சூடான பாலோ அல்லது தண்ணீர் சேர்த்து 10 நிமிடம் நல்லா ஊற வச்சுக்கணும். அடுத்தது 10 நிமிடம் ஊறிய பேரிச்சம்பழத்தை நன்கா நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு எந்த அல்வாவோ இல்லைதா அடுத்து எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம அடிகனமான பாத்திரத்தில் செய்யும்போது அடிபிடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். அடிகனமான வானலில் நெய் சேர்த்து 1 கப் பீட்ரூட் 3 நிமிடம் வதக்கிக்கணும். நல்லா வதங்கி அதனோட பச்சை வாட போனதும் 1 கப் பால் சேர்த்து மிதமான தீயில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். பாலெல்லாம் நல்லா வத்தி வந்ததும் அடுப்பை அணைச்சிட்டு வேக வச்ச அரைச்சி எடுத்த பேரிச்சம்பழத்தையும் நல்லா அது கூட மசிச்சுட்டு மசிச்செடுத்தா நமக்கு அழகான சுவையான சூப்பரான பீட்ரூட் பேரிச்சை அல்வா தயார். இதில் நீங்கள் வேணும்னா வறுத்த நெய்யில் பொறிச்ச முந்திரியை இது மேலே அழகுக்காக சேர்த்து குழந்தைங்களுக்கு பரிமாறினா ரொம்பவே சுவையான ஊட்டச்சத்து மிக்க பீட்ரூட் பேரிச்சை அல்வா தயார். பீட்ரூட்டில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது. பேரிச்சம்பழத்துலேயும் அதிகமான இரும்பு சத்து இருக்கிறதால இது குழந்தைகளுக்கு ரொம்பவே ஒரு சிறப்பான உணவாக அமையும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்க நேர்களே. ஒரு சிறிய பாடலுக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம். பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையில் வரிசையுடன்.

நேரம் 1:54 19 நொடிகள். நேர்களே, இன்றைக்கி மகளிர் நேரம் சமையல் நிகழ்ச்சியில் இனிப்பு வகைகள் தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி கடைசி ரெசிபி உங்கள் கூட பகிர போகிறது என்னென்னா, பீட்ரூட்டை வச்சு ஒரு ஜாமுன் எப்படி செய்கிறது பார்க்கலாங்களா. இதுக்கு தேவையான பொருட்கள் 150 கிராம் குலோப் ஜாமுன் மிக்ஸு, எந்த பிராண்டு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து சர்க்கரை 800 கிராம், 800 மில்லி தண்ணி. சர்க்கரை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணீர். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 கப் பீட்ரூட் சாறு எடுத்துக்கணும். அடுத்ததான் இந்த ஜாமுனை பொரிக்க எண்ணெய் தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் நெய். முதல்ல குலாப் ஜாமுன் பவுடரை நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் சிறிது நெய் சேர்த்து பீட்ரூட் சாறையும் இது கூட சேர்த்து நல்லா பிசையணும். பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசையணும். வெடிப்புகள் இல்லாமல் பிசையும் போது, நம்ம உருண்டை பிடிக்கும் போது வெடிப்புகள் இல்லாமல் இருக்கும். இப்போது நெய் கலந்து சேர்ந்த இந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக வெடிப்பு இல்லாமல் கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு, முக்கியமான குறிப்பு இது என்னென்னா, ஜாமுனில் வெடிப்பு இல்லாமல் நீங்கள் உருண்டை செய்யும்போது எண்ணெயில் பொரிக்கிறப்ப வெடிப்புகள் வராது, இந்த உருண்டைகளும் பிளவுபடாது. அடுத்ததாக இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக வெடிப்பு இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் உருட்டி வச்சுக்கணும். அடுத்ததாக இப்போது சர்க்கரை பாகு எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையும் தண்ணீரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 to 15 நிமிடம் கொதிக்க வச்சுக்கணும். அதுலேயே சிறிது ஏலக்காய் தூளையும் நம்ம சேர்த்துடலாம். இது பாகுபடுதம்லாம் எதுவும் அவசியம் கிடையாது. அந்த சர்க்கரை வந்து நீரில் கரைஞ்சு கொதிக்கிற நிலைக்கு வந்துடணும். அடுத்தது சிறு சிறு உருண்டைகளாக எடுத்துக்கணும். இந்த ஜாமுனும் பீட்ரூட் கலவையும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எண்ணெய் வந்து மிதமான தீயில் வச்சு தான் நம்ம எப்பயுமே ஜாமுன் செய்யணும். சாதா ஜாமுன் செய்யும்போதும் சரி, இந்த மாதிரி பீட்ரூட் ஜாமுன் செய்யும்போது, எந்த ஜாமுன் உருண்டைகளை உருட்டும் போதும் மிதமான தீயில் வச்சு ரொம்ப சூடாகிடக்கூடாது. பூரியெலாம் பொரிக்கிறதுக்கு வந்து அதிக வெப்பநிலையில் இருக்கணும். இது வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போதே நல்லா காஞ்சதும் பொன்னிறமாக எடுத்து நல்லா வேக விடணும். திருப்பி திருப்பி திருப்பி வேக விடும்போது அதே சமயத்தில் கரிஞ்சிடாமலும் பார்த்துக்கணும். இந்த உருண்டைகளை பொறிச்சு எடுத்து இந்த சர்க்கரை கொதிச்ச தண்ணியில் எடுத்து போட்டோன்னா நம்மளோட சுவையான, ரொம்பவுமே ஆரோக்கியமான பீட்ரூட் ஜாமுன் தயார். கண்டிப்பாக குழந்தைகள் நிறைய பேருக்கு இந்த பீட்ரூட்டை வந்து பிடிக்காது இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் இனிப்பு வகைகளை செய்யும்போது அவங்களுக்கு ஊட்டச்சத்து ரொம்பவே போய் சேரும்.

0: பீட்ரூட் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள்னா, இது பீட்ரூட்டில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதால புதிய சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்கி இரத்த சோகையை நீக்குது. இரத்த அழுத்தம், இதில் உள்ள இயற்கையான நைட்ரேட்டுகள் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கவும் உதவுதுன்னு சொல்கிறாங்க. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இதயத்தோட செயல்பாட்டையும் காக்குது, இதய நலத்துக்கும் ஆரோக்கியம் பயக்குது. அடுத்தது நார் சத்து நிறைந்த இந்த உணவுனால மலச்சிக்கல் பிரச்சனையை தடுத்து செரிமானத்தையும் மேம்படுத்துது. அடுத்ததாக ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதால முகத்திற்கு இயற்கையான பொலிவையும் பளபளப்பையும் தருது. சரும அழகில் நீங்கள் வந்து உடன்பாடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இதனை டெய்லியும் நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கும்போது, சமையல் செய்து சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்லாவே உங்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி சுவையான சூப்பரான நிறைய இனிப்பு வகைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோடு அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த சமையல் நிகழ்ச்சி மகளி நேரம் சந்திக்கலாம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்லத்தோழி.
1: இன்பம், ஆக்கம், ஆக்கம், ஊக்கம், ஏக்கம், ஏக்கம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம், வீரம்

நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி என்றும் இனியவை. பழைய பாடல்களோட மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? பாடல் முடிஞ்சாலும் அதோட வரிகள் நம்ம மனசுக்குள்ள தொடர்ந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அதனோட தத்துவங்களும் அதனோட ஆழங்களும் என்றும் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு அழகான பாடல் தொகுப்பு தான் இன்று என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க போறீங்க. அறுபது எழுபதுகளின் கிளாசிக் பாடல்களில் முதல் பாடலாக இன்று என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஒலிக்க வருவது நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரல்களில் பாடல் கேட்கலாம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையுடன்.

கண்ணதாசன் வரிகளை பற்றி இவ்வளவு பேசினாலும் நேரமும் பத்தாது, நமக்கு வயதும் பத்தாது. சாதாரண வாழ்க்கை உணர்வுகளை கூட கவிதையாக்கியவர். அவருடைய அழகான வரிகளோடு இன்னொரு பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள், கிளாசிக் பாடல்களை இனிதே மகிழுங்கள். இது உங்கள் என்றுமேயவை நிகழ்ச்சி.

இசை மாறலாம், காலம் மாறலாம், ஆனால் மனதை தொடும் வரிகளுக்கு மட்டும் வயதே ஆகாது. இந்த வரிகளை கேளுங்களேன். நான் பார்த்ததுலேயே அவள் ஒருத்தி தான் நல்ல அழகாம். அந்த அழகை நான் கேட்கும்போதே அந்த வார்த்தையே தேவையில்லை. எவ்வளோ ஒரு அழகான வரிகள் வாலியவர்களோட வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில். பாடல் கேட்கலாம் அன்பேவா திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கிளாசிக் பாடல்களின் தொகுப்பு, என்றும் இனியவை, உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில்.

காலம் கடந்து போகலாம், மனிதர்கள் மாறி போகலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் நம்மை விட்டு எங்கும் நீங்காது. அவை நம்மோட வாழ்க்கையின் பின்னணி இசையாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். அரச கட்டளை திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில், என்ன முத்துக்குத்தன் வரிகளில். தொடர்ந்து இணைந்திருங்கள் என்றும் இனியவை நிகழ்ச்சியில். நேரம் 2:28, 42 நொடிகள்.

பழைய பாடல்களின் வரிசையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது அனுபவி ராஜா. அனுபவி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்களோட வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரல்.

இன்றைய இந்த இசை பயணத்தில் கேட்டது பழைய பாடல்கள் மட்டுமல்ல, நம்முடைய பழைய நினைவுகளும் கூட. பாடல் முடிந்தது, நினைவுகள் முடியவில்லை. மீண்டும் இன்னொரு இனிய இசை பயணத்தில் சந்திப்போம். அதுவரை இசையோடு இருங்கள், இனிமையோடு இருங்கள். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக ஒலிக்க வருவது அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் இசையில் பி ஆதிநாராயண ராவ் குரலில்.

0: இன்றும் இனியவை இனிதே நிறைவுற்றது. இனி தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் ஆர். கமலஜா அவர்கள். மாணவர் நைத்திக் ஸ்ரீவாத்சவா.
2: நமஸ்தே ஜி.
3: நமஸ்தே. இன்று நாம் பித்தி ந பித்தி கா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து சோட்டா காதி என்ற பாடத்தின் தொடர்ச்சியை பார்க்கப் போகிறோம். அதற்கு முன் போன வார பாடத்தின் கதை சுருக்கத்தை பார்ப்போம். ஜக்கு, உனக்காக துபாயிலிருந்து என்ன கொண்டு வந்திருக்கிறேன் பார் என்று சொல்லிக்கொண்டே சுஹேல் பள்ளியின் நண்பர்கள் எல்லோரும் கூடும் இடத்திற்கு வந்தான். அங்கு ஜக்குவை தவிர மற்றவர்கள் இருந்தார்கள். ஜக்குவை பற்றி கேட்டதற்கு அவர்கள் பதில் ஏதும் கூறாமல் நழுவி வகுப்பறைக்கு சென்று விட்டனர். அப்பா இறந்த பிறகு துபாயிலிருந்து விஜயவாடாவில் உள்ள தன் அப்பா அம்மா வீட்டிற்கு அவன் அம்மா சஹேனா தன் குழந்தைகளான சையத் சுஹேலுடன் வந்துவிட்டாள். அங்குள்ள சென்ட்ரல் ஸ்கூலில் சுஹேல் சேர்ந்தான். அப்போது சுஹேல் மிகவும் பயந்திருந்தான். ஜக்குதான் முதலில் நட்பு கரம் நீட்டி அவன் பயத்தை போக்கினான். அந்த நாளிலிருந்து இருவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள். 3-4 மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு அவன் அம்மாவுடன் வெளியே செல்ல நேரிட்டது. இன்று திரும்பி வந்து ஜக்குவை சந்திக்க ஆவலாக வந்தபோது அவனை பற்றிய தகவலை யாரும் எதுவும் சொல்லவில்லை. அவனை பற்றிய விவரம் அவர்களுடைய ஆசிரியர்களும் சொல்லவில்லை. பிறகு அவன் பிரின்சிபாலை கேட்க அவர் ரூமிற்கு சென்றபோது காவலாளி அவனை உள்ளே அனுமதிக்கவில்லை. எப்பொழுது பள்ளியில் இந்த பேச்சு போய் சேர்ந்தவுடன் பள்ளியின் பிரின்சிபல் ஜக்குவை இனிமேல் பள்ளியில் வைத்திருக்க மாட்டோம் என்று செய்தி அனுப்பிவிட்டார். சரி நைத்திக், இப்பாடத்தை படி.
2: குஷ்டரோக் கா நாம் சுன்தே ஹி ஹம் சப் நிஷ்பிரப் ஹோ கயே.
3: குஷ்டரோகம் என்று சொன்னவுடன் நாங்கள் எல்லோரும் திக்பிரமை பிடித்தாற்போல இருந்துவிட்டோம்.
2: தூசரே தின் சே ஜக்கு ஸ்கூல் பி நஹி கயா.
3: மறுநாள் ஜக்கு பள்ளிக்கு செல்லவில்லை.
2: பர் ஐசி பாத்தே சுப்தி ஹே கியா.
3: இதை மறைக்க முடியுமா என்ன?
2: ஜப் ஸ்கூல் மே பாத் பஹுஞ்சி தோ ஸ்கூல் கே பிரின்சிபல் நே பி கஹலா பேஜா கி வத் ஜக்கு கோ ஸ்கூல் மே நஹி ரக்கேங்கே. ஜக்கு கி மா நே சுபக்தே ஹுவே கஹா.
3: எப்பொழுது பள்ளியில் இந்த பேச்சு போய் சேர்ந்தவுடன் பள்ளியின் பிரின்சிபல் ஜக்குவை இனிமேல் பள்ளியில் வைத்திருக்க மாட்டோம் என்று செய்தி அனுப்பிவிட்டார் என்று ஜக்குவின் அம்மா சொன்னாள்.
2: சுஹேல் ஜக்கு கோ சஹலாதே ஹுவே போலா.
3: சுஹேல் ஜக்குவை சமாதானப்படுத்தி கொண்டே சொன்னான்.
2: பாகல் ஹே சப் இத்னா நஹி ஜான்தே கி குஷ்ட ரோக் இலாஜ் சே எக்தம் டீக் ஹோ சக்தா.
3: தொழுநோயை வைத்தியத்தினால் முற்றிலும் குணப்படுத்த முடியும் என்று கூட

0: தெரியாத பைத்தியக்காரர்கள் தான் எல்லோரும் என்று கூறினான்.
1: ஓர் டாக்டர் ஷுரூ மே ஜோ தவாய் தேதே ஹே உஸ்ஸே சூத் கா டர் பி நஹி ரஹதா.
0: மேலும் டாக்டர் ஆரம்பத்திலேயே எந்த மருந்து தருகிறாரோ அதை சாப்பிடும் போது நோய் பரவும் என்ற பயம் கூட இருப்பதில்லை.
1: மேனே இஸ் ரோக் கே பாரே மே படா ஹே.
0: நான் இந்த நோயை பற்றி படித்திருக்கிறேன்.
1: சலோ அப் கர் சலோ ஆண்டி ஆப் பி.
0: செல்லுங்கள், எல்லோரும் வீட்டிற்கு செல்லுங்கள். ஆண்டி நீங்களும் கூட.
1: நஹி சுஹேல், ஜப் தக் ஜக்கு ठीक ना हो जाए हम वापस घर नहीं जाएंगे.
0: இல்லை சுஹேல், எப்பொழுது ஜக்கு இந்த நோயுடன் இருக்கிறானோ அதுவரை நாங்கள் வீட்டிற்கு திரும்ப போவதில்லை.
1: ஹம்சே பாத் கர்னா தோ தூர்.
0: எங்களுடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் தள்ளி உள்ளனர்.
1: சப் லோக் ஹமே தேக் கர் மூ ஃபேர் லேத்தே ஹேன் ஜக்கு கி மா போலி.
0: எல்லோரும் எங்களை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர் என்று ஜக்குவின் அம்மா கூறினாள். மூக் ஃபேர்னா முகத்தை திருப்பிக் கொள்ளுதல்.
1: ஆண்டி, ஜக்கு கே பிதாஜி ஓர் ரஞ்சனா கஹா ஹே சுஹேல் நே பூச்சா.
0: ஆண்டி, ஜக்குவின் அப்பாவும் ரஞ்சனாவும் எங்கே என்று சுஹேல் கேட்டான்.
1: உன்னே ஹம்னே ஹைதராபாத் பேஜ் தியா ஹே அப்னே ரிஷ்தேதார் கே பாஸ்.
0: அவர்களை நான் ஹைதராபாத்தில் உள்ள என்னுடைய உறவுக்காரர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். பேஜினா அனுப்புதல், ரிஷ்தேதார் உறவுக்காரர்.
1: ஹமே டர் தா கி உன்னே பி கஹி ய பிமாரி ந லக் ஜாய்.
0: எங்கே அவர்களுக்கும் இந்த நோய் தொட்டிக்கொள்ளுமோ என்று எனக்கு மிகவும் பயமாக இருந்தது என்று ஜக்குவின் அம்மா சொன்னாள்.
1: லேக்கின் ஆண்டி ஆப்.
0: ஆனால் ஆண்டி நீங்கள்.
1: பேட்டா மே தோ மா ஹூ.
0: மகனே, நான் அம்மா அல்லவா.
1: அப்னே பேட்டே கோ கேசே சோட் சக்தி ஹூ.
0: என்னுடைய பையனை எப்படி விட முடியும்?
1: இஸ்லியே ஹம் மா பேட்டே யஹா ரஹதே ஹே பூரா தின்.
0: அதனால் நாங்கள் அம்மா பையன் இங்கேயே முழு நாளும் தங்கிவிடுகிறோம்.
1: ஓர் ராத் கே அந்தேரே மே சுப்கே சே கர் ஜாக்கர் சோ ஜாத்தே ஹே.
0: பிறகு இரவு இருட்டின பிறகு எவருக்கும் தெரியாமல் வீட்டிற்கு சென்று உறங்கிவிடுகிறோம். அந்தேரா இருட்டு, இதன் எதிர்ச்சொல் உஜாலா வெளிச்சம்.
1: லேக்கின் ஆப்கோ கல் மேரே சாத் சர்க்காரி அஸ்பத்தால் செல்லா படேகா.
0: ஆனால் நீங்கள் நாளை என்னுடன் அரசாங்க மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும்.
1: முஜே பக்கா விஸ்வாஸ் ஹே கி இலாஜ் சே ஜக்கு ठीक हो जाएगा சுஹேல் நே கஹா.
0: சிகிச்சையினால் ஜக்கு சரியாகி விடுவான் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என சுஹேல் சொன்னான். இலாஜ் சிகிச்சை, விஸ்வாஸ் நம்பிக்கை.
1: ஓர் அகலே ஆட் தின் ஜக்கு ஓர் உஸ்கி மா சர்க்காரி அஸ்பத்தால் கே குஷ் ரோக் விபாக் கே டாக்டர் குமார் சே இலாஜ் கரானே கே லியே ஜாதே ரஹே.
0: பிறகு அடுத்த 8 நாட்களுக்கு ஜக்குவும் அவனுடைய அம்மாவும் அரசாங்க மருத்துவமனையில் உள்ள தொழுநோய் பிரிவு மருத்துவர் குமாரிடம் சிகிச்சை பெறுவதற்காக சென்று கொண்டிருந்தனர்.
1: டாக்டர் குமார் நே ஜக்கு கோ MDT கா டீகா லகாயா.
0: மருத்துவர் குமார் ஜக்குவிற்கு MDT என்ற தடுப்பு ஊசியை செலுத்தினார்.
1: ஓர் கஹா கி ஜக்கு 3-4 மஹினே மே ஹி பூரி தர ठीक हो जाएगा.
0: ஜக்கு 3-4 மாதங்களிலேயே பூரண குணம் அடைந்து விடுவான் என்று சொன்னார்.
1: கியோகி உஸ்கா ரோக் அபி பிராத்மிக் அவஸ்தா மே ஹே.
0: ஏனென்றால் அவனுடைய நோய் இப்போது ஆரம்ப நிலையில்தான் உள்ளது. பிராத்மிக் அவஸ்தா, ஆரம்ப நிலை.
1: யா சுன்கர் ஜக்கு ஓர் உஸ்கி மா கோ தசல்லி மிலி.
0: இதை கேட்டவுடன் ஜக்குவும் அவனுடைய அம்மாவும் ஆறுதல் அடைந்தனர்.
1: டாக்டர் சாஹப், கியா அப் மே ஸ்கூல் ஜா சகுங்கா ஜக்கு நே பூச்சா.
0: மருத்துவரே, நான் இப்போது பள்ளிக்கு செல்ல முடியுமா என்று ஜக்கு கேட்டான்.
1: கியோ நஹி, ய சூத் கா ரோக் தோ ஹே ஹி நஹி டாக்டர் குமார் நே சம்ஜாயா.
0: ஏன் கூடாது, இது தொற்று நோய் அல்ல என்று டாக்டர் குமார் புரிய வைத்தார்.
1: பர் டாக்டர் சாஹப், ஸ்கூல் கே அத்யாபகோ கோ கான் சம்ஜாயேகா.
0: ஆனால் மருத்துவரே, பள்ளி ஆசிரியர்களுக்கு இதை யார் புரிய வைப்பார்கள்?
1: அத்யாபகோ நே ஜக்கு கோ ஸ்கூல் மே நா பேஜ்னே கே லியே கஹா ஹே.
0: ஆசிரியர்கள் ஜக்குவை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என சொல்லிவிட்டார்கள்.
1: தபி சுஹேல் நே கஹா, டாக்டர் சாஹப், அகர் ஆப் ஸ்கூல் மே ஆகர் இஸ் பாரே மே சப்கோ பதாயே தோ உன்கி பிராந்தியா தூர் ஹோ சக்தி ஹே.
0: அப்போது மருத்துவரே, ஒருவேளை நீங்கள் பள்ளிக்கு வந்து இதை பற்றி எல்லோருக்கும் விளக்கினீர்கள் என்றால் அவர்களுடைய பயம் விலக வாய்ப்பு உள்ளது என்று சுஹேல் சொன்னான்.
1: கியோ ந டாக்டர் சாஹப், காந்தி ஜெயந்தி கே தின் ஸ்கூல் மே ஆயே.
0: ஏன் டாக்டர், நீங்கள் காந்தி ஜெயந்தி என்று பள்ளிக்கு வரக்கூடாது?
1: காந்திஜி நே பி குஷ் ரோகியோ கி சேவா கி தி சுஹேல் நே பதாயா.
0: காந்திஜி கூட தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்திருக்கிறார் என்று சுஹேல் சொன்னான்.
1: ஹா, ஓர் 2 அக்டோபர் கோ ஹம் குஷ்ட ரோக் ரோதி திவஸ் பி மனாத்தே ஹே.
0: ஆம், 2 அக்டோபர் நாங்கள் தொழுநோய் ஒழிப்பு தினம் என்று கூட கொண்டாடுகிறோம்.
1: अगले दिन से सुहेल

0: जुट गया अपने काम में और जग्गू अपने इलाज में।
1: அடுத்த நாளிலிருந்து சுஹேல் தன் வேலையிலும் ஜக்கு தன் சிகிச்சையிலும் மூழ்கினார்.
0: और कुछ दिन बाद डॉक्टर कुमार जग्गू को लेकर स्कूल पहुंचे।
1: பிறகு சில தினங்களுக்கு பிறகு டாக்டர் குமார் ஜக்குவை அழைத்து கொண்டு பள்ளி சென்றார்.
0: साथ में वह स्लाइड और चित्र भी लाए थे।
1: கூடவே ஸ்லைடும் சில படங்களும் கூட கொண்டு வந்திருந்தார்.
0: भाषण की शुरुआत करते हुए उन्होंने कहा,
1: அவர்கள் பேச்சை தொடங்கி கொண்டே விளக்கினார்,
0: आप सब कोल्हापुरी या दूसरे तरह चमड़े की चप्पलें पहनते हो ना?
1: நீங்கள் எல்லோரும் கொல்லாபுரி மட்டோல் செருப்புகளை அணிகிறீர்கள் அல்லவா?
0: चमड़े के बस्ते भी इस्तेमाल करते हो?
1: தோலினால் ஆன புத்தகப்பையும் உபயோகப்படுத்துகிறீர்கள் அல்லவா?
0: हां, सब बच्चे बोले।
1: ஆம் என்று எல்லா குழந்தைகளும் சொன்னார்கள்.
0: वे किसने बनाई जानते हो?
1: அவற்றை யார் தயாரிக்கிறார்கள் தெரியுமா?
0: बाबा आमटे शिवाजी राव पटवर्धन तथा अन्य लोगों के आश्रम में जिन कुछ रोगियों का इलाज किया गया उन्होंने बनाई है वह चप्पल।
1: बाबा आमटे शिवाजी राव पटवर्धन மற்றும் अनेक மக்கள் ஆசிரமத்தில் தொழு நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்கள் தயாரிப்பதுதான் இந்த செருப்புகள்.
0: क्या आप में से किसी को कुष्ठ रोग हुआ है?
1: உங்களில் யாருக்காவது தொழுநோய் வந்துள்ளதா?
0: नहीं ना।
1: இல்லை அல்லவா?
0: मैं कुष्ठ रोगियों का इलाज कर रहा हूँ। पिछले कई वर्षों से मुझे कुछ नहीं हुआ ना होगा। டாக்டர் குமார் நே அப்னி பாத் ரக்கி,
1: நான் தொழு நோயாளிகளுக்கு பல வருடங்களாக சிகிச்சை செய்து வருகிறேன். எனக்கு ஒன்றும் ஆகவில்லை, ஆகவும் ஆகாது, வருஷ வருடம்.
0: ஃபிர் டாக்டர் குமார் நே பதாயா, குஷ் ரோக் ஏக் சே தூஸ்ரே கோ நஹி ஹோதா,
1: தொழு நோய் ஒருத்தரமிருந்து மற்றொருவருக்கு வராது, பரவாது.
0: நா வ மாதா பிதா சே பச்சோ மே ஆதா ஹே,
1: மேலும் அது அம்மாவிடமிருந்து குழந்தைகளுக்கும் வராது.
0: वह एक तरीके के बैक्टीरिया से होता है।
1: அது ஒருவித பாக்டீரியாவின் மூலம் வருகிறது.
0: और वह किसी को भी हो सकता है।
1: அது யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம்.
0: और इलाज से पूरी तरह से ठीक हो सकता है।
1: ஆனால் சிகிச்சை மூலம் பூரண குணம் பெற முடியும்.
0: उन्होंने फोटोग्राफ्स और स्लाइड्स दिखाकर बताया।
1: அவர் போட்டோ மற்றும் ஸ்லைட் மூலம் காட்டி விளக்கினார்
0: कि अब विज्ञान में इतनी तरक्की हुई है कि कुष्ठ रोगी संपूर्ण रूप से स्वस्थ हो सकता है।
1: இப்போது விஞ்ஞானத்தில் தொழு நோயாளிகள் பூரணமாக குணமடைய இவ்வளவு வளர்ச்சி அடைந்துள்ளது.
0: वह अपंग नहीं होता।
1: அவன் அங்கஹீனம் அடைவதில்லை. அப்பங் அங்கஹீனம்.
0: गांधी जी और मदर टेरेसा ने तो कुष्ठ रोगियों की दिन रात सेवा की।
1: गांधी जी और मदर टेरेसावम தொழு நோயாளிகளுக்கு இரவும் பகலும் சேவை புரிந்தனர்.
0: पर उन्हें कुष्ठ रोग नहीं हुआ।
1: ஆனால் அவர்களுக்கு தொழு நோய் ஏற்படவில்லை।
0: उस समय तो विज्ञान ने आज जैसी तरक्की भी नहीं की थी।
1: அந்த தருணத்தில் விஞ்ஞானம் இன்று போல அவ்வளவு வளர்ச்சி கூட அடையவில்லை. தரக்கி வளர்ச்சி முன்னேற்றம்.
0: டாக்டர் குமார் நே ஹால் மே நஜர் தோடாய்.
1: டாக்டர் குமார் ஹாலில் உள்ளவர்களை நோட்டம் விட்டார்.
0: சப் லோக் தியான் சே உன்கி பாத் சுன் ரஹே தே.
1: எல்லோரும் மிகுந்த கவனத்துடன் அவரின் உரையை கேட்டுக் கொண்டிருந்தனர்.
0: ने फिर कहना शुरू किया, आप सब पढ़े लिखे हो।
1: மீண்டும் அவர் பேச்சை தொடங்கினார், நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள்.
0: आपके पास कंप्यूटर सुविधा है।
1: உங்களிடம் கம்ப்யூட்டர் வசதி உள்ளது।
0: आप इंटरनेट के माध्यम से जानकारी प्राप्त कर सकते थे।
1: நீங்கள் இன்டர்நெட் மூலம் நோயை பற்றி பல விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம்.
0: पर आपने ऐसा नहीं किया और जग्गू का बहिष्कार कर दिया।
1: ஆனால் நீங்கள் அப்படி செய்யாமல் ஜக்குவை வெறுத்து ஒதுக்கி வைத்துள்ளீர்கள். பஹிஷ்கார் கர்னா ஒதுக்குதல்.
0: यह देखिए जग्गू एकदम ठीक हो गया है।
1: இதோ பாருங்கள், ஜக்கு முற்றிலும் குணமடைந்து விட்டு
0: ஆப்சே பி அதிக் ஸ்வஸ்த்,
1: உங்களை விட அதிக ஆரோக்கியமாக உள்ளான்.
0: வா லிக் பண் சக்தா ஹே,
1: அவனால் எழுதவும் படிக்கவும் முடியும்.
0: खेल कूद सकता है,
1: விளையாடவும் குதிக்கவும் முடியும்.
0: और उसका श्रेय इस छोटे गांधी सुहेल को जाता है।
1: அவனுடைய இந்த பெருமை முன்னேற்றம் இந்த சிறிய காந்தியான சுஹேலை சேரும்.
0: டாக்டர் குமார் நே சுஹேல் கோ ஆகே லாகர் கஹா
1: என்று கூறிக்கொண்டே டாக்டர் குமார் சுஹேலை முன்னுறுத்தினார்.
0: ஜப் ஆப் ஜக்கு கோ அப்னா தோஸ்த் ஔர் அத்யாபக் அப்னா வித்யார்த்தி மான் லேங்கே தபி ஆப்கே ஸ்கூல் கா கௌரவ் படேகா,
1: எப்பொழுது நீங்கள் ஜக்குவை உங்களுடைய நண்பனாகவும் ஆசிரியர்கள் தங்கள் மாணவனாகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்போது உங்கள் பள்ளியின் கௌரவம் உயரும்.
0: டாக்டர் குமார் நே அப்னா பாஷன் பூரா கியா
1: என்று சொல்லி

0: டாக்டர் குமார் தன் உரையை முடித்து கொண்டார்.
1: முக்கிய அத்யாபக் நே டாக்டர் குமார் கோ தன்யவாத் தேனே சே பஹலே அப்னி கல்தி மானி.
0: தலைமை ஆசிரியர் டாக்டர் குமாருக்கு நன்றியை தெரிவிப்பதற்கு முன் தன் தவறை உணர்ந்தார்.
1: ஓர் டாக்டர் சாஹப் கே சாத் சாத் சுஹேல் கோ பி தன்யவாத் தியா.
0: பிறகு டாக்டருக்கும் சுஹேலுக்கும் நன்றி தெரிவித்தார். தன்யவாத், நன்றி.
1: தோஸ்தோ போலோ சோட்டே காந்தி சுஹேல் ஹிப்பிப் ஹுரே.
0: நண்பர்களே சொல்லுங்கள், சிறிய காந்தி சுஹேலுக்கு ஹிப்பிப் ஹுரே.
1: ஜக்குனே கஹா ஓ ஸ்கூல் கா பூரா ஹால் சோட்டே காந்தி சுஹேல் ஹிப்பிப் ஹுரே சே கூஞ்சுட்டா.
0: ஜக்கு சொல்ல பள்ளியின் ஹால் முழுவதும் சிறிய காந்தி சுஹேலுக்கு ஹிப்பிப் ஹுரே என்ற குரல் எதிரொலித்தது. இத்துடன் பாடம் முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம் கேட்டும் கற்பித்தவர் ஆர் கமலஜா அவர்கள், மாணவர் நைதிக் ஸ்ரீவாத்சவா அவர்கள்.
3: அண்ணே, என்னென்ன பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிரா பண்றியா?
4: வந்துடுறோமா.
3: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
4: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
3: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
4: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
3: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டானே.
4: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
3: எரிபொருள் சிக்கனம்
4: என்றென்றும் முக்கியம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் தர்மபுரம் 4 சென்டிமீட்டர், நெய்யூர் கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சூரலக்கோடு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து புத்தனணை மயிலாடி பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் கன்னிமார் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. பாலமூரில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கரூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தர்மபுரி திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை நீலகிரி கடலூர் ஈரோடு திண்டுக்கல் மதுரை நாகப்பட்டினம் சேலம் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகள வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது, மேலும் அதிகரித்து 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த

0: மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலூர், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. நாளை மறுநாளுக்கான வானிலை இது. 20ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 23.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கடலோர தமிழ்நாடு, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, வடமேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கனகலதா. सरकार विकसित भारत का लक्ष्य हासिल करने के लिए बैंकिंग सुधार की समीक्षा और सार्वजनिक क्षेत्र के बैंकों की भावी कार्यदिशा पर जल्द ही उच्च स्तरीय समिति गठित करेगी. वित्त मंत्री निर्मला सीतारामन ने आज नई दिल्ली में सार्वजनिक क्षेत्र के बैंकों के 2 दिन के सम्मेलन के उद्घाटन के बाद कहा कि यह समिति विभिन्न मुद्दों और अनुशंसाओं को ध्यान में रखते हुए बैंकिंग सुधार के लिए कार्यदिशा तय करेगी.
2: On the basis of a well-researched
3: पहले से उपलब्ध शोध दस्तावेजों से समिति को चर्चा के लिए जरूरी ठोस जानकारी प्राप्त होंगे. समिति के विचारों और सुझावों से स्पष्ट होगा कि यह देश को विकसित भारत की दिशा में किस तरह आगे बढ़ाना चाहती है और इसमें बैंकों की क्या भूमिका होगी.
2: And in that, the role of banks.
1: पर्यावरण, वन और जलवायु परिवर्तन मंत्रालय में सचिव तन्मय कुमार ने कहा है कि ब्रिक्स संगठन पिछले 2 दशक में आर्थिक संवाद मंच से विकसित होकर महत्वपूर्ण चुनौतियों के समाधान का प्रभावी मंच बन गया है. आज नई दिल्ली में जलवायु परिवर्तन और सतत विकास पर पर्यावरण कार्य समूह तथा संपर्क समूह की बैठक की अध्यक्षता करते हुए उन्होंने कहा कि ये चुनौतियां बढ़ते प्रदूषण, जैव विविधता हानि और बढ़ते तापमान की वैश्विक समस्या से संबंधित हैं. बैठक के दौरान भारत ने स्पष्ट किया कि ब्रिक्स 2026 की गतिविधियां वैश्विक सहयोग को मानवता प्रथम के आधार पर जन केंद्रित बनाने के प्रधानमंत्री नरेंद्र मोदी के दृष्टिकोण से निर्देशित है. बिहार के लखीसराय जिले के अशोक धाम मंदिर में हुई भगदड़ में 7 महिला श्रद्धालुओं की मौत हो गई. श्रावण माह के 3रे सोमवार को जलाभिषेक के लिए श्रद्धालुओं की भारी भीड़ वहां एकत्र थी.
4: लखीसराय के अशोक धाम मंदिर पर जलाभिषेक के लिए उमड़ी श्रद्धालुओं की कतार में भगदड़ से ये हादसा हुआ. हादसे में गंभीर रूप से घायलों को बेहतर इलाज के लिए पटना मेडिकल कॉलेज अस्पताल रेफर किया गया है. जिलाधिकारी शैलेंद्र कुमार के अनुसार आज सुबह श्रद्धालुओं के अशोक धाम स्टेशन हॉल्ट से मंदिर जाने वाले रास्ते में बिजली के गिरे खम्भे में करंट दौड़ने की अफवाह के बीच भगदड़ मचने से ये हादसा हुआ. इधर मुख्यमंत्री सम्राट चौधरी ने इस घटना पर गहरा शोक व्यक्त किया है. उन्होंने मृतकों के निकटतम परिजन को 4-4 लाख रुपए अनुग्रह देने और घायलों को समुचित चिकित्सा सुविधा उपलब्ध कराने के निर्देश दिए हैं. सविता पारीक, आकाशवाणी समाचार, पटना.
1: राष्ट्रपति द्रौपदी मुर्मू, उपराष्ट्रपति सीपी राधाकृष्णन और प्रधानमंत्री

மொழிகள் வேறாக இருந்தாலும் இசை பேசும் மொழி ஒன்றுதான். அப்படிப்பட்ட பன்மொழி பாடல்களை இனி கேட்டு ரசிப்போம். தொடக்கமாக ஒலிக்க வருவது தெலுங்கு மொழி பாடல், ஜூனியர்ஸ் திரைப்படத்திலிருந்து.

மொழிகள் மாறினாலும் இசையோட உணர்வு மாறவே மாறாது. மலையாளத்தின் மென்மையை உணரலாம் நேர்களே. ட்ரீம்ஸ் மலையாள திரைப்பட பாடல் கேஜி யேசுதாஸ் மற்றும் சுஜாதா மோகன் குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் பன்மொழி பாடல்கள்.

இசைக்கு மொழிகள் இல்லை, மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஹிந்தி திரைப்படம் ஜப் தக் ஹே ஜான் திரைப்படத்திலிருந்து குல்சார் மற்றும் நீதி மோகன் குரல்களில். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1815 கிலோஹெர்ட்ஸுடன்.

0: நேரம் 3:30. ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள், இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்று சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் உஷாரவர் ரவி அவர்கள் பாடிய ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் கீர்த்தனைகளை கேட்கலாம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக அலைபாய்தே என தொடங்கும் பாடல் கானடா ராகத்தில் ஆதி தாளத்தில்.

0: சங்கீத சாரல் நிகழ்ச்சி நிறைவுற்றது. நேரம் 4:06. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது பிஏ ஆர்ட்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் பூவெல்லாம் கேட்டுப்பா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சூர்யா, ஜோதிகா, விஜயகுமார், நாசர், டெல்லி கணேஷ், வடிவேல், கோவை சரளா மற்றும் பலர். இசை இவன் சங்கர் ராஜா, கதை வசனம் இயக்கம் வசந்த்.

கஸ்தூரி பாட்டி, என்பினா நிர்மலா பாட்டி, இல்லடா

0: ஏபினா கெட்ட பாட்டி, என்பினா நல்ல பாட்டி.
1: என்ன ஜானகி, நம்ம ஐட்டம் கிடைச்சதா? அப்புறம் ஏன் லேட்?
0: கேபியே, இந்த பேங்க ஃபுல்லா அலைஞ்சு உனக்காக வாங்கிட்டு
1: என்ன வாசனையே சரியில்லையே.
0: லோக்கல் சரக்கு ஒரிஜினல் பிராண்ட் கிடைக்கல, கொஞ்சம் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ தாதா, இத ஃபுல்லா முடிச்சு புரியா?
1: இதுல என்ன மிச்சம் வைக்கிறது? வாட்டர் ஆஃப் கிக்கே இல்ல, கண்ணுல தண்ணியும் வரல. இதெல்லாம் ஒரு மிளகா பச்சியா?
2: அப்பா கார ஆகாதன்னா அதையே சாப்பிடுங்க.
1: இஷ்டம் பண்ணாதம்மா, சவர் கடைசி காயில் போட போறேன்.
0: சாமி சாமி, தாத்தாவுக்கு மைனஸ் மைனஸ் ஆக வேணும்.
1: இப்ப நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ சொன்ன மாதிரி செய்தே ஆகணும்.
0: சாமி சாமி, தாத்தாவுக்கு மைனஸ் வேணும்.
1: நான் வின் பண்ணிட்டேன், நீ சொன்ன மாதிரி செய்.
0: பண்ணணுமா?
1: கண்டிப்பா.
0: அம்மா இருக்காங்க தாத்தா.
1: இத பாக்கணும்னு சொன்னதே உங்க அம்மா தான்.
2: ஒரே ஒரு தடவை எனக்காக

0: மாமா நீ சொன்ன சபா செக்ரட்டரி குட்டி வந்திருக்க மாமா. பாயா.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் இருக்கட்டும். என்னது ஃபங்க்ஷனுக்கு நான் வர முடியாது?
1: ஏ சார்,
2: நீ அடிச்ச இன்விடேஷனை நீயே படி.
1: தலைமை நீங்க, பாடி பாண்டரங்கராவ் சார். பாண்டரங்கராவ் தமிழ்ல மியூசிக் போடல, என்னாலும்
2: அவர் பெரிய ஞானஸ்தான், அவரை விடு, மேல படி.
1: அப்புறம் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி.
2: அடுத்தது படி.
1: நம்ம
2: அதான் படி.
1: சிஆர் கண்ணன்.
2: போதும், அவன் பேரை முன்னாடி சொல்லாத. ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொன்னது ஏன் சார்? நீ அதான்
1: நீங்களும் அவரும்.
2: நானும் அவர் எப்படின்னு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பேரை போட்டிருக்கேன்.
1: இல்லை சார், அவரும் ஒரு மியூசிக் டைரக்டர் தானே.
2: யார் சொன்னா அவன் மியூசிக் டைரக்டர்னு? மியூசிக் பற்றி அவனுக்கு என்ன தெரியும்? ஏதோ மணவாளன்னு ஒரு பெரிய கலைஞனுக்கு விழா எடுத்து பண முடிப்பு கொடுக்க போறீங்க. அந்த மேடையில் போய் ஒரு குடிகாரன் உட்கார வச்சுட்டு. சச்சே,
1: இல்லை சார்.
2: என்ன இல்லை சார்? அவனுக்கு மியூசிக் போட தெரியாது, நல்லா தண்ணி போட தான் தெரியும். பாரு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் என் கால் தூசிக்கு சமம். அவன் வர்ற இடத்துக்கு நான் வரமாட்டேன். கஜபதி, ரெக்கார்டிங் கேன்சல் பண்ணு.
3: ராஜகுமாரன் குதிரை மேல வந்து
4: சான்ஸ் வந்திருக்கு. சினிமா சான்ஸ் இல்லை, கார்த்திகை மாசம் வருது இல்லையா, ஐயப்பன் பாட்டுக்கு இசை அமைக்கணுமா, அதுக்கு மியூசிக் போட்டால் கூட மியூசிக் டைரக்டர் தானே, நல்ல கணிசமான தொகை தரேங்கிறாரு. பக்தி பாடல் போற வழிக்கு புண்ணியமா இருக்கும். ஆ, அதுக்காக நான் போறேன்னு சொல்ல, மலை ஏறி போறவங்க இந்த பாட்டை பாடிக்கிட்டே போனா அவங்களுக்கு புண்ணியமா இருக்குன்னு சொன்னேன். பணம் போடுறவர் இல்லையா, ஒரு சின்ன கண்டிஷன் போடுறாரு.
3: என்ன கண்டிஷன்?
4: சுமதி தான் பாடணுங்கிறார்.
3: யாரே அந்த சுமதி?
4: சின்ன சின்னமானே சிங்காரமானே, அவ தான் பாடினான். கே ஆர் பாரதி அண்ணாவோட கண்டுபிடிப்பு. ஐயோ, ரொம்ப பிரபலமா இருக்காரா? வாய் தவறி வந்துருக்கு. நான் வாயை கழுவிடுறேன்.
3: சரி, கூப்பிட வர
4: சார். வாங்க, நீங்கெல்லாம் அப்போ புறப்படுறீங்களா?
3: இருக்கட்டும்,
4: இருக்கட்டு, இருக்கட்டு. இதெல்லாம் அண்ணாவோட குழந்தைங்கள, பக்கத்து வீட்டு குழந்தைங்க.
5: என் பேர் சங்கரன், ராகம் கேசட்ஸ் ப்ரொப்ரைட்டர்.
4: தருமாரியாத்தா என்ன கொஞ்சம் பார்த்தா, இது அவருடைய கேசட்டு. எல்லா கோயிலும் ரொம்ப பிரபலம்.
3: எல்லாம் அவர் சொன்னார். நீங்கள் யாரையும் சொன்னீங்களாமே, அவங்களே பாடட்டும். ஆனால் நான் சொன்ன நேரத்துக்கு வரணும், சொல்லி கொடுத்ததை தான் பாடணும். அது என் கண்டிஷன்.
5: ஒரு சின்ன உதவி.
3: என்ன?
5: பக்தி பாட்டெல்லாம் சினிமா மீட்டில் போட்டால் தான் நல்லா விற்குது. அதனால் கேஆர் பாரதியோட டீனேஜ் பாட்டு ரொம்ப பாப்புலர், ஊரெல்லாம் பாடுது.
4: ஆமா, ஐயப்பன் கூட டீனேஜ்ல தான் மலைக்கு போனாரு.
5: அதே டியூனை காப்பி அடிச்சு இவர் போட்டு கொடுத்தாலே நல்ல வியாபாரம் ஆகும்.
4: காப்பி அடிச்சு
3: வெள்ள பயா ரணதா,
5: இப்போ என்ன சொல்லிட்டா, நீ வேற என்ன
4: விரட்டாத, விரட்டாம என்ன சார் செய்வாங்க? இன்னொருத்தர் பாட்டை காப்பி அடிச்சுன்னா போன்னு சொல்லாம வானு கூப்பிட்டு கொஞ்சுவாங்களா?
5: கேஆர் எங்கேயோ இருக்காரியா, என்னவோ பேசுறாரு. வரட்டுக்கு ஒரு பார்க்காம அந்த டியூனை காப்பி அடிச்சு போட்டு கொடுத்தா இவர் பொழைப்பாத நடக்குமே சொன்னா.
3: கேஆர் பாரதி டியூனை காப்பி அடிச்சு குழப்பணத்துல எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அதுக்கு அரைமுறை கைத்த உத்தத்தை தொங்கலாம். கேஆர் பாரதி உங்களுக்கு வேணா பெரிய ஆளா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் அவன் இந்த மூலையில கிடக்குது அந்த குப்பைக்கு சமானம். யோ, யார் யா குப்பை? நீயா குப்பை? யோ, இன்னொரு மாரிய பத்தி பேசலாம். கெட்ட கோவம் வந்து
6: இருக்காரு.

0: ஆபீஸ்ல ரெட்டையர்கள்ட்ட இத பத்தி ஒரு பேட்டி எடுக்கிறோம் தீபாவளி இஷ்யூ கவர் ஸ்டோரிக்காக. மோஸ்ட்லி எல்லா ரெட்டையர்கள்ட்ட எடுத்துட்டோம். நீங்களும் சிஆர் கண்ணன் தான் பாக்கி. இப்ப உங்க பேட்டி முடிஞ்சோடனே நேரா கண்ணன் சார தான் பாக்க போறோம். பேட்டி ஆரம்பிக்கலாமா?
1: கேளுங்க.
0: பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. நீங்களும் பாரதியும் ஒன்னா இருந்தப்போ நல்ல பூமாலையா வாசனையா இருந்தீங்க. ஆனா அவரை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவ்வளவா மணக்கல. அதனால அவருதான் பூ, நீங்க வெறும் நாருன்னு சினிமா இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறாங்க. அத பத்தி நீங்க
2: என்ன பத்திரிகையில இருந்து வரீங்களா இல்ல பூ கடையில இருந்து வரீங்களா? பூ நாருன்னுகிட்டு
0: இல்ல இல்ல, நான் அப்படி கேக்கல. சார் வந்து பரத் சாரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் மூணு படம் தனியா பண்ணாரு. மூணு படத்துலயும் பாட்டெல்லாம் ஹிட் ஆச்சு. ஆனா படம் ஹிட் ஆலையே.
2: அதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? இவர் மியூசிக் தான் போட்டாரு. படம் டைரக்ட் பண்ணது இவரா? கதையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சொதப்பல். அவன் நார் அடிச்சுட்டான் படத்தை, இவர போய் நாருங்கிறீங்க.
0: இல்லங்க, நான் அந்த ஆங்கில கேக்கல. சார் நீங்க சொல்லுங்க, பாரதியும் நீங்களும் பிரிஞ்சதுக்கு என்ன காரணம்?
1: ஒரு தெலுங்கு படத்துக்காக நானும் கண்ணனும் ஹைதராபாத்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல கம்போஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நல்ல டியூனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு கூட இருந்த ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் எந்திரிச்சு நின்றுட்டாங்க. என்னடான்னு வாசலை பார்த்தா அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ஹீரோ, ஆந்திராவிலேயே பெரிய பாப்புலர் ஸ்டாருமா, அவரே கம்போசிங் வந்துட்டாரு. பணம் போட்ட ப்ரொடியூசரே அந்த நடிகருக்காக எந்திரிச்சு நிற்கும் போது புது மியூசிக் டைரக்டர், நாங்கள் உட்காந்துருக்க முடியுமா? நான் ஒரு மரியாதைக்காக எந்திரிச்சு நின்னம்மா. இது தப்பா?
2: என்ன தப்பு இல்லையா? எழுந்து நின்னதை மரியாதை எடுத்துக்கலாங்க. காலில் விழுந்ததை எப்படி மரியாதை எடுத்துக்கிறது?
1: எங்கள் சினிமாவில் காலில் விழுகிறதெல்லாம் ரொம்ப சகஜம்மா. அப்படியே விழுந்தாலும் யார் காலில் விழுறோம்? நிறைய அனுபவம் உள்ளவங்க, சாதனை பண்ணவங்க காலில் விழுறோம். நாம காலில் விழுறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா நாம காலில் விழுறதுல என்ன தப்பு? அதை ரைட்டுன்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம். ஆனால் ஒண்ணுமா, எங்க இண்டஸ்ட்ரியில வெறும் திறமையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எவன் ஒருத்தன் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போறானோ அவன் தான் சினிமாவில் முன்னுக்கு வர முடியும்.
2: அதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைங்க, காக்கா பிடிக்கிறது. காக்கா பிடிச்சிதான் நான் முன்னுக்கு வரணும்னா நான் பின்னாலே இருந்து போறேன். என்ன இப்ப
0: உங்க ரெண்டு பேரையுமே அந்த படத்துல தூக்கி?
2: ரெண்டு பேரையும் தூக்கலீங்க, என்ன மட்டும் தான் தூக்குனாங்க. எதுக்காக என்ன படத்துல இருந்து தூக்குனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சொன்னானே அப்பா, எங்க படத்து ஹீரோக்கு நீ மரியாதை தர மாட்ட, அதனால உன்னை படத்துலேருந்து தூக்கிடுறோம் அப்படின்னு கழுத்து பிடிச்ச வெள்ளத்துல இருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னங்க இது, குடிச்சிட்டு வந்து ரெக்கார்டிங் தியேட்டர்ல கரடா பண்றேன்னு சொல்லி ஒரு ஒரு ஒரு பொய்யான கதை ஜோடிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. சரிங்க, இப்போ என்ன படத்தை விட்டு தூக்கிட்டாங்க, பின்னாடியே பாரதியம் வந்துட வேண்டியதானே, அதான் ரெட்டையர்னு அர்த்தம். அவன் பாட்டுக்கு தனியா அந்த படத்துக்கு மியூசிக் பண்ண உட்காந்துட்டாங்க. ராமநாதா
3: ரெடி ரெடி, நான் வந்துட்டேன்.
2: சவுண்ட குறையா? பெங்களூருக்கு எஸ்டிடி 080 தானே?
4: அடிக்கடி பெங்களூருக்கு போன் பண்றீங்களா? சிஆர் கண்ணனுக்கு என்ன ரெண்டு வீடா?
2: யோ, ஒரு வீடை வச்சு சமாளிக்கிறதுக்கே அண்ணாவுக்கு வசதி இல்லை. இதுல ரெண்டு வீடா? அண்ணாவோட மாமனார் பெங்களூர்ல இருக்காரு, பொண்டாட்டியும் பொண்ணையும் அங்க விட்டு வச்சிருக்காரு. அண்ணாவோட பொண்ணு அங்க காலேஜ்ல படிக்கிறா.
3: தாதா, மெட்ராஸ்ல இருந்து போன் வந்திருக்கு, உங்க அப்பா லைன்ல இருக்காரு.
2: சினிமா சான்ஸுக்காக இங்க தங்கி இருக்காரியா? ஜானகி லைன்ல இருக்கா.
5: ஹலோ
6: அப்பா.
5: என்னமா இப்படி இருக்க?
6: என்னப்பா குரல் ஒரு மாதிரி இருக்கு, குடிச்சிங்களாப்பா?
5: நேத்து ஒருத்தி பேட்டிங்ல பேர்ல வந்து பழைய குப்பையெல்லாம் கிளறி எனக்கும் பாரதிக்கும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் தேவையில்லாம ஞாபகப்படுத்தி ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஜானகி சாரிம்மா.
6: பரவாயில்லப்பா, உன்னால புரிஞ்சுக்க முடியுது. நானே போன் பண்ண நினைச்சேன்ப்பா.
5: என்னமா விஷயம்?
6: காலேஜ்ல இருந்து நாங்க எல்லாரும் எஜுகேஷன் டூர் போறோம்ப்பா.
5: போயிட்டு வாமா. ஆனா நான் இங்க இருந்து பணத்தை அரேஞ்ச் பண்ணி
6: நீங்க கொடுத்தா என்ன, தாத்தா கொடுத்தா என்ன? இன்ஃபேக்ட் நீங்க அப்படி ஒரு லாட்ஜ்ல கஷ்டப்படுறது அம்மாவுக்கு எல்லாம் எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா?
5: சரி, எந்த ஊருக்கு போறேன்னு சொன்ன?
2: சரிடா, இங்க இன்னும் ரெண்டு நாள் இருப்பேன். இங்க ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்தேன். இல்ல இல்ல, இன்னைக்கு ரிசப்ஷன், நாளைக்கு கல்யாணம். ஓகேடா.

0: இதுல ஒரு கப்பல் பண்ணி விட முடியுமா? டைட்டானிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 19 வயசுல இவ்வளவு அழகா பேப்பர் கப்பல் பண்ணி விட்டது உங்க ஃப்ரெண்டா தாங்க இருக்கும். என்ன பாக்குறீங்க, தண்ணி இல்லனா? அதோ ஸ்விமிங் பூல் போலாமா? எனக்காக ஒரு கப்பல் விடக்கூடாதா? நேர் விருப்பம். I'm sorry, உங்களால பேச முடியாது எனக்கு தெரியாது. I'm really sorry.
1: பா பா பா பா பா.

0: ஹலோ ஹலோ, என்ன இது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பர்த்டே கொண்டாரோ? பார்த்ததே இல்லையா?
2: சரி சரி, வேணுமா கத்தை வேணும் சொல்லுங்க, கேக் கொடுத்துடலாம்.
0: இது என்ன உங்க வீடா இல்ல பர்த்டே கொண்டாடுற ஹோட்டலா? நாங்களே படம் பார்க்க வேண்டாம்.
1: பாருங்க, நான் வேண்டாங்களே.
0: என்ன பாருங்க, நான் வேணாங்களே. நீங்க தியேட்டர்ல பர்த்டே கொண்டாட நாங்க எப்படிங்க படம் பாக்குறது?
1: படம் பாக்குற இத்தனை பேர் அப்செக்ட் பண்ணல, உங்களுக்கு மட்டும் என்ன? சினிமா தியேட்டர்ல பர்த்டே கொண்டாட கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்ல. ஓகே,
0: அதுக்காக இப்படிதான் சத்தமா பாட்டு பாடி பர்த்டே கொண்டாடுவீங்களா?
1: ரெண்டுக்கு பர்த்டே என்ன பாட கூடாதா? இல்ல பாடாம இருக்க நான் என்ன ஊமையா? பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே பே

0: ஹலோ, அது என்னமோ ஹோட்டல் காரிடார்ல சாக்ஸ் வாசிக்கணும்னு தோணுச்சு. லாஸ்ட் டைம்
1: ஹலோ
0: சத்தமா, நீங்க சினிமா தியேட்டர்ல பர்த்டே கொண்டாடலாம், ஆனா நாங்க ஹோட்டல் காரிடார்ல சாக்ஸ் வாசிக்க கூடாதா? அது எனக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட விசாரிச்சேன், நடு ராத்திரியில ஹோட்டல் காரிடார்ல, அதுவும் ஜானி ரூம் நடின்னு சாக்ஸ் வாசிக்கிற தப்புன்னு எந்த சட்டத்திலும் இல்லையா, தெரியுமா? பார்த்தா
2: என்ன
1: தம்பி சிரிக்கிற?
0: இல்ல, நான் உங்க ஷர்ட்ல ஃபேண்டாவை கொட்டி அவங்க என்ன மாதிரி படபடன்னு ஷர்ட்டை கழட்டி இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சேன், சிரிச்சேன்.

0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பூவெல்லாம் கேட்டுப்பா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஓட்டு, நீ ஓட்டு, நீ வண்டி ஓட்டு, நீ ஓட்டு, நீ வண்டி ஓட்டு, வண்டி ஓட்ட மாட்டேன், நீ ஓட்டு, நீ ஓட்டு, நீ ஓட்டு, நான் ஓட்ட மாட்டேன், நீ ஓட்டு, நீ ஓட்டு,
1: நான் ஓட்டுறேன்,
0: ஓட்டு.
1: முன்ன பின்ன தெரியாத உங்க கார்ல டிராவல் பண்ண அப்படிதான். ஹைவேஸ், ஓகே, நைட்ல ஹைவேஸ்.

0: யாரும் ஒருத்தங்கார்ல எந்த பொண்ணா தனியா டிராவல் பண்ணுவாளா? இந்த படாதாரத்துல நீ மானம் போதுன்னு கூட உனக்கு காப்பா தயார் வரமாட்டாங்க. ஏய், உன்ன நாள் ரேப் பண்ணி தானே என்ன பண்ணிருப்ப?
1: நீ செஞ்ச ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
2: நீ செஞ்ச ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: அழகு காட்டாத, அது எனக்கு பிடிக்காது.
2: அழகு காட்டாத, அது எனக்கு பிடிக்காது.
1: நைஸ், பியூட்டிஃபுல். தூக்கி போட்டியா? பயங்கர பசி எனக்கு. தண்ணியாவது குடிச்சு வயிற்ற ஃபில் பண்ணலன்னு பார்த்தா அதையும் கெடுத்துட்டிய. கொஞ்சம் முன்னாடி நான் உனக்கு சொன்ன தேங்க்ஸ் கேன்சல்.
0: ஹலோ, பசிக்குது நீ? பாவம் சின்ன பொண்ணு, வாதா சாப்பிட வாங்கி தரேன். உள்ளதுல ஜன்னல் வேற முடியல, ஸ்டக்கா இருக்கு, ரொம்ப குளிருது. சரி சரி, என் கோட்டை கொடு.
1: விளையாடுறியா?
0: ஏய், இதுவிட சீரியஸா நடந்ததே இல்ல. என் கோட்டை கொடு.
1: ஹோட்டல் ஏது 3 மாசம், இப்ப 7 மாசம். இவ்ளோ பேர் இருக்காங்க, இவ்ளோ பேர் முன்னாடி எப்படி கோட்டை வெளிய எடுக்க முடியும்?
0: ஏய், அது ஓ ப்ராப்ளம். எனக்கு என் கோட் வேணும்.
1: தர முடியாது. போ, உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ.
0: சார், ஒரு சின்ன ப்ராப்ளம், எனக்கு குளிர் நடக்குது, தாங்கவே முடியல. ஏன் சார், அந்த ஜன்னல் மூட முடியல, தக்கா இருக்கு. இவங்க கிட்ட என் கோட் இருக்கு, ஆனா தர மாட்டேங்கிறாங்க. நீங்களா இருக்கீங்க, கொஞ்சம் எடுத்து சொன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ் சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க அக்கா.
3: அவர் தான் சொல்றாரு இல்ல, கோட்டை கொடுத்துறமா.
1: போய் சொல்றாரு பாருங்க, எங்கிட்ட கோட் எங்க இருக்கு?
4: இல்லையா மிஸ் சார்?
0: ஹலோ ஹலோ ஹலோ, வெளியில எல்லாம் இல்ல, வயித்துக்குள்ள இருக்கு. இவங்க என் கோட்டை வாங்கி வயித்துக்குள்ள வச்சுக்கிட்டு பிரெக்னன்ட் லேடி மாதிரி நடிச்சாங்க. அப்பதானே நீங்க எல்லாம் பரிதாபப்பட்டு பஸ் நிறுத்துவீங்கன்னு.
1: ஐயோ, நடிச்சது உண்மைதான், ஆனா எனக்கு அது இல்ல. கால் வலிக்குது, எப்படியாவது பஸ் நிறுத்தினாரு, அவருக்காக தான் அப்படி செஞ்சேன்.
5: ஏன்பா, உனக்காக அழகா ஐடியா பண்ணி ஆட் பண்ணிருக்குதோ அதை போய் காட்டு கொடுக்குறியப்பா.
1: பாவம், முகத்தை தொடச்சிட்டு வந்து உட்காரு.

0: ஏன் காது புத்துற?
1: எங்க அப்பாவுக்கு இந்த பாட்டை கேட்டாலே பிடிக்காது.
0: ஏன்?
1: ஏன்னா இந்த பாட்டை போட்ட மியூசிக் டைரக்டர் எங்க அப்பாவுக்கு பிடிக்காது.
0: உனக்கு ஒன்னு தெரியுமா? இந்த பாட்டை போட்ட மியூசிக் டைரக்டர் எங்க அப்பா தான்.
1: எல்லாமே உனக்கு விளையாட்டு தான். நம்புற மாதிரி போய் சொல்ல ட்ரை பண்ணு.
0: நிஜமாவே இந்த பாட்டை போட்ட மியூசிக் டைரக்டர் எங்க அப்பா தான், கே ஆர் பாரதி. இப்ப சொல்லு, எங்க அப்பா பாட்டை இவ்வளவு வெறுக்கிற உங்க அப்பா யாரு?
1: டி ஆர் கண்ணன்.
2: பாதி தூரம் போன பிறந்தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஜானகியை விட்டுட்டு வந்துட்டோன்னு. உடனே நாங்க இருந்த ஹோட்டலுக்கு போன் பண்ணோம், அங்க ஜானகி இல்லை. ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டை எங்க கிட்ட பத்திரமா கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி.
0: தெரிஞ்சுக்கப்புறமா சட்டுன்னு ஒதுங்க பாக்குறேன் ஏன்னா உங்க அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஆகாது. என்ன பிடிக்காது, அதுதான் சும்மா ரீல்ஸ் விட்டுட்டு சந்தோஷமா லவ் யூன்னு சொல்ல என்னதான் நடக்குதுன்னு பாத்துடலாம்.
1: உங்க அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் பிடிக்காதுங்கிறதுனால இல்ல கிருஷ்ணா, நிஜமாவே நான் உன்னை லவ் பண்ணல.
0: ஒரு நிமிஷம், உடனே ஒத்துக்கணுங்கிறது இல்ல. ஈவினிங் வரைக்கும் உனக்கு டைம் தரேன். சாயங்காலம் உங்க ஹோட்டலுக்கு வருவேன். நம்ம லவ் நீ ஒத்துக்கணும்.

0: என்னாச்சு? நீ எங்க?
1: ஒண்ணுமே சொல்லாம போறியே.
0: உன் காலேஜ் டூர் முடிஞ்ச வரைக்கும்

0: என்னாச்சு? நீ எங்க இங்க?
1: ஒண்ணுமே சொல்லாம போறியே.
0: உன் காலேஜ் டூர் முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்க முடியுமா? மெட்ராஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தானே
1: வந்தேன். அது சொல்லல, ஒண்ணுமே சொல்லாம போறியேன்னு. புரியல, நம்ம கல்யாணத்தை பத்தி. உங்க அப்பாவும் சரி எங்க அப்பாவும் சரி இதுக்கு ஒத்துப்பாங்கன்ற?
0: டெஃபினட்டா ஒத்துக்க மாட்டாங்க.
1: ஏ கிருஷ்ணா, அப்படி ஏதாவது நடந்தா நம்ம ஓடி போயிடலாம், திருட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படிலாம் சொல்ல மாட்டேல்ல. என்னால அது முடியாது, அவங்க மனசை நல்லா கஷ்டப்படுத்த முடியாது. எங்க அப்பாக்கு என்கிட்ட எவ்வளவு ஆசை தெரியுமா?
0: அழுது முடிச்சிட்டியா? எனக்கு அமெரிக்கால எம்பிஏ படிக்க அட்மிஷன் கிடைச்சது. யூஎஸ் போகிற சந்தோஷத்தில் ரொம்ப ஜாலியாக கிளம்புனேன். ஆனால் கடைசியில் தான் தெரிஞ்சது எங்கள் அப்பாவால் என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு. அன்னைக்கே டிக்கெட்டை கிழிச்சு போட்டு இங்கே இருந்துட்டேன். தெரியுமா உனக்கு, உங்கள் அப்பா விட்டு வா, ஓடி போயிடலாங்கிற வார்த்தை மட்டும் என் வாயிலிருந்து வராது. டெஃபினட்டாக வராது. ஓகே ஓகே, ஊருக்கு போன உடனே எங்கள் அப்பாட்ட பேசி இந்த அழகான பொண்ணு எனக்கு கொடுங்கன்னு கேட்குறேன். ஓகே, ஊருக்கு போய் ஃபோன் பண்ணுறேன். பை.
2: உங்களுக்கு கால் பிராக்சர் ஆயிருக்கு, உள்ள ஆபரேட் பண்ணி பிளேட் வச்சு மாவு கட்டலாம் போடணும், அதுக்குள்ள வீட்டுக்கு போறேன்னு சொன்னா எப்படி?
1: என்ன இது, ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு 4 நாளைக்கு மேலே ஆச்சு, உங்க ஞாபகம் மறதிக்கு ஒரு அளவே இல்லையா? இது பாருங்க, நீங்க எங்க ஃபேமிலி டாக்டர், டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி, இதாவது ஞாபகம் இருக்கா?
2: ஏன் கேக்குறீங்க
1: டாக்டர்? நம்ம கிருஷ்ணாக்கு பாம்பே டாடா இன்ஸ்டிடியூட்ல எம்பிஏக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. ஆனா போக மாட்டேங்கிறானே, என் கால் உடைஞ்சு போனதுனால என்ன கவனிக்கிறதுக்காக இங்கே இருக்க போறானா? கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
2: அம்மாவை பாத்துக்கிறதுக்கு நீ தான் இங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, அவங்கள பாத்துக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு ஒரு நர்ஸ் அனுப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனா இதை எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு.
3: குட் மார்னிங்.
4: குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க.
3: என்ன சார், ஜோக் அடிக்கிறீங்களா?
4: இல்ல இல்ல, சீரியஸா தான் சொல்றேன்.
3: சரி விடுங்க, ஆரம்பிக்கலாமா?
4: இல்ல சார், நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். நீங்க என்னடா, நான் இப்ப வந்து ஆரம்பிக்கலாமா கேக்குறேன். பின்ன என்ன சார், 10 மணி கம்போசிங், நீங்க இப்ப மணி 12:30, 2.5 hours லேட்டா வந்து எப்படி?
3: ஏன் சார், இது வரைக்கும் எத்தனை படம் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம், என்னைக்காவது கம்போசிங் லேட்டா வந்திருக்கனா? ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஆகி போயிடுச்சு, அதை போய் பெருசுப்படுத்திட்டு ஆரம்பிக்கலாம்.
4: காலையில 10 மணிக்கு கம்போசிங் வச்சிருந்தோம், 10 மணிக்கே வச்சுக்கலாம் நாளைக்கு காலையில.
3: சாரி சார், நாளைக்கு காலையில எனக்கு வேற ஒரு ரெக்கார்டிங் இருக்கு.
4: எனக்கு டப்பிங் இருக்கு சார். நீங்க 2.5 மணி நேரம் லேட்டா வந்தீங்கல்ல, உங்களுக்காக காத்திருந்து காத்திருந்து என் மூட் அப்செட். இன்னைக்கு சரியா வராது, விட்டுருவோம். எங்க படம் எல்லாம் உங்க பாட்டால தான் ஹிட் ஆகுது நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, ஐ அம் சாரி, மியூசிக்ன்றது போட்டோகிராஃபி எடிட்டிங் மாதிரி படத்தோட ஒரு பகுதி, அவ்வளவுதான். எவ்வளவு சூப்பர் ஹிட் பாட்டு இருக்கிற படம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுறது இல்லையா? இவ்வளவு எதுக்கு நீங்க எனக்கு சூப்பர் ஹிட் பாட்டு போட்டு கொடுத்தா என்னோட படம் ஃப்ளாப் தானே? பாட்டாலாம் படத்தை காப்பாத்த முடியாது சார்.
3: நான் இல்லைன்னு சொல்லலையே சார். ஒரு படத்தினுடைய வெற்றியும் தோல்வியும் உங்க கையிலயோ என் கையிலயோ இல்ல, எல்லாம் கடவுள் அவர் பண்றது.
4: பண்றதப்பெல்லாம் நம்ம பண்ணிட்டு என்ன, கடவுள் கடவுள்.
3: இப்ப என்ன கம்போசிங் உண்டா இல்லையா
4: சார்? அதான் கம்போசிங் வேணாம்னு சொல்லிட்டேன் சார். சார், நீங்க எனக்கு இது வரைக்கும் 3 டியூன் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அந்த 3 தயவு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க, அது வரைக்கும் போதும். ஏ ராஜ்குமார்
5: சார்,
4: மிச்ச 2 பாட்டு படத்துல இல்லையா சார், அந்த 2 சிச்சுவேஷனை கேன்சல் பண்றேன் சார்.
3: என்னது சிச்சுவேஷனை கேன்சல் பண்றீங்களா? ஓஹோ, நீங்க என்ன சார் சிச்சுவேஷனை கேன்சல் பண்றது? நான் போட்ட 3 டியூனையும் நானே கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்க தான் என் பாட்டு இல்லாமல் படத்தை ஹிட் பண்ணுவீங்களே, அப்புறம் என்னது டியூனை கேட்குறீங்க சார்? உங்க படத்துக்கு மியூசிக்கே தேவையில்லை, நீங்க ஸ்டோரி டைரக்ஷன்லயே உங்க படத்தை ஹிட் பண்ணீங்க.
4: ராஜ்குமார், இந்த பாரதிய ஜெயகணையா, நம்ம படத்தோட பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் ஆகணும். ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்லு.
6: சிஆர் கண்ணன் இனிஷியல். நாம வேணா பாதி கேஷா வாங்கிக்கலாமா? அது சரி.
4: மிஸ்டர் கண்ணன், நான் எடுக்க போற இந்த படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ, இந்த படத்துக்கு நீங்க போற அத்தனை பாட்டும் சூப்பர் ஹிட் ஆகணும். அந்த பாரதியை தேடி போற அத்தனை பேர் உங்களை தேடி ஓடி வரணும்.
7: ஒரு கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து

0: ஏஆர் கண்ணா பாட்டு சிட்டிலாம் ஓகே, கிராமத்திலாம் பாடுத?
1: கிராமத்திலயா? குக்கிராமத்திலாம் பாடுது மாமா.
2: பேசிட்டியா? எப்ப பேச போற?
3: பேசவே முடியாது போல இருக்கு.
2: அப்படின்னா?
3: நீ பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ் வந்தது, உங்க அப்பா பெரிய மியூசிக் டைரக்டர் ஆனது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அது கரெக்டா நம்ம லவ்வை பத்தி பேச வேண்டிய நேரத்தில் நடந்தது பார். அதான் ப்ராப்ளம். ஏற்கனவே உங்க அப்பாக்கும் எங்க அப்பாக்கும் ஆகாது, இனிமே சான்ஸே இல்லை.
2: எனக்கு தெரியும், நீ என்ன சொல்ல வந்திருக்கேன் எனக்கு தெரியும். ஓடி போயிடலாம், கூப்பிட போற.
3: வைத்திய மாதிரி பேசுறிய, எத்தனை வாட்டி சொல்றது ஓடி போயிடலாம் கூப்பிட மாட்டேன்னு?
2: நம்ம அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, நாம ஓடி போக மாட்டோம். வேற என்ன பண்றது?
3: வேற என்ன பண்றது? நீயும் நானும் பிரிஞ்சிடலாம். இனிமே நீ வேற, நான் வேற. எனக்கு பாம்பேல எம்பிஏ படிக்க சீட் கிடைச்சிருக்கு, நான் பாம்பே போய் தொலைக்கிறேன். நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா நிம்மதியா இரு, போதுமா? நாம சேர்றதுக்கு வேற வழி இல்லைன்னு கேட்டிய, ஒரு வழி இருக்கு. சப்போஸ் உங்க அப்பாக்கு என்ன பிடிச்சது, எங்க அப்பாவுக்கு ஒன்ன பிடிச்சது, அப்ப நம்ம கல்யாணம் நடக்கும் இல்லையா?
2: ஆமா, எங்க அப்பாவுக்கு எப்படி ஒன்ன பிடிக்க வைக்கிறது, உங்க அப்பாவுக்கு எப்படி என்ன பிடிக்க வைக்கிறது?
1: நானே சொல்லக்கூடாது, அடக்கம்னா அடக்கம், அப்படி ஒரு அடக்கம். யாரோ ஒரு தடியை போய் டிரைவரா சேர்த்திருக்காரு. இந்த பாருமா, அந்த தடியினை தூக்கணும், என் மச்சான சேர்க்கணும். நீ சொன்னா உங்க அப்பா கேட்பாரு. சிபாரிசு பண்ண,
2: அது முடியாது.
1: நீ மச்சான விடு, என் மேல உனக்கு பாசம் இல்லையா?
2: பாசம் இருக்கு, ஆனா அது மட்டும் முடியாது.
1: அதான் ஏங்கறேன்.
2: அந்த டிரைவரை சிபாரிசு பண்ணதே நான் தான்.
3: ஹலோ ராமன் சார். அதான் பாண்டி.
1: நான் என்ன சடுகுடுன்னு சொன்னேன்?
3: புது டிரைவர்.
4: கிளம்புறேன்பா.

0: தொடர்வது பூவெல்லாம் கேட்டுப்பா திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: உங்க பாட்டிக்கு கால் உடைஞ்சிருக்கல?
2: ஆமா.
1: அவங்களை பாத்துக்க புதுசா வந்திருக்கிற நர்ஸ்.
2: உங்க பேர் என்ன?
1: கல்யாணி.
3: யார் நீ?
1: கல்யாணி, டாக்டர் பால திருப்புர சுந்தரியில அவங்க அனுப்புனாங்க.
3: அதுக்காக ஷூ காலோட வீட்டுக்குள்ள வந்தியா? இது என்ன ஹாஸ்பிட்டலா? இது கூட தெரியல, என்ன நர்ஸ் நீ? ஆரம்பமே சரியில்லையே. டேய், நேரா போய் ரைட்ல திரும்பு. ஓ,
1: குட் மார்னிங் மேடம், நான் கல்யாணி, உங்க ஃபேமிலி டாக்டர் டாக்டர் பால திருப்புர சுந்தரி அனுப்புனாங்க.
3: இத பாரு, ஏதோ என் பையனும் டாக்டரும் சொன்னாங்கன்னு தான் போனா போதும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். என்ன தொந்தரவு பண்ணாம முதல்ல வெளியே போ. போ, அங்க போய் ஒரு சேர போட்டு உட்காரு.
1: உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமா?
3: ஆனா ஸ்வீட்டுக்கு தான் என்ன பிடிக்காது, எனக்கு சுகர் கம்ப்ளீட்.
1: எறும்பு புத்துக்குள்ள எழுத்துட்டு போற அளவுக்கு என் உடம்பு பூரா சக்கரை. ஐயோ, அப்படின்னா ஸ்வீட் சாப்பிட கூடாது, தெரியாம குடுத்துட்டேனே.
3: கரெக்ட், தெரியாம தான் குடுக்கணும், தினமும் குடுக்கணும், திருட்டு.

0: கொடுக்கணும். அப்பதான் உனக்கு இங்க வேலை.
1: அவ வேலையில இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. ஏமா, சுகர் பேஷண்ட் ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு தெரியாது என்ன நர்ஸ் நீ?
0: ஏங்க ஏங்க அவளை திட்டுறீங்க? எனக்கு சுகர் இருக்குன்னு அவளுக்கு எப்படிங்க தெரியும்?
1: தெரிஞ்சுக்கணுமா? அப்பதான் நர்ஸ். பாருமா, இனிமே யார் கொடுத்த அவ ஸ்வீட் சாப்பிட்டாலும் உன் வேலைதான் போகும். புரிஞ்சுதா?
2: உங்களுக்கு சுகர் இல்லையே, நீங்க சாப்பிடலாமே.
3: ஹலோ, யா, யூ ஆர் ரைட். ஜானகியா காலேஜ் போயிருக்காங்க. ஐ வில் டெல் தட் யூ ஹவ் கால்ட். வெல்கம். வணக்கம்.
4: என்ன படிச்சிருக்க?
3: 9வது.
4: பேசுற இங்கிலீஷ் கிட்ட பிஏஎம்ஏ மாதிரி இருக்கு.
3: இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசை, தபால்ல கத்துட்டு இருக்கேன்.
4: எங்கிட்ட ஏதாவது போய் சொல்றியா நீ?
3: ஐயோ இல்ல சார்.
4: அப்படி ஏதாவது தெரிஞ்சது அவ்வளவுதான்.
2: ஐயோ, 5 மணி ஆச்சு.
0: ஆகட்டுமே,
2: காலேஜ் விட்டுரும்.
0: விட்டா என்ன,
2: பஸ் எல்லாம் கூட்டம் ஆயிரும். ஓகே மேடம், பாய்.
5: நர்ஸ் ட்ரெஸ்ஸிங்க பேக்ல இருக்கா? மாத்திட்டியா? போலி டாக்டர் மாதிரி போலி நர்ஸ். ஆள் மாறாட்டத்துக்கு ஈபி கோல என்ன தண்டனை தெரியுமா? 6 வருஷம் கடுங்காவல்.
2: யார் நீங்க?
5: கேஆர் பாரதி வீட்டுல நீ நர்ஸா இருக்கியே, அந்த இடத்துல இருக்க வேண்டியவன் நான். என் பேரு தான் கல்யாணம். 16 வருஷம் சர்வீஸ். பயப்படாத, கிருஷ்ணா உங்க லவ் பத்தி சொன்னான், அதனாலதான் நீ அங்க போறதுக்கு அலோவ் பண்ண. அது கூட அந்த மறதி டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி என்ன பார்த்தது இல்ல, அதனாலதான் முடிஞ்சது. புரிஞ்சதா? காதல் புனிதமானது, ஆனா நர்ஸ் தொழில் அதையும் தாண்டி புனிதமானது.
0: இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன்.
6: ஐயோ வேணாம் மேடம்.
0: அது எப்படி, பாம்பேல படிக்கிற கிருஷ்ணன் நம்ம ஹாஸ்பிடலுக்கு எப்படி வந்தான்? இத தெரிஞ்சுக்கலனா என் மண்டை ரெண்டா வெடிச்சிடும்.
6: நீங்க யாரையோ பார்த்து உளறீங்க.
0: சரி, கிருஷ்ணா இங்க இருந்தானா நான் உளறலன்றதை ஒத்துக்கறியா?
6: ஓகே,
0: ஃபாலோ மீ. கிருஷ்ணா இங்க இல்ல, பாம்பேல தான் இருக்கான்னு சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல. இருங்க, டயல் பண்ணி கொடுக்கறேன். 022 பாம்பே கோட், தெரியும்ல? ரேகாவது.
5: ஆகட்டும், ஆள் அங்க இருந்தா தானே.
0: ஹலோ, பாம்பே டாடா இன்ஸ்டிடியூட்.
6: யா,
0: மே கிருஷ்ணா சே பாத் கர் சக்தி ஹூ?
6: கண்டிப்பா பாம்பே தான், தெலுங்குல பேசுறாங்க.
0: ஃபர்ஸ்ட் இயர் எம்பிஏ.
6: ஆ, 1 மினிட் மேம்.
0: ஆ ஆ, வெயிட் கருங்கி.
6: யூ கால் மீ சார். உன் ஃப்ரெண்ட் கிருஷ்ணாக்கு ஃபோன் பா, அவங்க இல்லையே.
7: இருக்கான், இருக்கான், கிருஷ்ணா இங்க இருக்கான்.
6: ஹலோ.
0: ஹலோ கிருஷ்ணா, நான் அம்மா பேசுறேன்டா.
6: அம்மா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நான் நல்லா இருக்கேன். இரு இரு இரு, ஒருத்தர் பேசணுமா. கிருஷ்ணா பாம்பேல இருந்து. இந்தாங்க.
5: ஹலோ, நான் டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி பேசுறேன்.
6: நானும் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க.
5: ரொம்ப முக்கியம். டேய் கிருஷ்ணா, நீ பாம்பேல இருந்தா பேசுற, பக்கத்து ரூம்ல இன்டர் காம்ல இருந்து தானே பேசுற?
6: அது பாத்ரூம்ங்க. டாக்டர் என்னாச்சு உங்களுக்கு? நான் பாம்பேல எங்க காலேஜ்ல இருந்தா பேசுறேன். வேணா எங்க பிரின்சிபல் கிட்ட பேசுறீங்களா? கண்ணாடி போட்டுப்பார், பரவாயில்லையா?
5: நேத்துக்கு எங்க ஹாஸ்பிடல் கேன்டீன்ல ஒரு பையனை பார்த்தேன், அப்படியே ஓ உயரம், ஓ கலரு, ஓ கண்ணு, உன்ன மாதிரியே இருந்தான்.
6: சான்ஸே இல்ல. நீங்க ஞாபகம் மருதியில வேற யாரையோ பாத்துட்டு நான் தாங்குறீங்க. நான் போன் வச்சுட்டுமா?
5: சரி, நான் தான் நர்ஸ் கல்யாணி அனுப்புறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டு வேற நர்ஸ் வச்சுட்டீங்க?
0: ஐயோ டாக்டர், நீங்க அனுப்புற நர்ஸ் தான் கல்யாணி.
5: ஓ, எங்க ஹாஸ்பிடல்ல ஏகப்பட்ட நர்ஸா, அதுல மிஸ் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு குரலை தான் கேட்டிருக்கேன், ஆளை பார்த்தது இல்ல.
6: பாத்திருந்தா மட்டும் ஞாபகம் ஆகும், பயங்கர ஞாபகம் வருது.
5: அப்ப நான் வரட்டுமா?
6: ஐயோ, போன உங்களுது.
5: ஓ, ஐ அம் சாரி.
6: கார்ட்லெஸ்ங்கிறதுனால கேர்லெஸ்ஸா இருக்கிறதா? ஐயா, கம்போசிங்க ரெக்கார்டிங் ஐயா.
4: ஏவிஎம் போப்பா.
8: மாமா, லெஃப்ட்ல போட்டா ரைட்ல போட்டா? மாமா,
1: ஏவிஎம் ஸ்டுடியோ போப்பா. நம்ம வண்டி நிறுத்துற இடத்துல யாரா வண்டி நிறுத்திருக்கா?
8: சிஆர் கண்ணகார் மாமா.
1: 20 வருஷமா நாம நிறுத்துற இடத்துல அவங்க யாரும் நிறுத்திருக்கா?
8: கொழுப்பு மாமா, கொழுப்பு.
1: அவனு சும்மா விட போறது இல்ல. யார் அந்த டிரைவர்? யோ டிரைவர்,
8: ஏ டிரைவர், மாமா கூப்பிடுற கால் கேட்கா.
1: கிருஷ்ணா, அப்பா நீங்க எங்க?
6: புரியுது, என்னடா டிரைவர் நினைச்சு கூப்பிட்டா பாம்பேல இருக்க வேண்டிய நான் இங்க இருக்கேன்னு பாக்குறீங்களா? யோசிக்காதீங்க, அதையும் நானே சொல்லிடுறேன். மெட்ராஸ் ஐடில ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் விஷயமா ப்ரொஃபசர் நான் அர்ஜென்டா இங்க வர சொன்னாரு. அதான்
8: மெட்ராஸுக்கு வந்தது. சரி, ஏவிஎம் ஸ்டுடியோக்கு எதுக்கு வந்த?
6: அப்பாவை பாக்குதான் மாமா.
8: சரியா, பாம்பேல இருந்து எப்படி வந்த?
6: என்ன கேள்வி இது? ட்ரெயின்ல
8: தான். மத்தியானம் பாம்பேல இருந்து அம்மாவுக்கு போன் பண்ணியே?
6: போன் அம்மா பண்ண இல்ல, அம்மா சொன்னாங்களா? போன் பண்ணல, அப்புறம் எப்படி ட்ரெயின்ல வர முடியும்? ஃப்ளைட்ல தான் வந்தேன்.
8: அப்ப அந்த ட்ரெயின்ல வந்தேன்னு சொன்ன?
6: ட்ரெயின்ல வரலான் இருந்தேன், டிக்கெட் கிடைக்கல, ஃப்ளைட்ல வந்தேன் மாமா. அப்பா நான் கிளம்புறேன்ப்பா, இன்னைக்கு நைட்டு பாம்பேல இருக்கணும், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நான் வரேன்ப்பா.
1: இருப்பா, நான் டிராப் பண்றேன்.
6: ஐயோ வேணாம்ப்பா, என்னன்னே டிராப் பண்ணிக்கிறேன்.
4: கார்ல டியூன் கேட்சல் இருக்கு, போய் எடுத்து வாப்போம்.
7: அவன் பாண்டி எங்கேயாவது காரை. சரி சரி,
1: நம்ம வண்டியிலேயே நான் டிராப் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு, நீ உள்ள போய் அந்த ராமநாதன் கூட்டிட்டு.
6: ஐயோ அவர்லாம்.

0: கூப்பிடணும் பாப்பா, டைம் ஆச்சுப்பா.
1: கிருஷ்ணா வண்டி நிறுத்து.
0: எதுக்குப்பா வண்டி நிறுத்த சொன்னீங்க?
1: வண்டி ரிவர்ஸ் எடு.
0: ரிவர்ஸ்ல போய் திரும்பி இந்த ராமநாதன் பாக்கவா.
1: இல்ல பின்னால நம்ம டாக்டர் இருக்காங்க.
0: பின்னாடினா டிக்கி இல்லையா?
1: என்ன விளையாடுறியா? வண்டி ஏதோ பிரேக் டவுன் ஆயிருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல, நடு ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க, என்னன்னு கேட்க
0: வேணா? அப்பா அப்பா ஃபிளைட்டுக்கு நேரமாச்சு, ஏர்போர்ட் போலாம்ப்பா, இதுக்கு தான் நான் ஆட்டோலே போறேன்னு
1: சொன்னேன். என்ன ஃபிளைட் ஃபிளைட்னு குதிக்கிற? இன்னும் ஃபிளைட்டுக்கு 1 hour இருக்கு, நான் வந்து ஏத்தி விடுறேன், நீ ரிவர்ஸ் எடு.
2: ஹலோ கேஆர்பி சார்.
1: என்ன டாக்டர், என்ன ப்ராப்ளம்?
2: வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஹாய் கிருஷ்ணா. ஐயோ கிருஷ்ணா, நீ எப்படி இங்க குழம்புறியே?
1: என்ன டாக்டர், நீங்க நார்மலா பேசினாலே நாங்க குழம்புவோம், இப்ப நீங்க குழம்புறீங்க.
2: குழம்புல கேஆர்பி சார், மத்தியானம் பாம்பேல இருக்கிற கிருஷ்ணா கூட போன்ல நான் பேசினே.
0: ஓ, நீங்களும் பேசுனீங்களா?
2: என்னது, நீங்களும் பேசுனீங்களாவா? என்ன விளையாடுறியா? பாம்பேல இருந்து போன்ல நீ தானே என் கூட பேசினே?
0: நீங்க போன் பண்ணும்போது பாம்பேல இருந்து ஃளைட் பிடிச்சு மெட்ராஸ் வர டென்ஷன் இருந்தேன், இப்ப மெட்ராஸ்ல இருந்து ஃளைட் பிடிச்சு பாம்பே போற டென்ஷன் இருக்கேன். ஆளை விடுங்க.
2: சரி, நேத்துக்கு நீ எங்க இருந்த?
0: டாக்டர், என்ன கேள்வி இது? பாம்பேல தான்.
2: ஏய், நேத்துக்கு நீ ஹாஸ்பிடலுக்கு வரல?
0: அது பால் பாண்டியா இருக்கும்.
2: இப்ப நீ வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. நேத்துக்கு வந்தவன் பால் பாண்டின்னு உனக்கு எப்படி தெரியும்?
0: நீங்க சொல்லித்தான்.
2: நான் சொன்னனா?
0: ஆமா, நான் என்ன உங்களை மாதிரி ஞாபகம் வருதுயா? நீங்க தானே நேத்து போன்ல என்ன மாதிரி ஒருத்தன ஹாஸ்பிடல்ல பார்த்தேன், அவன் பேர் பால் பாண்டின்னு சொன்னீங்களே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா?
1: ஏய்யா, இந்த விஷயத்தை தோட விட்டுருங்க, நான் வர்றேன்.
0: வரேன் டாக்டர், பாம்பே போயிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்றேன்.
1: பார்க்கலாம் டாக்டர்.
3: ஏய், அந்த டிரைவர் வந்து சீட்டு கிழிச்சு
1: அனுப்பிடா. வந்தா தானே சீட்டு கிழிச்சு அனுப்புறதுக்கு, அவன் கேஆர்பிக்கு வண்டி ஓட்ட.
0: என்ன மனுஷங்கய்யா?
3: டேய், எழுதுடா.
0: சொல்லுங்க.
2: கிருஷ்ணா பிரச்சனை பழசுடா, அது பழகி போச்சு. ஆனா புதுசா என்னன்னா, நர்ஸ் கல்யாணியா பார்த்தேன்.
4: டிரைவராவா?
2: ஜானகியா பார்த்தேன்.
4: அது யாரு ஜானகி?
2: சிஆர் கண்ணனோட பொண்ணு.
4: ஸ்டாப் இட், நிறுத்துங்க டாக்டர். முதல்ல கிருஷ்ணாவை பாத்தீங்க, அதுக்கப்புறம் பாண்டிய பாத்தீங்க, நர்ஸ் கல்யாணியை பாத்தீங்க, இப்ப ஜானகி பாத்தீங்க. நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது யார் தெரியுமா? டாக்டர், ஒரு பைத்தியக்கார டாக்டர். வண்டி எங்க விட? கீழ்பாக்கமே இல்ல குடசீலமா?
0: ஐயா, ஏவிஎம் தானே?
2: இல்லப்பா, கேகே ஜுவல்லரி போனோம், டிநகர்ல இருக்குல்ல.
0: சரிங்கம்மா,
5: முதல்ல ஜானகி காலேஜ் போயிடு, போகும்போது அவளையும் கூட்டு போயிடுவோம்.
2: ஜானகி எதுக்கு? நகை தானே எடுக்க போறோம், அவ பாட்டு கிளாஸ் அட்டன் பண்ணட்டுமே.
5: இப்போ பாரு, லஞ்ச் டைம் தானே, கூட்டிட்டு போயிட்டு ஒரு மணி நேரத்தில் திருப்பி கொண்டு வந்து காலேஜ்ல விட்டுரும்.
0: ஐயா, சின்னம்மா காலேஜ் திருவான்மூர்ல, கேகே ஜுவல்லர் ஸ்ரீநகர்ல, டிராஃபிக்ல லேட் ஆயிரும், பாப்பாவை ஒரு நேரத்தில் விட முடியுமான்னு தெரியல. நான் வேணா நான் கிடைக்க போயிட்டுங்களா?
5: ஏய், எனக்கு தெரியும் நீ போ.
0: அப்ப நிச்சயமா காலேஜ் தான் போறங்களா?
5: ஜானகி காலேஜுக்கு போ. ஏன் நிறுத்திட்ட?
6: என்னால
2: எந்திரிச்சு போய் எடுக்க முடியுமா? நீ போயிடு. எப்படி சின்ன வயசு?
6: இல்ல, எனக்கு சின்ன வயசுல போயிட்டாங்களே.
2: சரி சரி, இங்க என்ன அழுதுட்டு இருந்தா? எப்படி கிளம்ப? ஐபிஐஎல்ஐஸ்ஏடி பொண்ணு அழுதுட்டே போகுது. அவ பாட்டி இறந்து போயிட்டாங்களாம்.
6: பாவம், சின்ன வயசு.
2: துக்கத்துக்கு நீங்க போறீங்களா? எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போக முடியல, அங்க நான் எப்படி போறது? சரி, நான் போயிட்டு வரேன். நானே போல. சா வீட்டுக்கெல்லாம் நீங்க எதுக்கு போய்கிட்டு? சா வீட்டுக்கா? டிநகர் கேகே ஜுவல்லருக்கு போயிட்டு வரங்க.
7: அப்போ என் பொண்ணுக்கு உங்க பையன் கிருஷ்ணா கொடுக்க உங்களுக்கு சம்மதம்?
1: என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சம்மதம் சொல்லிதானே சம்மந்தி மாட்ட சொல்லி அனுப்பிச்சே? ஏமா சொல்லலையா?
7: சொன்னாங்க. இருந்தாலும் பொண்ணை பெத்தவங்கிற முறையில நானே நேர்ல வந்து கேட்கணும் இல்லையா?
0: இந்த கல்யாணத்தால உங்க பையனும் எங்க அண்ணன்

0: மட்டும் சேர போறது இல்ல, இன்னொரு சம்மதம் நடக்க போகுது. உங்களையும் கண்ணன் சார் தான் சொன்னேன். என் ஒய்ஃபுக்கு கண்ணன் சார் ரொம்ப நெருங்கின உறவு. இந்த கல்யாணம் வந்துச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுதான் ஆகணும். என்னன்னு
1: இல்லையா பின்ன?
2: கண்ணன் சம்பந்தப்பட்ட யாருகிட்டையும் நான் சம்பந்தம் வச்சுக்க முடியாது. அதுக்காக நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சம்பந்தியம்மா, மறுபடியும் பொண்ணு பார்க்க போனீங்கன்னா அந்த கண்ணனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு ஒரு தடவைக்கு நாலு தடவை செக் பண்ணிக்கோங்க.
0: கல்யாணம் தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. நாம் அந்த அம்மாட்ட கொடுத்த நகையை திரும்ப வாங்கிட்டுமா? ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லைண்ணே, 300 சவர நகை.
3: ஏண்டா, இந்த நகையெல்லாம் கருப்பு பணத்தில் வாங்கினதுன்னு இன்கம் டேக்ஸ் காரங்கிட்ட மாட்டி விட்டுருவோமா?

0: Ram Kumar from Income Tax Department. Janaki from Enforcement Directorate.
1: Sir, நாங்க இங்க சோதனை போட வந்திருக்கோம். இங்க கூட கோஆப்பரேட் பண்ணுங்க. If you do that, எல்லாமே ஸ்மூத்தா முடியும்னு நினைக்கிறேன்.
2: Yes, தாராளமா செக் பண்ணுங்க. நான் ஒழுங்கா டாக்ஸ் கட்டுறவன், மனசாட்சி படி வாழ்றவன்.
0: சார், இந்த ப்ராப்பர்ட்டி பத்தின டீடைல்ஸ்.
2: எந்த ப்ராப்பர்ட்டி?
0: நீலாங்கர்ல ஏதோ வாங்கியிருக்கிறதா?
2: இன்னும் 5 மினிட்ஸ்ல ஆடிட்டர் வரதே வந்துருவாரு, அவர் டீடைல்ஸ் கொடுப்பார். மேடம், சினிமா இண்டஸ்ட்ரியில அதிகமா வரி கட்டுறவங்கள நான் ஒருத்தன், தெரியுமா உங்களுக்கு?
1: அதனால மட்டும் நீங்க உண்மையை மறைக்கலன்னு ஆயிடாத சார். நாங்க இங்க கடமையை தான் செய்றோம்.
2: நான் நேர்மையான
0: தெரியும் சார். இருந்தாலும் கணக்குல வராத பணத்துல நீங்க எக்கச்சக்கமா நகைய வாங்கி குமிச்சிருக்கிறதா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கே
2: சார்.
3: கேகே ஜுவல்லர்ஸ் கொடுத்தா மேல இருக்கும் மாட்டினா மானமே போயிடும்.
1: சம்பளத்துக்கு
3: வேலைக்கு இருக்கிற இவனுக்கு இருந்த அக்கறை கூட
4: பண்ணுங்க. கேஆர் பாரதி பஞ்சுனா நெருப்பு யாரு? சிஆர் கண்ணு. அங்க போய் ஏதாவது மேட்டர் கிடைக்குதான்னு பாரு.
5: ஓகே சார். தாத்தா
6: உட்காரு.
5: நான் தின சினிமா பத்திரிகை நிருபர்.
6: நான் இல்லைண்ணா.
5: அட அது இல்ல தாத்தா, சிஆர் கண்ணன் சார் கிட்ட ஒரே ஒரு பேட்டி மட்டும் எடுக்கணும்.
6: அது முடியாது.
5: ஏன், வீட்டுல இல்லையா?
6: அவரு பர்சனல் வேலையா இருக்க.
5: பேட்டி கூட கொடுக்க முடியல. அப்படின்னா பர்சனல் வேலை
6: தூக்கிட்டு இருக்காரியா? தூங்கிறது பர்சனல் வேலை.
5: ஏழு மணிக்கலாமா? ஏங்க அப்படி அல்வா கொடுக்குறீங்க? வேட்டி எடுக்காம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்.
6: சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வைக்கிறீங்க? அவர் தண்ணி அடிச்சிருக்காருயா? போதையில பேட்டி கொடுத்தா எடுப்பியா? நல்லா இருக்குமா? போயிட்டு வா, நாளைக்கு வா.
5: மறந்தாத்தா ஒரு
7: கொண்டிருக்கும் பூவெல்லாம் கேட்டுப்பா திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.

0: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பூவெல்லாம் கேட்டுப்பா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: இந்த பத்திரிகை படிச்சீங்களா? என்ன குடிகாரன் எழுதியிருக்கான், அதை படிச்சுட்டு அவன் எனக்கு துக்கம் சரிக்க போன் பண்றான். உன் நல்லதுதான் சொல்ல உன் நல்லதுதான் சொல்றேன்னு கண்ட வேலை எனக்கு அட்வைஸ் பண்றான். தேவையா எனக்கு அவமானமா இருக்கு.
2: என்னங்க பத்திரிக்கைக்காரங்க அப்படிதான் எழுதுவாங்க, நீங்க மட்டும் தான் குடிக்கிறீங்களா?
1: முன்னாலே மார்க்கெட் போனதுக்கானுமே நான் குடிச்சதுனாலதானா? இப்ப நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர் இருக்கல, அந்த இடத்த குடிச்சு அழிச்சிருவனா? இவன் எழுதுனா உடனே மார்க்கெட் போயிடுமா? அதெல்லாம் கூட எனக்கு வருத்தமா இல்ல. இந்த நியூஸ் சொன்னதே இந்த வீட்டுல இருக்க ஒரு ஆள் தான் பத்திரிகையில ஆணித்தரமா எழுதியிருக்கான். எப்படி இருக்கும் எனக்கு?
3: சொல்லுங்க

0: பத்திரிக்காரன் நான் எவ்வளோ சொல்லி உங்களை பேட்டி எடுக்காமல் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் நண்பருக்கு வேறு வழி தெரியாமல் நான் தான் நீங்கள் குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டேன்.
1: வேலையை விட்டு அனுப்பிச்சிட அவனை, இங்கே இருக்கக்கூடாது அவன். முதல்ல அவனை வீட்டு விட்டு வெளியே போச்சு, என் கண்ணு முன்னால் நிற்கக்கூடாது. ஆமாம்,
2: 3 cheers.
1: முதல் ரவுண்டு தான் 3 cheers, மூணாவது ரவுண்டுக்கு எதுக்கு?
2: இல்ல இல்ல, உங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் வந்த மூணு படங்கள் 100 days ஓடி இருக்கு, அதான் தனித்தனியா சொல்லாம மொத்தமா 3 cheers.
3: நான் தண்ணி அடிச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க, ஆத்மார்த்தமா சொல்றேன். இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணங்கள்ல உங்க மியூசிக்கும் ஒண்ணு.
2: அது என்ன முக்கியமான காரணங்கள்னு பண்மையில சொல்லி கூட்டத்தை சேர்க்கிறீங்க? ரெண்டு ரவுண்டு போட்டாச்சு இல்ல, தைரியமா ஒத்துக்குங்க. படம் 100 நாள் ஓடுறது ஒரே காரணம் எங்க அண்ணாவோட மியூசிக் தான். ரோஸ் பிளஸ் சிரிச்சு மழுப்புனா அது என்ன அர்த்தம்?
3: உங்க அசிஸ்டன்ட் குடிச்சிட்டு நல்லாவே உளர்றாரு,
2: ஒத்துக்கிறேன். உங்க அசிஸ்டன்ட் எல்லாம் குடிக்காமலே உளருவாங்க. இன்னைக்கு இந்த படம் ஓடுறது காரணம் அண்ணாவோட பாட்டு இல்லைங்கிறீங்களா?
3: அப்படி சொல்லல, பாட்டும் காரணம்னு நான் சொல்றேன், பாட்டு மட்டும்தான் காரணம்னு நீங்க சொல்றீங்க.
1: அவன் மட்டும் இல்லையா, ஒரே அதான் சொல்லுது.
3: 5 பாட்டு இருக்கு, மொத்தம் 2 ரீல் வருமா? மீதி 12 ரீல் நில்லுன வெள்ளக்கார மாதிரி படம் எடுக்கியா?
1: பாட்டே இல்லாம
3: பேசுதலா இருக்கு. என்ன விஷயம்?
4: டைரக்டர் வேணு மகாதேவன் இல்ல, அவரே எங்க அப்பா குடிச்சிட்டு தப்பா பேசிட்டாரு, அப்படி அவரை பேசினதுக்காக வருத்தப்பட்டு எங்க அப்பா ஃபீல் பண்றாரு. ஆமா இருக்கு.
3: நீ
0: யார் அவர் பிஏவா?
5: டிரைவர் டிரைவ்

0: பேசுறதுக்கு எனக்கு வயசு கிடையாது, ஆனா மறக்கிறதுக்கு மனசு இருக்கு.
1: தேங்க்ஸ் சார்.
0: தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, உங்க டிரைவர் பாண்டிக்கு சொல்லுங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஷூட்டிங்கு, பில்லியர்ட்ஸ் கிளப்பு, ரோடு, வீடுன்னு எங்கே போனாலும் என் பின்னால் சுற்றி சுற்றி வந்து ராத்திரி பூரா மழையில் நின்று என் மனசை மாற்றி இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு அவன் தான் காரணம்.
2: நீ பண்ணது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. யாரை கேட்டு என் ஒய்ஃபை பாட வச்சேன்?
3: யாரை சார் கேட்கணும்? பாட போகிறது அவங்க கேட்டு பாடினாங்க, கேட்க போகிறது ஜனங்க கேட்டு வச்சாங்க.
2: பேசல, நீ செஞ்சதே தப்பு, அதுக்கு பதில் பேசுறது அதை விட தப்பு. நீ செஞ்ச காரியத்துக்கு என்கிட்ட மன்னிப்பு கிட்ட கூட பத்தாது.
3: மன்னிப்பா? அது கூட நான் எதுக்கு கேட்கணும்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்?
2: அப்பா நீ மன்னிப்பு கூட கேட்க மாட்டேன்.
3: சரி, மன்னிப்பு கேட்கலன்னா என்ன சார் பண்ணுவீங்க? வேலையை விட்டு தூக்குவீங்க. வேலை போட பரவாயில்ல சார், ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, உங்களை கேட்காம உங்களை பாட வச்சது கூட உங்களுக்கு கோவம் இல்லை. உங்க கோவமே அவங்க பாடினதுதான். ஏன் சார் எவ்வளவு பாடகளை என்ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க?

0: என்ன பார்க்க ஹோட்டலுக்கெல்லாம் வந்துட்டு உட்காருங்க சார். சார் சாப்பிட்றதுக்கு ஏதாவது
1: இல்லை, அதெல்லாம் ஒன்றும் அன்னைக்கு பார்ட்டியில் தண்ணி அடிச்சுட்டு அந்த டைரக்டர் கிட்ட ரொம்ப தப்பாக பேசிட்டேன். அவர் மன்னிச்சாதான் என் மனசு நிம்மதியாகவும் ஆயிடுச்சு. நான் உன வீட்டை விட்டு வெளில அமைச்சாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம நீ இந்த காரியத்தை ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி, நாளைக்கு மதியம் நம்ம வீட்டுக்கு வந்துடு சாப்பாட்டுக்கு.
2: கூப்பிட்டேன்
0: சார். அவர் பொண்ணை லவ் பண்ணுறேன் சார், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறக்கு உங்கள் உதவி வேணும்.
2: ஏன்பா, எதனா பிரச்சனையா?
0: ஆமாம் சார்.
2: பிரச்சனை பண்ணுறது யார், பொண்ணோட அப்பாவா இல்லை உன் அப்பாவா?
0: இல்லை ரெண்டு பேரும் தான்.
2: என்ன பிரச்சனை? நீங்கள் லவ் பண்ணுறத ரெண்டு அப்பாக்கும் பிடிக்கலையா?
0: நீங்கள் வேற ரெண்டு அப்பாவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கல, பிரச்சனையே அதுதான்.
2: ம், புரிஞ்சிச்சு. உனக்காக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசி

0: பொண்ணு கேட்கணும் அதானே?
1: மாப்பிள்ள கேட்டு வரணும்னு சொன்னேன், எங்க வரணும்னு சொல்லலையே.
2: மகாலிங்கபுரம் கெஸ்ட் ஹவுஸ்.
0: எங்க வரணும்?
3: மகாலிங்கபுரத்துல ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ்.
2: இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான், வாங்க ப்ளீஸ்.
1: மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்தாச்சா?
3: நாங்க இந்த மாதிரி பண்ணது ஒரு நல்லதை நினைச்சு. எனக்கு ஜானகியும் ஜானகி கண்ணையும் பிடிக்கும், ஆனா உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது.
0: நிறுத்தரா, இத்தனை நாளா நல்லவனா வச்சது இதுக்குதானா? கல்யாணம் அது இதுன்னு பேசுறேன், குலக்காரன் ஆயிடுறேன்.
1: இந்த கண்ணை மாறவே இல்லை பாத்தியம்மா. எங்க சண்டையினால உங்க கல்யாணம் நிக்க வேண்டாம், அதை நான் நடத்தி வைக்கிறேன்.
3: வேண்டாம்ப்பா, நீங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்கணும் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். அவர் சம்மதம் இல்லாம எங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா.
2: ஜானகி அவருக்கு மட்டும் பொண்ணு இல்லை, எனக்கும் பொண்ணுதான்ப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. பாரதி சார், நாம தேதி குறிப்போம், மண்டபம் பார்ப்போம், பத்திரிக்கை அடிப்போம், அவர் நிச்சயமா கல்யாணத்துக்கு வருவார், எனக்கு நம்பிக்கை இருக்கு.
4: அண்ணா, ஒரே பொண்ணு, அவளுக்கு கல்யாணம், பிடிவாதத்தை விட்டுருங்க, கல்யாணத்துக்கு வாங்க. அப்படி நீங்க வரலனாலும் வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு போகத்தான் போறாங்க. அப்படி போயிட்டா அந்த அவமானத்தை உங்களால் தாங்கிக்க முடியுமா?
0: ஏய், உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என் பேச்சு மீறி என் பொண்டாட்டியும் பொண்ணும் போயிடுவாங்களா?
1: உன் கல்யாணத்துக்கு தேதி முடிவு பண்ணியாச்சு. 14 முகூர்த்தம் 9:30 ரிசப்ஷனுக்கு சுதா ரகுநாதன் கச்சேரி.
0: கல்யாணம் ஆன உடனே அப்படியே போயிட வேண்டியதானே? இங்க எதுக்கு வந்தீங்க? ஆசீர்வாதம் வாங்கத்தானே? அதுக்கு மட்டும் நான் வேணும் இல்லை? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து தலையாட்டிட்டு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது என்னை வெட்டிங்க பாருங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லையா, நீங்களாம் நிஜமாவே என் மேல மரியாதை வச்சிருக்கீங்களா இல்லையா? மரியாதை இல்லாத வீட்டில் நான் எப்படி இருப்பேன்?
3: நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, எங்க ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலாம். உங்க சம்மதம் இல்லாமல் அது நடக்கும் நடக்காது. முகூர்த்த நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம். ரெண்டு அப்பா அம்மா சம்மதத்தோடு தான் அந்த கல்யாணம் நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரு, நீங்களும் எப்போ ஒத்துக்கிறீங்களோ அப்போ தான் அந்த கல்யாணம் நடக்கும். அதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம் காதலர்களாகவே. இதோ உங்கள் பொண்ணு, உங்ககிட்டயே விட்டுட்டு போகிறேன்.
0: என்ன நினச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு வருவேன், என் பொண்ணை லவ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிக்கன்னு கூட்டிட்டு போவே, தாலி கட்டாம கொண்டு வந்து விட்டுருவேன். என்ன விளையாடுறியா? நான் பொண்ணுக்கு அப்பாயா? அப்படிதான் சொல்லுவேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதும்ப. நீ வந்து என்ன சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைப்பியா? அதை விட்டுட்டு தியாகம் பண்ணியாமே பெரிய தியாகம். கோபார், இப்ப மரியாதை வந்து என் பொண்ணு கத்த தாலி கட்டு, இல்ல நடக்கிறதே வேற. வா.
5: நேர்களது இவரை கேட்டது ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கிய பூவெல்லாம் கேட்டுப்பா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சூர்யா, ஜோதிகா, விஜயகுமார், நாசர், டெல்லி கணேஷ், வடிவேல், கோவை சரளா மற்றும் பலர். இசை யுவன் சங்கர் ராஜா, கதை வசனம் இயக்கம் வசந்த்.
6: நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று மாலை 5 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ரோஜா என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 7:30 உழவர் உலகம், சவுக்கு சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதாம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.
7: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
8: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
7: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
9: அந்த நாள்

0: கிளே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. இன்றைய நிகழ்ச்சியில் ரோஜா என்ற வார்த்தை தொடர்பான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக காதலர் தினம் படத்திலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல். உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் போக்கின்றன. ஓர் நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமி. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். உடல்கள்தான் ரெண்டு, உணர்வுகள் ஒன்று ரோஜா.

பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து பி உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல். விழி அசைவில் உன் இதழ் அசைவில் இதயத்திலே இன்று ஒரு இசைத்தட்டு சுழலுதடி. புதிய இசை ஒரு புதிய திசை, புது இதயம் இன்று உன் காதலில் கிடைத்ததடி. காதலை நான் தந்தேன், வெட்கத்தை நீ தந்தாய், நீ நெருங்கினால் இளமை கூடுகிறது.

பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக, வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன், இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன், பூவிலே மெத்தைகள் தைப்பேன், கண்ணுக்குள் மங்கையை வைப்பேன். இந்த அழகான வரிகள் இடம்பெற்ற பாடலின் திரைப்படம் நினைவெல்லாம் நித்யா. பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நிலையத்தின் நேரம் சரியாக 5:16:42. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இன்று ரோஜா என்ற வார்த்தை தொடர்பான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளமை காலங்கள் படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல். என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும், உன் வாசலில் என்னை கோலமிடு, இல்லை என்றால் ஒரு சாபமிடு. பொன்னாரமி, தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து, என்னோடு நீ பாடிவா சிந்து.

பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரோஜா என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா மோகன் பாடிய பாடல். வீசுகின்ற தென்றலே வேலை இல்லை நின்று போ, பேசுகின்ற வெண்ணிலா பெண்மை இல்லை ஓய்ந்து போ, பூ வளர்த்த தோட்டமே கூந்தல் இல்லை தீர்ந்து போ, பூமி பார்க்கும் வானமே புள்ளியாக தேய்ந்து போ, பாவை இல்லை பாவை தேவை என்ன தேவை, ஜீவன் போன பின்னே சேவை என்ன சேவை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:30. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி. திரையிசையில் காதல் மன்னன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: விளம்பரங்களைத் தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஏற்பாடு ஆயிடுச்சு.
3: எதுக்கு?
2: குட்டியோட ஃபீஸுக்கு.
3: காட்டு.
2: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
3: யாரு கொடுக்கற

0: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். சுயமாக சிந்திப்பதும் அணியாக செயல்படுவதுமே கல்வியின் சரியான அளவீடுகள் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வங்கித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய உயர் அதிகார குழு விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமர் அறிவித்துள்ள சக்தியின் 7 தாரைகள் வேளாண் வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் முக்கிய வழிகாட்டியாக அமையும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சோலைநகர் அரசு சிபிஎஸ்இ தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டு கூடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். சுயமாக சிந்திப்பதும் அணியாக செயல்படுவதுமே கல்வியின் சரியான அளவீடுகள் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். 2020 தேசிய கல்விக் கொள்கையில் இந்த அம்சங்களுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக இன்று திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். 2014 பின்னர் நாட்டில் 16 ஐஐடி, 12 எய்ம்ஸ் உட்பட பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளதாகவும், உயர்கல்வித்துறையில் இவ்வளவு பெரிய விரிவாக்கத்தை முன் எப்போதும் நாடு கண்டதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சியில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தேசிய நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இவர்களின் ஆற்றலும் அமைப்பு சார்ந்த அனுபவமும் கட்சிக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் இடையிலான இணைப்புகளை வலுப்படுத்துவதாக அமையும் என சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். முன்னதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தேசிய அளவிலான கட்சியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை புதுடில்லியில் இன்று அறிவித்தார். இதன்படி திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா, திரு ராம் மாதவ், திரு ரேகா வர்மா உட்பட 13 பேர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கட்சியின் தேசிய பொருளாளராகவும், திரு பி எல் சந்தோஷ் கட்சியின் தேசிய அமைப்புச் செயலாளராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார். திரு வினோத் தாவ்டே, திரு சுனில் பன்சால், திருமதி ஸ்மிருதி இரானி உட்பட 8 பேர் கட்சியின் தேசிய பொதுச் செயலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பிஜேபி இளைஞரணியின் தலைவராக டாக்டர் ஹேமங் ஜோஷி, மகளிர் அணி தலைவராக திருமதி ரூப்மார் சௌத்ரி, விவசாயிகள் அணி தலைவராக திரு பன்சிலால் குர்ஜார் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பீகார் மாநிலம் லக்கிசாராய் மாவட்டத்தில் இன்று கூட்ட நெரிசல் சம்பவத்திலும், மேற்கு வங்க மாநிலம் பீர்பூம் மாவட்டத்தில் உள்ள தாராபீட் பகுதியில் தீ விபத்திலும் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். தாராபீட் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத்தொகையும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் உதவியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லக்கிசாராய் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். லக்கிசாராய் மாவட்டத்தில் உள்ள அசோக்தாம் ஆலயத்தில் இன்று ஜலாபிஷேக விழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 7 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் 10 பேர் மோசமான காயமடைந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் தாராபீட் பகுதியில் இன்று அதிகாலை 4 மாடி ஓட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். விக்சித் பாரத் இலக்கை எட்ட ஏதுவாக வங்கித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய உயர் அதிகார குழு விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் பொதுத்துறை வங்கிகளுக்கு இடையிலான இரண்டு நாள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசினார். உயரதிகார குழுவின் பரிசீலனைக்கு ஏற்ற பல்வேறு கருத்துக்கள் நடப்பு மாநாட்டில் வெளியாகும் என தாம் நம்புவதாக கூறினார். இந்திய வங்கிகள் தற்போது வலுவான நிலையில் உள்ளதாகவும் வங்கி

0: வங்கிகளின் வாராக்கடன்கள் முன் எப்போதும் இல்லாத அளவில் குறைந்திருப்பதால் எதிர்கால சீர்திருத்தங்களுக்கு வலுவான அடித்தளம் கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் உயர்நிலை நிர்வாகிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு இந்திய வங்கி மற்றும் நிதித்துறையில் உருவாகி வரும் புதிய வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கிறார்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சுதந்திர தினத்திற்கு முன்பாக 14 மாநிலங்களுக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட விரிவான நடவடிக்கைகளில் ISI ஆதரவுடன் கூடிய ஷாஜத் பட்டி தீவிரவாத கும்பலை முற்றிலுமாக அழித்து தீவிரவாத தாக்குதல் குறித்த சதி திட்டங்களை முறியடித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இக்கும்பலைச் சேர்ந்த 200 மேற்பட்ட தீவிரவாதிகளை ஒருங்கிணைந்த நடவடிக்கை மூலம் பாதுகாப்பு படையினர் கைது செய்து பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டுகள், ஆயுதங்கள் மற்றும் வேவு பார்ப்பதற்கான CCTV கேமராக்களை கைப்பற்றியிருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை கொஞ்சம் கூட சகித்து கொள்ள முடியாது என்பதான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு இதுவே சிறந்த உதாரணம் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர தின உரையில் வெளியிட்ட சக்தியின் 7 தாரைகள் நாட்டின் வேளாண் வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் முக்கிய வழிகாட்டியாக அமையும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமரின் இந்த தொலைநோக்கு பார்வையை மக்களை மையமாக கொண்ட திட்டங்கள், திறம்பட்ட அமலாக்கம் மற்றும் வெளிப்படையான கண்காணிப்பு நடைமுறைகள் மூலம் செயலாக மாற்ற அரசு பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
0: பிரதமர் அறிவித்த சக்தியின் 7 தாரைகளில் வேளாண் துறை மற்றும் உணவு உற்பத்தியை வலுப்படுத்துதல், உலக நெருக்கடிகளால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத விதத்தில் சலுகை விலையில் உரம் வழங்குதல், உணவு 18 துறையின் விரிவாக்கத்திற்கு முன்னுரிமை அளித்தல் உள்ளிட்ட அம்சங்கள் அடங்கும். சக்தியின் 7 தாரைகள் குறித்த உறுதியேற்பு நிகழ்ச்சி மத்திய வேளாண் அமைச்சர் தலைமையில் புதுடெல்லி பூசா வளாகத்தில் நாளை நடைபெற உள்ளது. புதிய இலக்குகள் தொடர்பாக பல்வேறு துறையினர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், லாக்பதி தீதி திட்டத்தின் விரிவாக்கம் மற்றும் விவசாயிகளின் நலன் தொடர்பான பல்வேறு முடிவுகளுக்கு இந்நிகழ்ச்சியின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படும். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் வேளாண்மை உள்ளிட்ட ஊரகத் துறைகளின் பங்களிப்பை அதிகரிப்பது குறித்த இந்நிகழ்ச்சியில் முற்போக்கு விவசாயிகள், லட்சாதிபதி சகோதரிகள் மற்றும் வேளாண் 18 பொருட்களின் ஏற்றுமதியாளர்கள் பங்கேற்க உள்ளனர்.
1: புதுச்சேரியில் சோலைநகர் அரசு CBSE தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டு கூடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். அரசு பள்ளி மாணவர்கள் நன்கு படித்து வாழ்வில் உயர வேண்டுமென்றும் இதற்கு வழிகாட்டியாக ஆசிரியர்கள் செயல்பட வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார். கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். திரு நமச்சிவாயம் இன்று பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கான ஒருங்கிணைந்த சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரியில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பு பேருந்து இயக்கப்படும் என அவர் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை 18 தேதி நடைபெறுவதாக இருந்த பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் வரும் 20 தேதி வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களால் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 23 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக குமரி மாவட்டம் தர்மபுரத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையே இலங்கையின் கல்லே நகரில் நடைபெறும் முதலாவது டெஸ்ட் போட்டியின் 3 நாளான இன்று இலங்கை அணி 284 ரன்னுக்கு முதல் இன்னிங்ஸ் ஆட்டத்தை இழந்த நிலையில் மழை வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட நேரத்திற்கு சற்று முன்பாகவே இன்றைய ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. முன்னதாக இந்திய அணி 462 ரன்னுக்கு தனது முதல் இன்னிங்ஸ் ஆட்டத்தை இழந்தது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயமாக சிந்திப்பதும் அணியாக செயல்படுவதுமே கல்வியின் சரியான அளவீடுகள் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வங்கித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய உயர் அதிகாரக்குழு விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமர் அறிவித்துள்ள சக்தியின் 7 தாரைகள் வேளாண் வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் முக்கிய வழிகாட்டியாக அமையும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சோலைநகர் அரசு சிபிஎஸ்இ தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டு கூடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
1: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா,
2: பாரு, வருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும்.
3: மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
3: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: पीएम फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले.
6: लक्ष्मी प्रभा आपटम त्रिकोण पकड़ बड़कमी ग्राम वो अंजुकी ना आंकड़ों और उद्यवा समय नंबर वे
7: अरवि
8: விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
7: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
9: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:22:12. மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் பாடல் பாம்பே சகோதரிகள் பாடியது

நிலையத்தின் நேரம் சரியாக 6:37. 3 நொடி. உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒலித்துக் கொண்டிருக்கும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் நித்யஸ்ரீ மகாதேவன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பூஷணி கல்யாணராமன் பாடியது.

குறைஞ்சதும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நேர்களே, இன்று இரவு 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. இனி மற்ற நிகழ்ச்சிகள். இரவு 7:00 முதல் 7:15 8:00 முதல் 8:30 8:45 முதல் 8:58 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், சவுக்கு சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதாம்பாளையம் கிராம உழவர் ஆர். ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் பண்ணைச் செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் இன்றிரவு 7:02 முதல் 7:15 7:25 முதல் 8:00 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ புதுவை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். முதன்மை அலைவரிசையில் நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். சித்ரா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்போர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சிறுநீர் பையில் வரக்கூடிய கேன்சர் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறைத் தலைவர் டாக்டர் கே. சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 8:30 முதல் 9:00 தகவல் தளம். 9:00 அரங்கிசை, இதில் கே. எல். ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம். விஜயகணேஷ் அவர்களின் வயலின் இசை. மன்னார்குடி என். சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். பாபநாசம் எஸ். சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேரலையில் நேயர் நேரம் தலைப்பு செல்போன் நல்லதா கெட்டதா நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். நண்பகல் 12:00 விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம்பட்டம் விழுக்கம் 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் சித்திரம் நிறைவு பகுதி. எழுத்தாக்கம் எஸ். சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை சிவ கௌரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம் அவதூறு வழக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை.
2:55 வானிலை அறிக்கை.

சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல். ஓஎஸ் அருண் அவர்கள் பாட்டு கேட்கலாம். மாலை 4 வாய்மையே வெல்லும் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை தேவா, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பி வாசு. 5 பொன்மாலை பொழுது விழி என்ற தலைப்பில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 முதல் 7:15 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, செல்ல பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை, கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிகா அவர்களின் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. இரவு 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 தேன்மழை, 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை வரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:03:05 இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இந்நாளின் நிகழ்ச்சிகள் எஃப்எம் ரெயின்போவில் காலை 7:30 முதல் 7:40 வரை, PWF உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:40 முதல் 8:00 வரை வணக்கம் மக்களே, 8:02 முதல் 6:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனிவாசன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச் கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, அவதூறு வழக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தலை சுற்றல் மற்றும் காது தொடர்பான காரணங்கள் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை நிறுவனம் காது மூக்கு தொண்டை பிரிவு தலைவர் தலைமை மருத்துவ அதிகாரியுமான டாக்டர் கே சிவசங்கர் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு, 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதி. தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15, பிற்பகல் 2:00 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். இதன்படி திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா, நாகராஜா உள்ளிட்ட 13 பேர் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு பி எல் சந்தோஷ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும், திரு ஷிவ் பிரகாஷ், திரு சாதன் சிங் இணை பொதுச் செயலாளர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொருளாளராக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், ஊடகத்திற்கான ஒருங்கிணைப்பாளராக திரு அனில் பலூனி நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் வெங்கடேசன் தேசிய செயலாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலில் அனைத்து மாநிலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த பட்டியல் உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு இது அவசியமாகிறது என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். பிரதமரின் சுதந்திர தின உரையில் அறிவிக்கப்பட்ட 7 அம்ச திட்டத்திற்கு வேளாண் துறை முழுமையாக செயல் வடிவம் கொடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வேளாண் துறை மற்றும் ஊரக மேம்பாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி வேளாண் துறை வலுப்படுத்தப்படும் என்றும் உணவு உற்பத்தி அதிகரிக்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 60,000 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். லவாலேயில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். புனேவிலிருந்து சத்தாரா மற்றும் சோலாப்பூர் இடையேயான நெடுஞ்சாலையை மேம்படுத்துவதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பீகார் மாநில அரசு கனிம வளத்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே கூறியுள்ளார். கனிம வளங்கள் முதலீடு தொடர்பாக பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கனிம வளத்துறையின் ஒப்பந்த புள்ளிகள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விருப்பம் உள்ள தொழில் நிறுவனங்கள் இதில் முதலீடு செய்யும் என்றும் அவர் கூறினார். பீகார் அரசின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகள் தொழில் முதலீடுகளை அதிகரிக்க உதவுவதோடு புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றும் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்தார். வேலைவாய்ப்பின்மை கடந்த மாதம் 5.1% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்பின்மை 4.5% உள்ளது என்றும், நகர்ப்புறங்களில் இது 6.7% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் பீகாரில் உள்ள 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் இன்று கலந்துரையாடினார். ராஜ்கிரில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தே

தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கூட்டுறவுத்துறையின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த பாரத் டாக்ஸி தில்லி, மும்பை, லக்னோ, சண்டிகர், ஜெய்ப்பூர், கான்பூர், புனே ஆகிய நகரங்களிலும் குஜராத்திலும் செயல்பாட்டில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பாரத் டாக்ஸி அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 45,00,000 வாடிக்கையாளர்கள் பாரத் டாக்ஸிக்கான கைபேசி செயலியை பயன்படுத்தி வருவதாகவும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை வெளியிட்ட அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுதர்சன் ரெட்டி, இப்பணிகள் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி கடந்த 10ஆம் தேதி வரை நடைபெற்றதாக கூறினார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் திரு சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ், மகாராஷ்டிராவிற்கான வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதித்ததாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். உதம்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்நகர் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த உளவு தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மேற்குவங்கத்தில் 4 மாடி தங்கும் விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. பீர்பூம் மாவட்டத்திற்குட்பட்ட தாராபித்தில் உள்ள இந்த அடுக்குமாடி தங்கும் விடுதியின் முதல் தளத்தில் அதிகாலை 5 மணியளவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மணிப்பூரில் 6 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களையும் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். மிசோரம் சட்டப்பேரவையின் 2 நாள் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் பாடலுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஃபிளாரஸ் மாகாணத்தில் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமை கூறியுள்ளது. பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் திட்டத்திற்கான நிதியினை பிற திட்டங்களுக்கு மாற்ற அந்நாட்டு அரசு முடிவு செய்திருப்பது கவலையளிப்பதாக உள்ளது என்று உலக வங்கி கூறியுள்ளது. பலூச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை மேற்கொள்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பிற பணிகளுக்கு மாற்றுவது அந்த மாகாணத்திற்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் உலக வங்கி கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் விக்னேஷ் வெமுலா மற்றும் சரண்யா தேவி இப்பதக்கங்களை கைப்பற்றினர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபிஉதய் சௌத்ரி, ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 21-16, 21-14 என்ற செட்கணக்கில் நைஜீரியாவின் ஜோசப் ஆபேல், செகுன் ஒபசாஞ்சோ இடோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

களிமண் நிலங்களில் நன்கு வளரக்கூடியது. நிலம் தயாரித்தல். இரண்டு முறை உழுது சமப்படுத்த வேண்டும். விதை அளவு 3 முதல் 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு இட வேண்டும். விதைப்பு. பருவமழை துவங்கியவுடன் ஜூலை மாதத்தின் முதல் 15 நாட்களுக்குள் விதைக்க வேண்டும். விதைகளை தூவுதல் முறையில் அல்லது பார் முறையில் 3 முதல் 4 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்கலாம். இடைவெளி வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். எரு மற்றும் உர மேலாண்மை. நிலம் தயார் செய்யும் போதே ஒரு ஏக்கருக்கு 2 முதல் 4 டன் தொழு உரம் இட்டு உழ வேண்டும். நீர் மேலாண்மை. பொதுவாக குதிரைவாளி பயிருக்கு நீர்ப்பாசனம் தேவையில்லை. வறண்ட சூழ்நிலை நிலவும் பொழுது மட்டும் கதிர் வரும் தருணத்தில் பாசனம் செய்யலாம். மழை பொழியும் காலங்களில் நீர் தேங்காமல் வடித்துவிட வேண்டும். களை மேலாண்மை. விதைத்து 25 முதல் 30 நாட்கள் வரை களை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சாமை. ரகம் அந்தியேந்தல் 1. விதை அளவு வரிசை நடவுக்கு 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு. விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு 5 கிலோ ஒரு ஏக்கருக்கு இட வேண்டும். விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன்டசிம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். நிலம் தயாரித்தல். நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு 2 முதல் 3 முறை நன்றாக உழ வேண்டும். உரமிடுதல். அடியுரம் தொழு உரம் 5 டன் ஒரு ஏக்கருக்கு இட வேண்டும். தழைச்சத்து 18 கிலோ ஏக்கருக்கு இட வேண்டும். மணிச்சத்து ஏக்கருக்கு 9 கிலோ இட வேண்டும். களை எடுத்தல். விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் 2 முறை களை எடுக்க வேண்டும். பயிர் களைத்தல். விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைத்தல் வேண்டும். அடுத்ததாக தினை. ரகம் ரகங்கள் 6, 7. விதை அளவு வரிசை நடவு ஏக்கருக்கு 4 கிலோ. விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு 5 கிலோ ஏக்கருக்கு இட வேண்டும். விதை நேர்த்தி 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன்டசிம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். நிலம் தயாரித்தல் நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு நன்றாக உழ வேண்டும். உரமிடுதல் அடியுரம் தொழு உரம் ஏக்கருக்கு 5 டன். தழைச்சத்து ஏக்கருக்கு 18 கிலோ. மணிச்சத்து ஏக்கருக்கு 9 கிலோ. களை எடுத்தல் விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் களை எடுக்க வேண்டும். பயிர் களைத்தல் விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைத்தல் வேண்டும்.

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி வல்லல்மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி வல்லல்மணியை வளர்த்திடவே.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சவுக்கு சாகுபடி குறித்த நேர்முகம், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

0: நேயர்கள், முதலில் சவுக்கு சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதாம்பாளையம் கிராம உழவர் ஆர். ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: உங்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு?
2: இப்போ எனக்கு சொந்த ஏக்கர் 10 ஏக்கர் இருக்குதுங்க. கோயில் மானியம் 10 ஏக்கர் பயிருக்குங்க.
1: உங்கள் ஊருக்கு உட்பட்ட அந்த நீர்நிலைகள்லாம் சொல்லுங்கள். ஆறு, ஏரி, குளம்.
2: இங்கே அப்படியே மேலே வந்தீங்கன்னா வளவனூர் ஏரிங்க. அப்படி கிழக்கில் போனீங்கன்னா சிறுந்தாடி ஏரிங்க. இந்தாண்டி ஓட போகுதுங்க, நம்ம ஊருக்கு இன்னாண்டி வாக்கியா போகுதுங்க.
1: பெரிய ஆறு எதுவும்?
2: பெரிய ஆறு இதோட பொன்னையாறு தாங்க. மல்ட்டா ஆறு, பொன்னையாறு, அது ராம்பாக்கத்துக்கு அண்ணாண்டு இருக்குதுங்களா, அந்த ஆறு தாங்க.
1: நீர்நிலைகள்லாம் எப்படி உங்கள் நிலத்தில்? பூரா
2: நீர் மோட்டர் தான்.
1: நீர் மோட்டர் தான்
2: எல்லாம். இன்றைக்கி 80 அடி 90 அடியில் இருக்குதுங்க நீர்மட்டம்.
1: இது அதிகம் தானா இல்லை கம்மியா?
2: அந்த திட்டமாக இருக்குதுங்க.
1: திட்டமாக
2: ஒரு தடவை காஞ்சி போச்சுங்க. அந்த 120 அடி தான், அதுக்கு எல்லாம் மழைங்க. அந்த 120 அடி காஞ்சி போச்சுங்க. வீடு காஞ்சி போயிருந்தேன். இப்போ பரவாயில்லைங்க.
1: என்னென்ன விவசாயம் உங்கள் ஊரில் பண்ணுறாங்க?
2: எல்லாம் கரும்பு, சவுக்கை, வாழை, நெல். அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி உளுந்து, எள் இருப்பாங்க. நெல் ரெகுலராக இருக்குது.
1: இவ்வளோ பொருட்களும் நம்ம சந்தைப்படுத்துறதுக்கு போகணும் இல்லைங்களா?
2: ஆமாம்.
1: என்ன ஒரு சந்தை உங்கள் ஊர் பக்கத்தில்?
2: இப்போ நெல்லாம் வியாபாரி வந்து இங்கே போட்டுவாங்க. களத்தில்
1: கொண்டு
2: களத்தில் கொட்டிடுவாங்க. சவுக்க வியாபாரி வந்து கொடுத்துட்டு சவுக்கு
1: அவங்க எடுத்துக்குவாங்க.
2: வாழைத்தாரு அது மாதிரி வந்து இங்கே வந்து எடுத்துக்கிறாங்க.
1: சந்தை பக்கத்தில்
2: சந்தை இது நாம்பளாக எடுத்து போனால் தான் உண்டுங்க. அளவுக்கு நம்மளாக எடுத்து போய் இது செய்ய முடியாதுங்க. சில்லறையாக வச்சுருவாங்க, அதை எடுத்து போய் செய்கிறாங்க.
1: செய்கிறாங்க. உங்கள் நிலம் 20 ஏக்கரில் என்ன நிலம் பயிரிடுறீங்க?
2: அதுதான் சவுக்கை, வாழை, நெல், கரும்பு. அந்த சீசனில் வந்து உளுந்து, எள்ளுங்க. இதுதான் பயிர்.
1: பரவாயில்ல. நீங்கள் சவுக்கு எத்தனை வருஷமாக பண்ணி வரீங்க?
2: அது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு 2 ஏக்கர் வச்சுன்னு வரோங்க.
1: எத்தனை வருஷம் பயிர்?
2: 30 மாதத்தில் அறுவடை பண்ணுவோம்.
1: அறுவடை பண்ணுறீங்க.
2: ஆமாம்.
1: என்ன ரக சவுக்கு?
2: ஸ்பீடுங்க.
1: ஸ்பீடு
2: ஸ்பீடு கண்ணு பேரே ஸ்பீடு தாங்க.
1: ஸ்பீடு தான்.
2: நாட்டு கண் வைக்க மாட்டோம், ஸ்பீடு கண்.
1: எங்கே அது கன்று வாங்கின்னு வரீங்க?
2: குறிஞ்சிப்பாடி இது இல்லையா?
1: ஆமாம்.
2: அந்த சத்திரத்தில் தான்.
1: சத்திரத்தில்.
2: ஆமாம்.
1: இன்னும் நம்ம அருகாமையில் இல்லையா?
2: பில்லூர் பக்கத்தில் ஒருத்தவங்க போடுறாங்க பிள்ளைங்க. அதே மாதிரி இந்த சொர்ணாவூர் கண்ணாண்டியும் ஒருத்தவங்க கண்ணு இது பண்ணுறாங்க. நாங்கள் அங்கேருந்து தான் வர சொல்கிறதுங்க. ஒருத்தர் அங்கேருந்தே வருவோம்.
1: ஒரு
2: அங்கத்தி ஆளே வந்து நடுவாங்க. 1 ஏக்கருக்கு 4000 கண். ஒரு கண் இன்னைக்கு வந்து 2000 ரூபா 3 ரூபா ஆகுதுங்க. ஏக்கர் வந்து நடுறதுக்கு 2500 ரூபா. அதே மாதிரி வண்டி வந்து போகிறதுக்கு 1000 ரூபா. ஆட்டோ வாடகை மீதி வேலையே வந்துடுவாங்க. நம்ம 2 வேளை நம்ம சாப்பாடு போடுவோம்.
1: நீங்கள் சவுக்கு போடுறதுக்கு என்ன காரணம்? ஏதாவது அதிகமாக பணம் பார்க்கலாம்னா?
2: பணத்தோட ஆள் டிமாண்ட் ஆகுது. மீதி பயிர் வைக்க முடியலையே. ஒரு 6 மாதத்துக்கு நம்ம இதை பார்த்துட்டா 30 மாதத்து வரைக்கும் நம்ம அதில் வேலை இல்லை. தண்ணி பாய்ச்சின்னு வர வேலை தாங்க.
1: அப்போ ஒரு பெருமூச்சு போட்டு அப்படி ஃப்ரீயாக இல்லை.
2: ஃப்ரீயாக
1: இன்னொரு பயிர் வந்து அப்போ பார்த்து நேருக்கணும்.
2: அந்த 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒருத்தர் நம்ம ஓட்டணும்.
1: ஓட்டணும். செலவும் ஆகும்.
2: செலவும் அதிகமாகுது. கட்ட மல்லி கொடுக்க முடியும் ஜனங்க. அன்னைக்கு செஞ்ச வேலையில் இன்னைக்கு பாதி வேலை தான் செய்யுதுங்க.
1: யாரும் வேலைக்கு வர்றதில்ல.
2: ஆமாம், வர்றதில்ல. இன்னைக்கு செய்யணும்னா அதை 4 நாள் செஞ்சு செய்ய வேண்டியதான். அந்த மாதிரிலாம் அந்த 3 மாதம் பயிரை செஞ்சாலே பலன் வந்து கிடைக்காதுங்க. தள்ளி போவோங்க.
1: இப்போ நீங்கள் கரும்பு பயிரிடுறீங்க, சவுக்கு பயிரிடுறீங்க, நெல் பயிரிடுறீங்க, வாழை பயிரிடுறீங்க. இதுக்கேற்ற மண்ணு என்ன மண்ணு உங்கள் மண்ணு?
2: நம்ம மண்ணெலாம் எல்லா மண்ணும் அதுக்கு அது சொந்த மாதிரி மண்ணு.
1: இப்போ சவுக்கு குறிப்பாக எந்தெந்த பருவத்தில் பயிர் வைக்கலாம்?
2: நடுவு வந்து
1: நடுவு ஆடி மாதம்.
2: ஆடி மாதம் தான்
1: நல்ல வருவோம்.
2: வருவோம்.
1: இப்போ நிலத்தை எப்படி உழவு செய்யணும், எப்படி பதப்படுத்தணும், நாற்று எப்படி நடணும், தண்ணீர் எப்படி பாசணும், மொத தண்ணி அதெல்லாம் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஒன்றுண்ணா,
2: இப்போ வந்து முதல்ல தாளடியாக இருக்கும்போது 2 சால் புழுதி ஓட்டிடணுங்க. கொக்கி கலப்பால் 2 சால், ரொட்டேட்டரால் 1 சால் ஓட்டிடணும். ஓட்டிட்டு தண்ணியை பாய்ச்சணும். ஈரப்பாதத்தில் அவங்கள வர சொல்லிட்டா ஈரப்பாதத்தில் அவங்களே நட்டு கொடுத்துறாங்க. நம்ம அப்படியே தண்ணி பாய்ச்சி வேண்டியதாங்க. பாய்ச்சா கண்ணு கிளம்பிடுங்க.
1: அடி உரமாக எதனா போடுறீங்களா மண்ணில்?
2: இல்லை இல்லை, மேலே தான் போகிறது.
1: நாற்று யார் நடுறது?
2: அவங்களே வந்து நட்டுருவாங்க.
1: அவங்களே
2: அவங்க நாற்று அனுப்புகிறாங்க இல்லையா?
1: ஆமாம் ஆமாம்.
2: அவங்களே ஆள் அனுப்புகிறாங்க.
1: ஓஹோ.
2: ஏக்கருக்கு 2500 ரூபா. அவங்களே ஆள் அனுப்புறேன்.
1: அதே உங்கள் கிராம மக்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் நட மாட்டீங்களா?
2: வராதுங்க. நேர்
1: நேர் வராது.
2: நேர் வராது.
1: டெக்னிக்கலாக பண்ணுவோம்.
2: பண்ணுவாங்க.
1: வரிசை இடைவெளியெல்லாம் எவ்வளோ விட்றாங்க அவங்க?
2: 3 கால் 3 காலுங்க.
1: இப்போ அது எப்படி குழி எடுத்து நடுறாங்களா?
2: அவங்க அப்படியே அந்த நூலில் படிப்பாங்க. நூலில் வந்து மார்க் பண்ணுவாங்க. மார்க் பண்ணிட்டு சைடில் அந்த ஒவ்வொரு நூலையும் தூக்கி தூக்கி போடும்போது அங்கங்கே ஒவ்வொரு குத்து குத்துவாங்க. அதில் அப்படியே நடவு வச்சுனே வந்துடுவாங்க. பழத்தில் வச்சுனே வந்துடுவாங்க.
1: இப்போ சவுக்கு நாற்று தேர்வு செய்யும் போது ஒன்று கூட வீணாகக்கூடாது இல்லைங்களா?
2: ஆமாம்.
1: அப்போ எப்படி நீங்கள் அதை தேர்வு செய்கிறீங்க?
2: இன்னைக்கு அனுப்புறாங்கன்னா அதை கைப்பாத்து தான் கொடுப்பாங்க. ஒன்றும் ஃபெயிலியர் ஆக தான் அங்கே தான் கொடுப்பாங்க. இல்லை நம்ம கேள்வி கேட்போம், நம்ம பணம் கட்டுறோம் இல்லைங்க.
1: ஆமாம்.
2: அதனால் அங்கேத்தே நல்லதாக கொடுப்பாங்க. அதுலேயும் சிலது ஆகுதுன்னா அப்புறம் நம்ம மெலடி போட்டுக்கணும்.

0: அடித்தாங்க.
1: நாற்று நடுவு நட்டாச்சு, மொத தண்ணி எப்போ பாசணும்?
0: ஈரப்பதம் போகுதுனாலே பாய்ச்சின் வர வேண்டியது.
1: நட்டு எல்லா நாற்றும் துளி விட்டு நல்லா பசுமையாக இருக்கும்.
0: ஒரு மாதத்துக்குள்ளே மேலடி போட்டுடணும், இல்லைன்னா விட்டுக்கிற அடித்தான். அது கேப் இருந்தாலும் விட்டுடணும், இல்லைன்னா அதில் எடுபடாதுங்க, சிகிச்சா தான் இருக்குது. ரெண்டாவது போகிறது
1: எங்கேயாவது விடுபடுதுன்னா போடணும்னா வேஸ்ட் தான்.
0: ஒரு மாதத்தில் போட்டணும், போட்டால் கொஞ்சம் பலன் இருக்கும்.
1: பலன்
0: அது முற்பாடு போட்டால் போட தேவையில்லை,
1: தேவையில்லை, முளைக்காது,
0: முளைக்காது. செடி இருக்கான் இந்த மாதிரி, இதே தான் இருக்கான், பெருக்காது,
1: பெருக்காது,
0: பெருக்காது.
1: மழைக்காலம் கோடை காலம் இதெல்லாம் வருது இல்லைங்களா, அப்போல்லாம் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க?
0: அது அந்த காற்று அடிச்சுதுன்னா நம்மளுக்கு நஷ்டங்க, அது பெண்ட் ஆகக்கூடாது. பெண்ட் ஆகி போச்சுனாலே ரெண்டாவது சரியாக கிளம்பாது. அப்புறம் நம்ம அதர்ஸ்டம் நினச்சின்னு போகலாம். ஆமாம், என்ன பண்ணுறது?
1: நட்டு எவ்வளோ நாளுக்கு சென்று களை எடுக்கிறீங்க?
0: களை கிளம்புறதை பொறுத்து தாங்க, 15 நாளே ஒரு களை கொத்தனா தான் சரி வரும்.
1: அது என்ன கை கலகா இல்லை இயந்திர கலவா?
0: இயந்திரம், இயந்திர தலை
1: சவுக்கு இயந்திர கலவை
0: வந்துருது.
1: களை எடுக்கிறது?
0: ஆ, வந்துருது.
1: களை எடுக்கலாம். எவ்வளோ ரேட்டு வாங்குறாங்க மிஷின் கார?
0: ஏக்கருக்கு 3000 ரூபா 3500 ரூபா அவங்களுக்கு. அப்புறம் வேறு நம்ம பேட்டா வரவங்களுக்கு பேட்டா போகும்.
1: சில விவசாயிங்க வந்து ரெட்டிப்பு வருமானம் பார்க்கறதுக்கு ஊடு பயிரா மல்லாட்டை உளுந்து இதெல்லாம் போடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
0: அது மாதிரி போடுவோம்,
1: உளுந்து போடுறீங்க.
0: போட்டால் ஐப்பசி மாதம் உளுந்து வரைக்கலாம்.
1: ஐப்பசியில் விற்றுவீங்களா?
0: ஆமாம், ஐப்பசியில் தான் விறப்பிங்க,
1: விறப்பிங்க.
0: தை மாதத்தில் அது அறுவடை ஆகும், 90 நாள்.
1: அது மகசூல் நல்லா வருமா?
0: பட்டா பட்டா பாக்கியம் தாங்க.
1: அதே மாதிரி மணிலாவும் போடுவாங்க இல்லை?
0: மணிலா போடுவாங்க. இப்போலாம் அது கட்டுப்படி ஆக மாட்டேங்க.
1: சவுக்கெல்லாம் வந்து இயற்கை உரம்லாம் வர்றதெல்லாம் இல்லை, அந்த பழக்கம் இல்லை.
0: அதிகமாக அந்த 3 மாதத்துக்கு அந்த உளுந்த புடிங்க எடுத்துன்னு அப்படியே மடிச்ச வேண்டியதுதான்.
1: இப்போ சவுக்கில் வந்து ஒரு நாற்று நடுறீங்க, அது பக்க கிளையில் வளர வளர வருமா?
0: வராது, வராது,
1: வராது,
0: வராது.
1: ஒன்று வளைஞ்சுன்னா ஒன்று
0: தான் வரும், அதில் வந்து தான் பக்க கிளை வரும். கழிச்சு விட்டுணும்,
1: கழிச்சு விட்டுணும்,
0: கழிச்சு விட்டுணும். 9 மாதம் 10 மாதத்தில் அதை கழிக்கணும்.
1: நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்துக்குறேன், சவுக்கெல்லாம் நல்லா பெருசு பெருசாக ஒரு தேக்கு வர சைஸில், ஆனால் இப்போ குச்சி குச்சியாக இருக்குது. அப்பயே கிளையெல்லாம் கழிச்சு விட்டுறாங்க,
0: கழிச்சுறாங்க.
1: பெருக்கம் ஒன்றையும் காணும்,
0: அது கொஞ்சம் 4 சென்ட் கழிச்சா தான் நல்லாயிருக்கும்.
1: நல்லா வளரும்னு சொல்லி நுனி வரைக்கும் கழிச்சிடுறாங்க.
0: அது கிளம்பாது.
1: நீங்கள் எப்படிங்க
0: கிளம்பாது? நானும் அதை 10 மாதம் தான் கழிச்சுங்க.
1: நல்லா பெருக்க விட்டு கழிக்கணும், சின்ன கண்டுலேயே கழிச்சிடுறாங்க,
0: கழிச்சிடுறாங்க.
1: அப்போ அது குச்சி போல தான் இருக்குது, பெருக்கம் ஒன்றையும் அடையில. இன்னும் நல்லா வளருது, தீக்களை இதை பயன்படுத்துறீங்களா?
0: அப்புறம்
1: மரம் பெருக்கணும், உயரம் வளரணும்.
0: ஏன்னா ரொம்ப பெருத்தாலும் நம்மளுக்கு வந்து எடுக்கிறோம், எடுக்க மாட்டாங்க. எந்த விதத்துக்கு போகுதுன்னு தெரியல, ஆனால் அதை எடுக்க மாட்டானோ. அப்புறம் வேர் வந்து பெருசாகி போச்சுன்னா ஓட்டுறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் சிரமமாக இருக்கும்,
1: சிரமமாக இருக்கும். சவுக்கில் பூச்சி வேற நோயெல்லாம் தாக்குதலாம் இருக்கா?
0: கரையான இருக்குது, அப்படி அப்படியே செடியே செத்து போகுது,
1: வேற எதுவும் இல்லை.
0: அதுக்கு ஒரு மருந்தை ஊற்ற சொல்கிறோம், கரைச்சி கரைச்சி ஊற்ற சொல்கிறாங்க.
1: அது மாதிரி உங்களுக்கு பூச்சி நோய் வந்துன்னா சம்மந்தப்பட்ட வேளாண் அதிகாரி எதனா நீங்கள் அணுகுறீங்களா? ஆலோசனை
0: கேட்குறேங்க.
1: உங்களுக்கு பக்கத்தில் என்ன எங்கள் ஆஃபீஸ் இருக்குது?
0: நம்ம வீடியோ ஆஃபீஸ் இது தாங்க, கொலையனூர் தாங்க.
1: அது கட்டுப்படுத்துறதுக்கு வழி இருக்கா?
0: வழி இருக்குது
1: சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க அதுக்கு?
0: அதான் அதுக்கு ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறாங்க, கரைச்சி கரைச்சி வேரில் ஊற்ற சொல்கிறாங்க.
1: அதுமாதிரி பண்ணிக்கிறீங்களா?
0: ஆ, செஞ்சுருங்க.
1: அந்த மருந்து என்ன பேர் தெரியுமா?
0: பேர் தான் தெரியல,
1: தெரியல. அது எப்படி இருக்கும்?
0: பவுடராக தான் இருக்குது, அதை நம்ம லிக்விட் ஆக்கி அப்படியே ஊற்ற வேண்டியதாங்க. ட்ரம்மில் கரைச்சி தான் ஜக்கில் மூட்டு ஊற்ற வேண்டியது.
1: ஒவ்வொரு சவுக்கிலையுமா?
0: ஆமாம், ஆமாம்.
1: அது என்ன பூச்சி தாக்குதல் இல்லைங்க?
0: கரையான,
1: கரையான. அது அப்புறம் செத்து போகுதா?
0: அது அப்புறம் நின்று போகுதுங்க. அப்புறம்
1: சவுக்கு வந்து எத்தனை வருஷம் பயிர்?
0: 3 வருஷங்க.
1: டெய்லியும் பராமரிக்கிறீங்களா? போயிட்டு கொல்லையில் போயிட்டு அது ஏன்னா நீங்கள் அதை பெருக்கணும், உயரம் வரணும், அது அப்போ தான் உங்களுக்கு நல்ல லாபம், வெயிட்டேஜ் கிடைக்கும். அதெல்லாம் பார்க்குறீங்க?
0: ஆ, பார்க்குறேன்.
1: மரம் வந்து அறுவடைக்கு தயாராக அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க?
0: தெரியும், அது நம்ம நட்டலேருந்து 3 மாதம் நம்மளுக்கு எழுதி வச்சுருப்போம்
1: இல்லையா?
0: அந்த வந்தனாலே ஆட்டோமேட்டிக்காக வியாபாரி வராங்க, விற்றுருவோம்.
1: நீங்கள் எழுதி வச்சிங்க அந்த குறிப்பு வச்சு அறுவடை பண்ணுவீங்களா?
0: ஆமாம்.
1: இல்லை தோட்டத்துக்கு போய் மரம் பெருத்து போச்சு அறுவடை பண்ணுவோம் அப்படின்னு?
0: இப்படியும் செய்வோம், அப்படி செய்வோம்.
1: 1 ஏக்கருக்கு 3 டன் கிடைக்கும்.
0: 60 டன் வரணும். நம்மள்ட்ட அந்த அளவுலாம் வரமாட்டுங்க.
1: ஏன் அது மாதிரி
0: பெருக்கலன்னியா?
1: ஏன் பெருக்கல?
0: நடுமத்தில் கேப்பு சிலது செடி கிளம்பு, அதனால் அது ஈவனாக இருந்தால் பரவாயில்லையா? அது இல்லாததுனால அது மாதிரி ஆகுது.
1: சவுக்கு மரம் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த பேரிடர் காலங்களில் வந்துடுது, அதிக மழை, புயல், அதிக காற்று இதெல்லாம் வருதுங்க. அப்போ ஏதாவது உங்கள் சவுக்கு தோப்பு வந்து சேதம் அடையுதா?
0: சாஞ்சி போச்சுன்னா அதனால் வளர்த்து கம்மியாகுது.
1: நானும் பார்த்துருக்குறேங்க, இந்த மழை காலம் பார்த்தினா அப்படியே சாஞ்சி அப்படியே சாஞ்சி கிடக்குது. அது சாஞ்சி
0: அதை கவுத்தலை பிடிச்சி
1: கட்டுறாங்க, இல்லை சாஞ்சியாக கிடக்குது, அதுலேருந்து உள்ளூர் விடுது, அதில்
0: அப்படியே தான் கிடக்குது.
1: அப்போ நீங்கள் முன்னெச்சரிக்கையாக அந்த மழைக்காலங்கள்லாம்
0: ஒன்றும் பண்ண முடியாது,
1: ஒன்றும் பண்ண முடியாது,
0: ஒன்றும் பண்ண முடியாது.
1: ஏதோ கயிறு எல்லாம் கட்டி வைப்பீங்களா? அதுமாதிரிலாம்
0: அதெல்லாம் ஒவ்வொரு செடிக்கு தான் கட்டினா என்ன சாஞ்சி தான் ரமித்தலாம்.
1: வேறு ஏதாவது சேதங்கள் எதனா இருக்கா உயிரினங்களால்? ஏதாவது
0: பண்ணி போகுது.
1: பண்ணி எங்க வருது?
0: எல்லா ஏரியாவிலும்
1: இல்ல, சவுத் வருது.
0: ஆ வருது.
1: அது வந்து

0: சவுக்கு என்ன சேதம் படுத்துறோம்?
1: வேற பிடிச்சி பேத்தழுது ஒழு ஓடுற மாதிரி மூக்கை அப்படியே நின்று.
0: அதுக்கு சவுக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ உணவுப் பொருளாக தான் சாப்பிடும்.
1: அது என்ன காரணம்னு தெரியல,
0: ஆனால் சவுக்கு சேதம் இருக்குது.
1: இருக்குது.
0: இது வேளாண் அதிகாரி எதனா கான்டெக்ட் பண்ணி எதனா ஆலோசனை
1: சுட வேணான்றாங்க.
0: பொதுவாக இந்த சவுக்கு மரங்களை வாங்கி என்ன பயன்பாட்டுக்கு எடுத்து போகிறாங்கன்னு தெரியுங்களா?
1: போகுதுன்னு தெரியலீங்க. கட்டை ஏற்றுறது கட்டைக்கு போகுது, கம்ப ஏற்றுறது கம்பம் போகுதுங்க.
0: சவுக்க பயிரில் சாகுபடி செய்கிறீங்களா, அதில் பல தொழில் செஞ்சாலும் ஒரு ஒரு சவால் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி உங்களை போன்ற விவசாயிகள் ஏதாவது இந்த சவுக்க பயிர் இடத்துல சவால்கள்னு சொன்னால் எதை சொல்ல விரும்புகிறீங்க?
1: மொத்தமாக ரூபா வந்ததுன்னா ஏதாவது கடனை கொடுக்கலாம், பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணலாம்.
0: வேற என்ன பிரச்சனை இது இந்த சவுக்கு?
1: வேற ஒன்றும் இல்லையா, கடன் வாங்குறதாக கொடுக்கலாங்க. மொத்தமாக வரும் இல்லையா, மீதியெல்லாம் சில்லற சில்லறையாக வரும், மொத்தமாக வரும்.
0: பொதுவாக என்ன ஊர்லேருந்து வந்து எடுத்துக்கிறாங்க?
1: மடத்துலேருந்து வராங்க நிறையா பேர்.
0: எப்படி அதை விலை நிர்ணயம் பண்ணுறாங்க?
1: என்னைக்கு தாங்க
0: இப்போ கரும்புன்னா ஆலையில் போய் டென்னு கண்ணில் போடுறோம், இங்கே வந்து சவுக்கு வந்து ஒன்று ஒன்றா இருக்குது, அது எப்படி விலை நிர்ணயம் பண்ணுறாங்க?
1: எத்தனை தோட்டம் ஓட்டுறாங்க, இந்த சாலை என்னவாங்க, இந்த சாலை என்ன, இந்த டன்னு தான் வருதுன்னு அவங்க சொல்லுவாங்க.
0: சரி, அத்தனை டன்னு வருமா?
1: முன்ன பின்ன தான், அதனால முன்ன பின்ன அவங்க கேட்பாங்க.
0: அவங்களே கணக்கு பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க, இத்தனை லட்சம்னு. ஆனால் அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரல, அப்போ என்ன பண்ணுவோம்?
1: அனுபவப்பட்டவங்க அவங்களாம் தான் வரும், அவங்களாம் குறைச்சி தான் கேட்பாங்களே தவிர அதிகமாக கொடுத்து போக மாட்டாங்க.
0: சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கிட்ட கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு லாபம் வரதான் அவங்க பார்ப்பாங்க. நான் கூட அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் ஐயா, சவுக்கை வந்து மெஷினாக வெட்டி அதுவே அளவு அளவு அளவாக அழகாக இத்தனை 6 அடியா 8 அடியா 10 அடியா அப்படின்னு அழகாக போய் அழகாக கட் பண்ணி போடுது தோட்டத்தில். இப்போ உங்கள் தோட்டத்தில் எப்படி வெட்டுறாங்க? ஆள் வெட்டுறாங்க இயந்திரமா?
1: ஆள் வெட்டுறேன், அப்படியே இயந்திரம்தான்.
0: ஆளே வந்து இத்தனை அடி தேவைன்னு அவங்களே பிரித்து போடுறாங்க. அந்த சவுக்கனுடைய அடி வேறு இருக்குதுங்களா, அது என்ன பண்றாங்க?
1: அப்போ தேர்த்து போயிடுறாங்க.
0: யாரு? அவங்களே வியாபாரி.
1: இப்போ சைடு வேறு வெட்டிட்டு அப்படியே மடிப்பாங்க, வேறோட சாஞ்சிருங்க, அதான் துண்டு போடுறாங்க, ஏற்றி போடுவாங்க.
0: வேற என்ன பண்ணுவாங்க?
1: அவங்க வந்து ஹோட்டல் கடைக்கெல்லாம் போடுறாங்க
0: அந்த விறகு. இதுக்கு ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து சவுக்கு இதில் வந்து லாபம் தவிர நஷ்டம் எதுவும் இல்லை.
1: நஷ்டம் இல்லை.
0: என்ன ஒன்று 30 மாதம் காத்துருக்கணும்,
1: வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நம்மளுக்கு ரொட்டேஷன் காசு வேணும்.
0: நீங்கள் அந்த சரி 30 மாதம் நமக்கு எப்படியும் பல லட்சம் கிடைக்குன்னு கடை எதனா வாங்குறது உண்டா?
1: உண்டா. கடை எல்லாம் விவசாயமே பண்ண முடியாதுங்க,
0: ஏன்னா பின்னாடி வரும், அதை எதிர்பார்த்து துணிஞ்சு வாங்குவீங்க. இருந்தாலும் அதுவே உங்களுக்கு கடன் ஆகிடக்கூடாது.
1: ஆமாம்,
0: சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து கடன் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தணும், ஏன்னா உங்களை நம்பி மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு கடன் இல்லாத விவசாயம் நீங்கள் வாழணும், அப்போ தான் உங்களுக்கு பெருமை இல்லைங்களா? சீக்கிரமா செலவு செய்யுங்க, அதிக லாபம் பாருங்க, விவசாயத்தை வாழ வைப்போம், விவசாயிகளும் வாழணும் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சியில் நீங்க பங்கு கொண்டதற்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை உழவு பெருமக்கள் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை சவுக்கு சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதாம்பாளையம் கிராம உழவர் ஆர். ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் நில பண்படுத்துதலில் நவீன உத்திகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். பழமையான உழவு முறையில் அதிக சக்தி செலவிடப்படுகிறது. மேலும் மண் கட்டமைப்பும் மாறுபட வாய்ப்புள்ளது. இன்றைய சூழ்நிலையில் உழவு முறைகளில் குறிப்பிட்ட மாற்றங்கள் ஏற்பட்டும் உள்ளன. மற்றும் பல்வேறு புதிய முறைகளான மிக குறைந்த உழவு, பூஜ்ய உழவு, தாழ்போர்வை உழவு ஆகியவை அறிமுகமும் படுத்தப்பட்டுள்ளது. மிகவும் உயர்ந்து வரும் எண்ணெய் விலையினால் குறைந்த உழவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் பழமையான உழவு முறையில் ஏற்படும் பிரச்சினைகளும் அதற்கு காரணம். தொடர்ந்து அதிகமான இயந்திரங்களை பயன்படுத்துவதனால் மண் கட்டமைப்பு பாதிப்பும் கடின மண் தட்டும் ஏற்பட்டு மண் அரிப்பிற்கு வழிவகுக்கிறது. நடவு செய்யப்படும் பகுதி மற்றும் நீர் மேலாண்மை பகுதிகளுக்கான தேவையும் மாறுபட்டது. நடவு செய்யப்படும் பகுதியில் உண்டாக்கப்படும் பண்பட்ட புழுதிக்கு உதவுகிறது. சால்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இரண்டாம் உழவு செய்யப்படுவது இல்லை. மேலும் கரடு முரடான மண் கட்டமைப்பு கொண்டதாக இருப்பதால் குறைவான களை வளர்ச்சி கொண்டதாகவும் அதிக நீர் வடிகால் கொண்டதாகவும் இருக்கும். உழவின் முதன்மை குறிக்குள் களைகளை கட்டுப்படுத்த

கட்டுப்படுத்துவதே ஆகும். களைகளை களைக்கொல்லி கொண்டும் கட்டுப்படுத்தலாம். மட்கு மற்றும் தாவர கழிவுகளை கொண்ட மேல்மண்ணை புரட்டுவதே உழவின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. ஆனால் நவீன வேளாண் முறையில் கால்நடை மற்றும் பசுந்தால் உரத்தை பயன்படுத்துவது குறைந்துவிட்டதால் அதன் முக்கியத்துவம் இல்லாமலே போய்விட்டது. பொதுவாக தாவர கழிவுகள் மண் மேற்பரப்பில் பசுந்தால் போர்வையாக இடுவதால் ஆவியாதல் மற்றும் மண்ணரிப்பை கட்டுப்படுத்தும். ஆய்வின் அடிப்படையில் தொடர் உழவு பல தடவை தீமையாகவும் சில சமயம் நன்மை பயக்கக்கூடியதாகவும் அமைகிறது. இத்தகைய காரணங்களினால் மிக குறைந்த உழவு, பூஜ்ய உழவு மற்றும் பசுந்தால் போர்வை இடுவது உழவு போன்ற புதிய முன்னேற்ற உழவு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் மிக குறைந்த உழவு முறை குறித்து தெரிந்து கொள்ளலாம். பழமையான உழவு முறையை விட குறைந்த உழவு முறையில் ஏற்படும் மண் இடர்பாடுகள் மிக குறைவே. குறைந்த உழவு முறையின் முக்கிய குறிக்கோள் ஒரு நல்ல விதை படுக்கை, விரைவாக விதை முளைத்தல் மற்றும் வளர்ச்சிக்கு சாதகமான சூழல் போன்றவற்றை ஏற்படுத்தும் போதுமான குறைந்தபட்ச உழவே ஆகும். இரண்டு முறைகளில் இந்த உழவை குறைக்கலாம். அதிக செலவு குறைந்த பயன் கொண்ட செயல்களை தவிர்த்தல், வேளாண் வேலைகளை அதாவது செயல்களை ஒருங்கிணைத்து செய்தல். குறைந்த உழவு முறையின் பயன்கள் என்று பார்த்தால் தாவர கழிவுகளின் மட்கும் உரத்தினால் மண் வளமும் நன்மையும் கூடுகிறது, மேன்மை அடைகிறது. அதிக தாவரங்கள் மற்றும் மக்கும் நிலையில் உள்ள தாவரங்களின் வேர்களினால் நீர் ஊடுருவும் திறனும் அதிகரிக்கிறது. மேம்பட்ட மண் கட்டமைப்பினால் வேர் வளர்ச்சிக்கு தடை குறைவாகவே இருக்கும். கன உழவு இயந்திரங்களின் இயக்கம் இல்லாததினால் குறைவான மண் இறுக்கமே இருக்கும் மற்றும் பழமையான உழவு முறையை விட இதில் குறைவான மண்ணரிப்பே இருக்கும். இவ்வகை நன்மைகள் பெரு மற்றும் குறு நயமிக்க மண்பதம் கொண்ட மண்ணில் 2 முதல் 4 ஆண்டுகள் மேல் குறைந்த உழவு முறையை கடைபிடிக்கும் போது ஏற்படும். குறைந்த உழவு முறையினால் ஏற்படும் தீமைகள் என்று பார்த்தோமானால் குறைந்த உழவு முறையில் விதை முளைப்பு திறன் குறைவாகவே இருக்கும். குறைந்த உழவின் பல்வேறு முறைகள். முதலில் பயிர் வரிசை பகுதி உழவு. வலைப்பலகை கலப்பை கொண்டு முதன்மை உழவு மட்டும் செய்து சட்டி கலப்பை உழவு மற்றும் கட்டி உடைத்தல் உழவு போன்ற இரண்டாம் உழவுகளை தவிர்த்தும் உழவானது பயிர் வரிசை பகுதியில் மட்டுமே செய்யப்படுகிறது. மண்ணை உழுத பின் ஒரு தனித்துவமான விதைப்பு கருவி பயன்படுத்தப்பட்டு இதன் மூலம் வரிசை பகுதி மட்டும் பண்படுத்தப்பட்டு விதைகள் விதைக்கப்படுவது கலப்பை நடவு உழவு. டிராக்டர் சக்கர பயிர் நடவில் வழக்கமான உழவை செய்யப்படுகிறது. விதைத்தலுக்கும் டிராக்டர் பயன்படுத்தப்படுகிறது. டிராக்டரின் சக்கரம் வரிசை பகுதியை பயன்படுத்துகிறது. அடுத்ததாக பூஜ்ய உழவு முறை. உழவற்ற நிலையையே பூஜ்ய உழவு என்றும் அழைக்கப்படுகிறது. குறைவான உழவு முறையின் குறைந்தபட்ச நிலையிலோ பூஜ்ய உழவு ஆகும் முதன்மை உழவு முழுவதும் தடுக்கப்படுகிறது மற்றும் வரிசைப்படுத்துதல் விதைப்படுக்கை தயார் செய்யும் வரை மட்டுமே இரண்டாம் உழவும் செய்யப்படுகிறது. ஒருங்கிணைந்த உழவு நடவு முறை. பூஜ்ய உழவுகளில் ஒருமுறையாகும் இந்த ஒரு தனித்துவமான ஒரே நேரத்தில் 4 வேலைகளை நிறைவேற்றுகிறது. பயிர் வரிசையில் குறுகிய வரிசையாக சுத்தம் செய்தல், விதைத்தலுக்கு ஏற்றவாறு துளையிடல், விதையினை துளையில் விதைத்தல் மற்றும் நன்றாக விதையினைகள் கொண்டு முதல் முன் பயிர் வரிசையை பெரிய ஸ்வீப் மற்றும் வெட்டும் கத்தி பகுதி சீரமைக்கிறது மற்றும் நடவிற்கு துளையிடும் குழு விதைகளை விதைத்து மூடுவதற்கு ஏற்றவாறு குறுகிய துளைகளையும் ஏற்படுத்துகிறது. பருவ காலங்களிலும் பயிர்கள் வளர்வதற்கு ஏற்றவாறு மண்வளத்தை பாதுகாக்க தால் போர்வை உழவு அல்லது தால் போர்வை வேளாண்மை உதவுகிறது. இலையுதிர் காலங்களில் தாவர கழிவுகள் மேற்பரப்பில் பரவி போர்வையாக அமைகிறது. இது ஒரு வருடாந்திர பயிர் மேலாண்மை திட்டம். இதன் மூலம் மண் இலகுகிறது, தாவர கழிவுகளை சிறு துண்டுகளாக்குகிறது மற்றும் களைகளையும் கட்டுப்படுத்துகிறது.

0: இசைக்கலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, 8:30 மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்கள்.

0: நிலவட்டுமே அமைதி நிலவட்டுமே.
1: தேன் போன்ற இனிய பாடல்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8 மணி. திரை இசையில் திருட்டு பயிலை திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கம், ரேஷ்மி அமல்ராஜ் பாடிய பாடல் கேட்கலாம்.

திரைசையில் அடுத்ததாக அலைப்பாய்தே படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் மகாலட்சுமி, வைஷாலி, ரிச்சா சர்மா.

காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் திரை இசையில் அடுத்ததாக கருப்பசாமி குத்தகைதாரர் திரைப்படத்திலிருந்து சாதனா சர்கம் தீனா பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 8:16 31 திரையசீல். அடுத்ததாக திருநெல்வேலி திரைப்படத்திலிருந்து பவதாரணி பாடிய பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நிகழ்ச்சியில் அடுத்து கரிசக்காட்டு பூவே திரைப்படத்திலிருந்து அருண்மொழி அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் திரையிசையில் அடுத்து அற்புதம் திரைப்படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் பி. உன்னிகிருஷ்ணன், கே. எஸ். சித்ரா.

0: ஆகாஷ் வாணி. நேயர்கள் கேட்கவிருப்பது மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு.
1: தஞ்சாவூர் சாஸ்திரா கல்வி நிறுவனம் பொறியியல் கல்லூரியாக ஆரம்பிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் நிறைவு செய்திருப்பதையும், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்று 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதையும் கொண்டாடும் விதமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார். நிகழ்வில் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அவர்களும், மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் கல்யாண சுந்தரம் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் எஸ் வைத்திய சுப்பிரமணியன் அவர்கள் பல்கலைக்கழக

0: பல்கலைக்கழகத்தின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் உயரிய அறிவுறுத்தலின் பேரில் தமது நிறுவனத்தில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் குறிப்பிட்டார். மாணவர்களின் நல்வாழ்வையும் நவீன கல்வி தரத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் இம்மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். உலக புகழ்பெற்ற கணிதவியலாளர் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களின் அசாத்தியமான திறமையையும் அவரது கணித பங்களிப்புகளையும் துணைவேந்தர் தனது உரையில் பெருமையோடு நினைவு கூர்ந்தார். மாணவர்களிடையே கணித ஆர்வத்தை வளர்க்கவும் ராமானுஜன் போன்ற ஆளுமைகளின் சிந்தனைகளை பின்பற்றவும் வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். துணைவேந்தர் முனைவர் எஸ் வைத்திய சுப்பிரமணியன் அவர்களின் உரையை தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் 6 புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள். விழாவில் சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அவர்கள் மாணவர்களின் ஒழுக்கம், பொறுமை, நற்பண்புகள் ஆகியவை அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம், குடும்ப சூழலில் இருந்துதான் தொடங்குகின்றன என்றார். பெரியோர்களின் வலுவான குடும்ப பிணைப்புகளும் பெரியோர்களை மதிக்கும் பண்பும் தான் இளையோரை தவறான வழிகளில் செல்லாமல் பாதுகாக்கும் அரணாக விளங்குகின்றன என்றும் குறிப்பிட்டார். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதுடன் தங்களது குடும்ப விழுமியங்களையும் நல்ல பண்பாடுகளையும் காத்து தேச கட்டமைப்பிற்கு பங்களிக்க வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக்கொண்டார்.
1: It's a great pleasure to be here amongst you all celebrating this year. In fact, celebrating this journey of success by the Shastra University. Shastra University has not impressed the people of Tamil Nadu only, but throughout our country, Shastra's name has been impressed all over the people. They see this. It is really heartening to see what have you, the progress which have been done here. Thanks to the all the people who founded this, all the people who have been heading this institute for last many years. They have in right perspective understood what is education, where it is needed, why it is needed, and to whom it is to be given. Real power which I see is here, sitting here. This is the power. This is the disciplined power. This is the dedicated power. This is the devoted power. And these people you who are sitting here have something in your mind. Today's educational institutions, they are providing all sorts of education to all our students, all our aspiring young people. And we get everything that we want. We have different programs. There are many other collaborators also who are coming forward to help our students through the institutions. What we require today is we get everything. We will have to just ponder over one issue, whether all of us we get the correct samskaras in our institutions or not. Those samskaras are very much important. Unfortunately, our families do not have this samskar today. Family was the bond, that is the bond which we had throughout our years, in our ancestral years also, that was keeping us together, giving us all sorts of education, all sorts of samskara, how to behave with other people, how to behave with the elders, and how to behave in the society. Now that onus has come on the institutions of educational institutions. Thanks to all of you here. Let us hope for a better future. Let us contribute towards the Vikasit Bharat of Prime Minister Narendra Modi ji. We all will be part of it. That's all. Namaste. Nandri.
0: தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அவர்களின் உரையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை உரையாற்றினார். சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி வெள்ளி விழா சிறப்புரையாற்றினார்.
2: ஆன்மீக உணர்வுடனும் பாரம்பரிய பெருமிதத்துடனும் பல்வேறு வகையில் சிறப்பாக கொண்டாடப்படும் தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் தஞ்சாவூருக்கு வருகை தருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புனிதமான ஆடி மாதத்தில் அனைவராலும் சிறப்பாக வழிபடப்படும் காவேரி அன்னைக்கு என்னுடைய வணக்கங்களை செலுத்துகிறேன். இந்த ஆடி 18 திருச்சியில் குழாய் நீரால் கொண்டாடப்பட்டதை நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றை சொல்கிறேன், இறைவன் நல்லவர்களை சோதிப்பானே தவிர ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான். விரைவிலேயே நம்முடைய மேட்டூர் அணை நிரம்பும் நிரம்பும்

0: பூம் நிரம்பும், அதனுடைய 120 அடியை தொடும். தஞ்சையை விளைவிக்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு உணவு ஏது என்கின்ற நிலையில் இறைவன் நம்மை கைவிட மாட்டான். காவிரி என்பது வெறும் நதி அல்ல, தமிழகத்தின் நீண்ட நெடிய தொன்மையான கலாச்சாரம், வேளாண்மை மற்றும் மக்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்த உயிர் நாடியாகும். காவிரியின் வளத்தால் செழித்த டெல்டா பகுதிகளின் மையமாக வரலாற்று பெருமை வாய்ந்த நம்முடைய தஞ்சை விளங்குகிறது. அதனால்தான் தஞ்சை தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்றும் பெருமையுடன் அழைக்கப்படுகிறது. இலக்கியம், இசை, நடனம், ஓவியம், சிற்பம், கைவினை பொருள்கள், ஜவுளி, கட்டிடக்கலை, நீர் மேலாண்மை, சமையல் கலை, எதை சொன்னாலும் அதிலே தனி முத்திரை பதிக்கின்ற மண் எது என்று சொன்னால் நம்முடைய தஞ்சை மண் என்பதை பெருமையோடு பறைசாற்ற முடியும். தஞ்சையின் வீணை தஞ்சாவூர் பொம்மை. தஞ்சாவூர் பொம்மை என்று சொன்னால் ஏதோ தலையாட்டி பொம்மை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்படி சாய்த்தாலும் நான் கவிழ மாட்டேன், நிமிர்ந்து நிற்பேன் என்பதுதான் அதனுடைய அடையாளம். 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை பேசும் உலக புகழ் பெற்ற பெரிய கோயில் பிரகதீஸ்வர் திருக்கோயிலை எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் வரலாற்று சிறப்புமிக்க மண்ணில் நான் இன்றைக்கு நிற்பது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ராஜராஜ சோழன் மட்டுமல்ல, அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் தான் அவனுடைய காலத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படையை வைத்திருந்தான். அவன் கட்டிய கோயில்கள் தான் இன்றைக்கும் இந்தோ சீனா வரை பரவி கிடக்கிறான். கடாரத்திலே இருந்து இந்தோ சீனா வரை அவன் கட்டி ஆண்டிருக்கிறான் இலங்கை உட்பட. இத்தகைய வரலாற்று பாரம்பரியம் மிக்க அறிவுசார் வளம் நிறைந்த இந்த தஞ்சை மண்ணில் நவீன கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதுமை சிந்தனையை வளர்க்கும் சிறப்பு மிகுந்த நிறுவனமாக சாஸ்திரா பல்கலைக்கழகம் திகழ்கிறது. எப்பொழுதெல்லாம் நல்லவை போற்றப்படுகின்றதோ தானாக அந்த நல்ல சமுதாயம் அமைந்துவிடும். யாரும் கட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதில் சாஸ்திராவினுடைய பங்கு ஒரு உன்னதமாக இருப்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்றது. இந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் 100 ஆண்டுகளை மட்டுமல்ல 1000 ஆண்டுகளை தாண்டியும் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் தொடர்ந்து கல்வி சேவை ஆற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை.
1: தஞ்சை மண்ணின் பெருமைகளை எடுத்துரைத்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் கல்வி கற்பதற்கு வயது தடையில்லை என்று வலியுறுத்தும் விதமாக தொடர்ந்து பேசினார்.
0: I appreciate that our new education policy 2020 is guiding pillar for all the progress in education across all levels from kindergarten to the PhD. In higher education research, flagship schemes like ANRF, PMRF, PM Vidyalakshmi, multiple entry, multiple exit, flexibility and others have strengthened the higher education framework of India. 2 days before I have seen one news in the NEET examination, a person of 51 years old get through. Why I am telling all these things? There is no age limit for studying. There is no age limit for getting yourself educated. You have to educate yourself till the last breath of you. That is where the world is going today. And we also must move towards it.
1: நாம் சார்ந்த சமூகத்திற்கு நன்மை செய்யும் வகையில் மாணவர்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
0: It is all that all the research scholars, students, I appeal to you, you concentrate on your research. Make the impact on the society. That is where the real success of research work is there. It may take time. Never give it up. Continue your hard work. We should identify the talents, we should groom the talents, we should encourage them to redefine their talents and retune their talents. That is where the success of Viksit Bharat is lying. And the university has established a museum on Ramanujam. So great people will never die. Even the star won't die. Their talent will live for another many, many centuries and their fame and name will get established. That is what we understand from the life of Ramanujam, that our university has established a museum on Ramanujam, that I bow my head to thank the university for that. தி ஆனுவல் சாஸ்திர ராமானுஜம்.

0: International Award, the Shastra Johu Collaboration, the Bharatanatyam programs with the renowned Dr. Padma Subramaniam Ji, propagation of arts and culture through various initiatives, Shastra's significant contributions to take forward the legacy of Thanjavur, that is the art of Tamil culture. I would like to remind you about the great saintly poet. Our Thiruvalluvar said in Kural, Thirukural, Kedil Vilichelvam Kalvi Oruvarku Madalla Matravayavai. Knowledge is the greatest of all richness. For every other form of wealth is purely temporary. Your knowledge is going to be your wealth. Your knowledge is going to be your prosperity. Keep this in mind and continue your education till the last breath of you. That is my humble request. I wish Shastra the best in all its endeavors to become a temple of learning and excellence towards achieving the ideals of Viksit Bharat by 2047. Jai Hind, long live Mother Bharat. Thai Thai Moli, Thai Nadu, Urvodum Marakalaga, Walga Tamil, Valarga Tamil, Nandri Vanakam.
1: இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களின் உரையை தொடர்ந்து போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியோடு விழா இனிதே நிறைவு பெற்றது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 8:43:30. திரை இசையில் ரங்கிலா திரைப்படத்திலிருந்து சுஜாதா மோகன் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா உட்பட உலகெங்கிலும் இந்தியா குறித்த உலக நாடுகளின் பார்வை இந்தியாவிற்கு சாதகமாகவே அமைந்திருப்பதாக வாஷிங்டனில் உள்ள பியூ ஆராய்ச்சி மையத்தின் உலக அளவிலான ஆய்வில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இலங்கையில் 79% மக்களும், கென்யாவில் 71% மற்றும் ஜெர்மனியில் 63% மக்களும் இந்தியா குறித்து அனுகூலமான பார்வையை வெளிப்படுத்தியுள்ளனர். நாட்டில் 15 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான வேலைவாய்ப்பின்மை விகிதம் கடந்த ஜூலை மாதத்தில் 5.1% குறைந்துள்ளது. இது அதற்கு முந்தைய மாதத்தில் 5.5% இருந்தது. கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை 4.5% குறைந்துள்ள நிலையில் நகர்ப்புறங்களில் இது 6.7% சற்றே அதிகரித்திருப்பதாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று புதுடில்லியில் உயர்கல்வித்துறை செயலர் மற்றும் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். பொதுத் தேர்வுகளில் உரிய நடைமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்னா யோஜனா திட்ட பயனாளிகளுக்கான ஜூன் மாத உணவு தானிய மானியம் சுமார் 1,02,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயமாக அவரவர் டிஜிட்டல் வேலட்டுகளில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளதாகவும், தகுதியுள்ள இதர பயனாளிகள் வரும் 21ஆம் தேதிக்குள் அவரவர் ரேஷன் கடைகளை அணுகி மொபைல் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைத்து கொள்ள வேண்டுமென்றும் குடிமைப்பொருள் வழங்குத்துறை அறிவித்துள்ளது. புதுடில்லியில் நடைபெறும் BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகளின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி முதல் சுற்று போட்டியில் நடப்பு சாம்பியன் ஷூக்கியை தோற்கடித்தார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து அயர்லாந்து வீராங்கனைக்கு எதிராக வெற்றி பெற்றார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நிலையத்தின் நேரம் சரியாக 9:42:12. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் வரிசையில் அடுத்து வரும் பாடலின் படம் அலைகள் ஓய்வதில்லை. பாடலை பாடியவர்கள் இளையராஜா, பி.எஸ். சைர்சிரேகா.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் ஒலிக்கியிருக்கிறது.

0: சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம். கடலோர கவிதைகள் படத்திலிருந்து.
1: போடி நடையா போற

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10 மணி. நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து TM சௌந்தரராஜன், P சுசிலா பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆலயமணி படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன், பி. சுசிலா.

0: விசித்திரமான பொண்ணு. நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: தித்திக்கும் தேன் தமிழ் பாடல்கள் வரிசையில் அடுத்து அரசிலங்குமரி படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் ஒலிக்கியிருக்கிறது.

காலத்தை வென்று நம் மனதில் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் வரிசையில் அடுத்து வரும் பாடலின் படம் பெற்ற மகனை விற்ற அன்னை. பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜா, பி. சுசிலா.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: நிலையத்தின் நேரம் சரியாக 10:18:22. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக TM சௌந்தரராஜன் பி. சுசிலா பாடிய பாடல் கேட்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலிருந்து

குடும்பம், பாசம், அன்பு, தத்துவம் என பல இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் கைதி கண்ணாயிரம். பாடலுக்கு குரல் கொடுத்தவர் பி. சுசீலா.

தேன்மழையில் நனைந்து கொண்டிருக்கும் நேரம் 10:27:34. நிகழ்ச்சியில் வரும்பாடலின் படம் டாக்டர் சிவா. கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

தேன்மழையில் நனைந்து கொண்டிருக்கும் நேரம் 10:27:34. நிகழ்ச்சியில் வரும்பாடலின் படம் டாக்டர் சிவா. கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: ഒരുമേട് പുതുച്ചേരി 605006
1: ആകാശവാണി പുതുച്ചേരി 1967@gmail.com എന്ന മിന്നഞ്ചൽ വായിലാകും ഉങ്ങൾ നിലവുകളെ പകർന്നു കൊള്ളലാം. சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோ

நிலையத்தின் நேரம் சரியாக 10:33:22. தெவிட்டாத தில்லமுதாய் தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் வேட்டைக்காரன் படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பாடியது.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாத

0: ஸ்வரத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30 க்கு.

தேன்மலை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் காக்கும் கரங்கள். பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி. சுசிலா. பாடல் இதோ

தேன்மலை நிகழ்ச்சியில் பல இனிமையான பழைய திரைப்பட பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக சர்வர் சுந்தரம் படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர் பி. சுசீலா.

0: ஒலித்த பாடலோடு தேன்மழை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11 மணி. நமது நிலையம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் ரோகோஸ் சுருள் வெள்ளை மேலாண்மை முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம், உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள். தொடர்ச்சி வழங்குபவர் முனைவர் ஜே. ராஜமுருகன் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல், இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, சிறுநீர் பையில் வரக்கூடிய கேன்சர் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே. சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, கே. எல். ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம். விஜய கணேஷ் அவர்கள் வயலின் இசை, மன்னார்குடி என். சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ். சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா, சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேரலையில் நேயர் நேரம், தலைப்பு செல்போன் நல்லதா கெட்டதா, நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜனாலயம் சித்திரம் நிறைவு பகுதி. எழுத்தாக்கம் எஸ். சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, சிவ கௌரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், சட்டம் அறிவோம், அவதூறு வழக்கு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், ஓ. எஸ். அருண் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு வாய்மையே வெல்லும் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை தேவா, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பி. வாசு. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, விழி என்ற தலைப்பில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி

மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 மணி வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, செல்ல பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை, கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிகா அவர்களின் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. இரவு 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளையாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.